சுதய கங்கா சரி வர தூங்காது வாடும் மன தினம் உனக்காக எங்கும் ராதாதான் உனக்கு என ராதாதான் உனக்கு ஒரு ராதாதான் கிருதுதா கிருதுதா கிருதுதா.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
5: It's time to Toyota at Brimal Toyota Summer Savings Event. July 16 தொடக்கம் 20 வரை ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம். கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட், $400 ஸ்டோர் கிரெடிட். பிரிமல் டொயோட்டா மார்க்கம் ஷெப்பர்ட் சந்திப்பில். தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன், 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காபரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: Easy. Easy. Easy. Tune பண்ணுங்க ஈஸ்ட் FM 102.7.

0: டிஜேஎம் சாய் மதுமிதா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:21 கேட்டுக்கொண்டிருப்பது பி கேண்டி ஸ்டெஃபெமில் ஸ்டார் நைட். வெறும் அடுத்த பாடல் சாகி சிவா மகிஷா பகீரதன்.
1: பார்வதிக்காக எப்பயும் போல திருவிழாக்கு லேட்டா வர பார்வதி இன்னைக்கு ஸ்லோ மோஷன்ல என்ட்ரி கொடுத்து யாருக்கு ஓகே சொல்லுவானே, இந்த ரெண்டு குரூப்ல ஒரு பயங்கரமான வார் போய் நிறுது. ஆஸ் பர் தமிழ் சினிமா இவன் தான் ஹீரோ, இவனுதான் ஓகே சொல்லுவா. இந்த வீடியோ பார்க்கதானே போறீங்க, பாருங்க.

கனடிய கலைஞர் மகிஷா வீடு சஹி சிவான் பாடலை தந்திருந்தார். எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். கனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்களோடு உங்களோடு ஸ்டார் நைட் இணைந்திருக்கின்றது. ஒழிக்கின்ற அடுத்த பாடல் கவு பாடல் பாடலை தருகின்றார் ரேச்சல்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: செயற்கை நுண்ணறிவுக்கான தரவு சேமிப்பு மையங்கள் கனடாவின் நீர்வளத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் தொடர்பில் பெரும்பாலான கெனடிய மக்கள் கவலையினை கொண்டுள்ளதாக புதிய லெஜே கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த தரவு மையங்களை குளிர்விக்க பயன்படுத்தப்படும் பாரிய அளவிலான தண்ணீர் முக்கிய கரிசனையாக உள்ளது. இந்நிலையில் கனடாவின் தரவு சேகரிப்பு மையங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என 79% தமது மின் கட்டணங்கள் உயர்வதற்கு வழிவகுக்கும் என 81% கவலை வெளியிட்டுள்ளனர்.
3: தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான கூட்டணி பேச்சுக்கள் ஆரம்பித்து விட்டதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். 2029 தமிழ்நாட்டில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும் எனவும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற 5 வருடங்கள் காத்திருக்க தேவையில்லை என்றும் திமுகவுக்கு பாஜக ஆசை காண்பிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் 5 ஆண்டுகளுக்கு உறுதியாக ஆட்சி தொடரும் என்றும் தெரிவித்துள்ள கார்த்தி சிதம்பரம், பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் நிலைப்பாட்டை திமுக மாற்றாவிட்டால் இன்னும் மோசமான விளைவுகளை அக்கட்சி சந்திக்கும் என எச்சரித்துள்ளார்.
2: இலங்கையில் போரின் போது இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களின் காணிகளை மீண்டும் மக்களிடம் கையளிக்க வேண்டும் என சம உரிமை இயக்கம் மற்றும் சமூக நீதிக்கான மக்கள் பேரவை ஆகியன அழைப்பு விடுத்துள்ளன. பலாலி போன்ற பகுதிகளில் மக்களின் காணிகள் இராணுவத்தால் பறிக்கப்பட்டு 36 ஆண்டுகள் கடந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவை, யுத்தம் முடிந்து 14 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இலங்கையின் ஆட்சியாளர்களால் அக்காணிகளை விடுவிக்க முடியாமல் உள்ளமை துரதிருஷ்டவசமானது என விசனம்
1: வெளியிட்டுள்ளன.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ-ஸ்டெஃபன் 102.7.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 தேதிகளில். இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன், வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன். ஆகஸ்ட் 1-2 தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2-3 தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும் தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கேந்திரிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில். ஜோதி விழா 2026 416-321-6104.
0: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூலை 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜூலை 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, ஜூலை 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: என்றும் இசையுடன் 102.7.

இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட்டுகளோடு இணைந்திருக்கின்ற தொழில் அந்த பாடல் நிருஜன் தந்த பாடல் தொடர்ச்சியாக நாங்களும் இணைந்திருக்கின்றோம். ஒலிக்கின்ற அடுத்த பாடலோடு திலீப் பர்மன் மற்றும் குழுவினர் தருகின்ற பாடல்

0: ஏஜி கிரியேஷன் தயாரிப்பில் திலீப் பர்மன் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:50 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்வதற்கு முதல் இரண்டு விடயங்களை பார்ப்பது வழக்கம். முதலில் காலநிலையை பார்த்துவிடலாம். இப்பொழுது 23 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. உங்களை 28 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நள்ளிரவு 16 டிகிரி செல்சியஸாக உங்களை 15ஆகவும் உணர இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸும் உணர்ந்து 26ஆக உணர இருக்கின்றோம். திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸும் உடலை 30ஆகவும் உணர இருக்கின்றோம்.
1: அதே நேரத்தில் நாளைய நாள் ஜூலை 19ஆம் தேதி எரிபொருளின் விலையை பொறுத்தவரை டொரண்டோ பெரும்பாகம் என்று பார்க்கின்ற பொழுது லீட்டர் ஒன்றுக்கான எரிபொருளின் விலை என்று பார்த்தீங்கன்னா 4 சதங்களால் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகளிரால் நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்
1: என்றும் உங்களன்பின் TS கோகுலன்,
0: என்றும் அன்புடன் உஷா மதன்.
1: நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
4: 4106704804. உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
5: என்ன யோசின?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
9: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இமிடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
10: ஃபிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026. ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7.

با یه طرح کهنه از دل خوشیم، باورم نمیشه باید برم و

0: ஈஸ்ட் எஃப்எம் யுவர் ரேடியோ யுவர் மியூசிக் 102.7.
1: دستمو بالا گرفتم تو زیافت اسیری تا تو تا

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Stephen 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4370-760-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Stephen 102.7.

0: Weekend vibration. East FM 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: டொரண்டோ ஸ்ரீ பரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூலை 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜூலை 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, ஜூலை 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ பரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
5: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
6: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
7: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
8: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
7: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
8: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
9: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
10: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4168354128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures, 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
10: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் EastFM 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி.
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
4: Primal Toyota. Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Primal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439.
6: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங், 416-779-2323.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: செலசி .ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ, 416-841-5301, 416-841-5301.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
4: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: கிரிக்கெட் போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Step 102.7
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719

0: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18ஆம் தேதி சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
1: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026. 4167-2006.
2: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC Mortgage Advisor, 416-821-0462, 416-821-0462. Some condition apply.
3: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
4: you? Weekend East FM
3: 102.7. Weekend East FM,
5: the greatest radio station.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7
1: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1st-2nd திகதிகளில். இவன்ட் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பை வீடு விற்பனை முகவர் அஜின் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1st திகதி ஃபயர்ஸ் இன் சூப்பர் சென்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2nd திகதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு செந்தமிழன் மற்றும் கேரளிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில். ஜோதி விழா 2026 416-321-6104.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908
10: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7 அடிப்பூ.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: தெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பிச்சை.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெபன் 102.7.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

9:03 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது தொடக்கம் 11 மணி வரையில் உங்களை சந்திக்க இருப்பது வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு உங்களோடு பாகினி சிவபாத சுந்தரம். வணக்கம் நேர்களே. ஜூலை 19 2026 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம்மில் இரவு 9 மணி வரையில் நீங்கள் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம்முக்கான தொடர்பு இலக்கம் 416-8-2-4-1-2-1-2. யூடியூப் தளத்தின் ஊடாகவும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்பது எங்களுடைய முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். அதே போல எங்களுடைய மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. இன்றைய நாளை பொறுத்தவரையில் காலை 5:53 சூரியோதயம் இடம்பெற்றிருந்தது. சூரிய அஸ்தமனத்தினை 8:53 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜூலை 19 இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடும் எல்லோருக்கும் ஈஸ்ட் எஃப்எம்மின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். இந்த நாள் எல்லோருக்குமே பாதுகாப்பான, சந்தோஷமான, அழகான நாளாக எல்லோருக்கும் இதை விடியோணும் அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வருகின்றது இது அழகிய தமிழ் மகன் திரைப்பட பாடல்.

9:09 ஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜூலை மாதம் 19 இந்த நாளை பொறுத்தவரையில் நிறையவே விடயங்கள் இடம்பெற்று இருக்கின்றன. பெண்களின் உரிமைக்கான முக்கிய மாநாடு தொடங்கிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. 1848 அமெரிக்காவினுடைய செனக்கா ஃபால்ஸில் நடைபெற்ற முதல் பெண்கள் உரிமை மாநாடு இதே நாளில் 1848 அன்று தொடங்கியது. பெண்களின் வாக்குரிமை உள்ளிட்ட பல உரிமைகளுக்கான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இது என்று சொல்லலாம். அதேபோல் 1969 மனித நிலவை நெருங்கிய நாளாகவும் இது இருக்கின்றது. அப்போலோ 11 விண்கலம் நிலவில் திரையிறங்குவதற்கு முன்னர் ஜூலை 19 தான் நிலவை சுற்றி தன்னுடைய இறுதி தயாரிப்புகளில் ஈடுபட்டிருந்தது. அடுத்த நாளே மனித வரலாற்றில் முதல் முதலாக நிலவிறக்கம் நிகழ்ந்தது. மிக மிக முக்கியமான ஒரு நாளாக இது பார்க்கப்படுகின்றது. சுவாமி விபுலானந்தரின் நினைவு தினமாகவும் இருக்கின்றது. ஈழத்து தமிழிசை ஆய்வாளர், கவிஞர், எழுத்தாளர், துறவி, தமிழ் பேராசிரியர். 1947 இதே நாளில் அவர் மறைந்திருக்கின்றார். முத்தமிழ் வித்தகர் அப்படின்னு கூட இவரை நாங்கள் சொல்வது உண்டு. இந்த நாளினுடைய சிறப்பம்சங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். வாகன எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் 4% எரிபொருளின் விலை இன்றைய நாளில் அதிகரிக்க இருக்கின்றது. 17 டிகிரி செல்சியஸில் ஸ்காப்ரோ 16 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று அதை கூடிய வெப்பநிலையாக 23 டிகிரி செல்சியஸ் இருக்கின்றது. ஜூலை மாசத்துல இப்படி ஒரு குழுகுழு வெப்பநிலை வரலாற்றில் எப்பயாவது இருந்துட்டு தான் நடக்கும். அது இப்போ நடக்குது என்றதும் கூட ஒரு சிறப்பு தகவல் தான். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் எதுவுமே தென்படவில்லை. நாளைய தினமும் இதே காலநிலை தொடர்ச்சியாக இருக்கும். 24 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை. செவ்வாய்க்கிழமை மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் இப்பொழுது தென்படுகின்றன. வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான தெருக்களில் சுமூகமான முறையில் வாகன போக்குவரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தெளிவான காலநிலையும் கூட இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். வாகனங்களை செலுத்தும் பொழுது மிக மிக அவதானமாக செலுத்துங்கள். டவுன் டவுனுக்கு செல்வதாக இருந்தால் அங்காங்கே வீதி முடக்கங்களும் கூட அமலில் இருக்கின்றன. அவற்றையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599. கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்கார்ப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
7: செலசி.ca. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே.

வித்யாசாகர் அவருடைய இசையில் அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் தந்திருந்தோம். அன்பு திரைப்படத்தில் இருந்து 9:26 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சிட்டி ஆஃப் ட்ரோனோ பக்கம் நாங்கள் இப்போ போகலாம். ட்ரோனோ மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமே இந்த ஃபீஃபா உலகக்கோப்பை தொடர்பாகத்தான் பயங்கர உற்சாகத்தோடு இருக்கிறாங்க. இன்று மதியம் 3 மணிக்கு நியூ ஜெர்சியில் அர்ஜென்டினா வெர்சஸ் ஸ்பெயின் ஃபைனல் மேட்ச், ஃபைனல் கேம் இடம்பெற இருக்கின்றது. உலக சாம்பியன் பட்டத்திற்காக இவை இரண்டுமே மோதுகின்றன. கிட்டத்தட்ட 48 அணிகள் பங்கேற்ற இந்த உலக கோப்பை தொடரின் நிறைவு போட்டியாக இது அமைந்திருக்கின்றது. இந்த ஃபீஃபா அண்டு இவ்வளோ பேர் உலக நாடுகள் முழுவதும் தங்களுடைய ஆர்வத்தையும் பணத்தையும் நேரத்தையும் செலவழிக்கிறதன் காரணமாக 2026 இந்த உலகக்கோப்பையின் மூலம் கிட்டத்தட்ட 15 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானத்தை இந்த ஃபீஃபா நிறுவனம் ஈட்டியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இது வந்து டிக்கெட் விற்பனையாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் வணிக ஒப்பந்தங்கள், இவைதான் இதற்கான முக்கிய காரணங்களாக சொல்லப்படுகின்றன. என்றாலும் இந்த டைனாமிக் பிரைசிங் என்று சொல்வோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஒரு விலை கிடையாது, அதாவது போட்டிகளின் தேவைக்கு ஏற்ப டிக்கெட் விலைகள் மாறும். இந்த டைனாமிக் பிரைசிங் முறை கூட ரசிகர்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோவில் நடைபெற்ற இந்த உலகக்கோப்பையில் அதிக வெப்பம் வந்து வீரர்களுக்கு மாத்திரமல்ல ரசிகர்களுக்கும் சவாலாக இருந்தது. எதிர்கால போட்டிகளில் இதை சமாளிக்க ஃபீஃபா நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதை குறித்தும் ஆலோசனை இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளில் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. காட்டுத்தீ புகை காரணமாக வெளிப்புற நிகழ்ச்சிகள் சில ரத்து செய்யப்பட்டு இருந்தன அல்லது போஸ்ட்போன் பண்ணப்பட்டு இருந்தன. கரிபானா ஜூனியர் ஃபெஸ்டிவல் உட்பட வடக்கு ஒன்டாரியோ காட்டுத்தீ புகையால் சில வெளிப்புற நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டு இருந்தாலும் காற்றின் தரம் மேம்பட்டதன் காரணமாக நகரின் வெளிப்புற நிகழ்ச்சிகள் மற்றும் ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் மீண்டும் தொடங்கப்பட்டு உள்ளன. அதேபோல் பிக் ஆன் ப்ளோர் விழாவிலும் கூட பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு இருக்கின்றது. ட்ரோனோ போலீசார் இதற்காக கூடுதல் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டில் முதல் முறையாக ட்ரோனோவில் சேகரிக்கப்பட்ட கொசு, அதாவது நுழம்பினுடைய மாதிரிகளில் வெஸ்ட் நைல் வைரஸ் இப்பொழுது கண்டறியப்பட்டு இருக்கின்றது. மக்கள் இந்த நுழம்புகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த் கூட அறிவுறுத்தி இருக்கின்றது. 9:28 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கடப்படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17-18-19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167-2006.
2: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன் 437-860-7002.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-321-6104.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகலவிதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் அழகான அந்த பாடல். இது அழகிய தீயே திரைப்படத்தில் இருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் மாதங்கி அவர்களுடைய குரல்களில் வந்தது. ரமேஷ் விநாயகத்திட்ட ஒன் ஆஃப் த ஜெம்ஸ் என்று சொல்லலாம், அழகான ஒரு பாடல். 9:43 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியா பக்கம் இப்போ நாங்கள் செல்ல போறோம். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவர் பொறுப்புக்கான தேர்தலில் இயக்குநர் சேரன் அணி வெற்றி பெற்றதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தலுக்கு ரெண்டு அணிகளுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி இருந்தது. கடந்த 12ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற இருந்தாலும் சங்க தலைவராக இருந்த இயக்குநர் கே பாக்யராஜின் மறைவை தொடர்ந்து இது ஒத்திவைக்கப்பட்டது. இந்த ரெண்டு அணிக்குரிய பேர்களை பார்த்தீங்கன்னா, நம்ம கே பாக்யராஜ் அணி, மற்றது வந்து திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அணி. இதுதான் இரண்டு அணிகளும். இதில் நம்ம கே பாக்யராஜ் அணிக்குத்தான் வெற்றி இப்பொழுது கிட்டியிருக்கின்றது. மெட்ரி அணிக்கு தலைவராக குகநாதன் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 692 உறுப்பினர்களில் 483 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாகவும் அறிவித்திருந்தார்கள். கடலூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலைய ஊழியரை பணியிடை நீக்கம் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு உணவுத்துறை அமைச்சர் இப்பொழுது உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட பொழுதுதான் அவர் இந்த முடிவினை சொல்லியிருக்கின்றார். விவசாயிகளிடம் ஏதேனும் லஞ்சம் வாங்கப்படுகிறதா என்றும் கூட கேட்டறிந்தார். இதற்கு நெல் மூட்டைக்கு ₹50 முதல் ₹60 வரை லஞ்சம் வாங்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்பட ரிலீஸுக்கு அரசு விடுமுறை அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என அதிமுக விமர்சித்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் தாவேக்க ஆட்சி வராது என நினைத்து அறம்பொருள் இன்பம் என 326 சாத்தியமே இல்லாத செயல்படுத்த முடியாத திட்டங்களை எல்லாம் நிதி ஆதாரங்களை கணக்கில் கொள்ளாமல் காணல் நீரை போன்ற திட்டங்களை தேர்தல் அறிக்கையில் விஜய் அறிவித்திருந்தார் அப்படின்னு கூட முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை ஆரம்பிக்க இருக்கின்றது. ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடருக்கான அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. சில எதிர்க்கட்சிகள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ததாலும் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கின்றது. 9:46 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca. Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச Mohammed Lebi 4374777960 4374777960.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: MJS Gold House.
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
5: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
5: MJS Gold House.
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462. 416-821-0462. 4162. Some condition apply.

0: ஈஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் இப்பொழுது சரியாக 10 மணி.
1: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
2: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
2: பூவே பூவே பெண் பூவே,
1: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: 10:05 புதிய மனத்தியாளத்துக்குள் நுழைந்திருக்கின்றோம். மனத்தியாளத்தின் முதலாவது பாடலாக அவதாரம் திரைப்பட பாடல் ஒலித்திருந்தது. இசைஎஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வீக்கெண்ட் விடிஞ்சாட்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 9:00 வரையில் உங்கள் இசைஎஃப்எம்மில் தமிழ் நேரலை ஒலிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். இசைஎஃப்எம்முக்கான தொடர்பு இலக்கம் 4168214121214128241212. யூடியூப் தளத்தினூடாக இணைந்து கொள்ள இசைஎஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இசைஎஃப்எம் தமிழ். 18 டிகிரி செல்சியஸ் ஸ்காப்ரோ 20 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாளை பொறுத்தவரையில் அதிகூடிய வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ், தெளிவான சூரிய வெளிச்சத்துடன் கூடியோர் அழகான காலநிலை. வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான பெருந்தெருக்களில் சுமூகமாக வாகன போக்குவரத்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள். வாகன எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் இன்றைய தினம் 4% எரிபொருளின் விலையில் அதிகரிப்பை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். 10:06 தொடர்ந்து வருகின்ற இந்த மனத்தியாலத்திலும் கூட பல நல்ல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அது மாத்திரமில்லாமல் விற்பனை தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஒலிக்கின்றது பாடல் இது, ஜீவா திரைப்படத்தில் இருந்து.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்து மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கிணடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
8: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026, FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம், உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை தந்திருந்தோம். 10:19 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கை பக்கம் இப்பொழுது நாங்கள் செல்லப்போகின்றோம். இலங்கையில் உள்ள வணிக வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்து புறப்படும் கடன்களின் அளவு 35,145 கோடி ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் தெரிவித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 54% அதிகரிப்பாக இது இருக்கின்றது 2024 ஒப்பிடும்பொழுது. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நாட்டில் நிலவுகின்ற பொருளாதார பணவீக்கம் மற்றும் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் மக்கள் தங்க நகைகளை அடகு வைப்பதற்கு முக்கிய காரணங்களாக அமைந்ததாக அவர் சொல்லியிருக்கின்றார். மேலும் உலக சந்தை மற்றும் ரூபாயின் மதிப்பு மாற்றங்கள் காரணமாகவும் கூட தங்கத்தின் விலை வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளமையும் கூட மக்கள் இந்த முடிவுக்கு வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இதனால் வீடுகளில் இருக்கின்ற தங்க இருப்பு வந்து குறைவடைந்திருக்கின்றது. 60% அதிகமாக வீடுகளில் இருந்த தங்கம் வந்து இப்பொழுது வங்கிகளுக்கு மாற்றப்பட்டு இருக்கின்றது. அப்போ வீடுகளில் அந்த தங்கம் எதுவுமே இல்லை. இது பாதுகாப்புக்கு கூட சிறப்பானது என்று சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை பொருளாதார பணவீக்கம் காரணமாக பல்வேறு தரப்பினர் தங்களுக்கு சொந்தமான 10,00,000 வாகனங்களை விற்பனை செய்துள்ளமையும் கூட செய்திகளில் வெளியாகி இருக்கின்றது. கால்பந்து இறுதிப் போட்டியை பார்ப்பதற்காக காத்திருக்கும் கால்பந்து ஆர்வலர்களான மாணவர்களின் வேண்டுகோளுக்கு மதிப்பளித்து நாளைய தினம் திங்கட்கிழமை விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். சமூக ஊடக கணக்குகள் வாயிலாக திங்கட்கிழமை அதிகாலை இலங்கை நேரப்படி இந்த கால்பந்து இறுதிப் போட்டி நடைபெற உள்ளதால் மாணவர்கள் குறித்த நேரத்தில் பாடசாலைக்கு செல்வதில் சிரமம் ஏற்படும் என்று கருதி இந்தியாவின் கேரள மாநிலத்தின் ஆளும் கூட்டணியின் தலைவர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரும் முன்னாள் கேரள கல்வி அமைச்சருமான சிவன்குட்டி ஆகியோரும் அரசிடம் விடுமுறை அளிக்குமாறு தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கையிலையும் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வம் தெரிவித்திருந்தாலும் அவ்வாறு விடுமுறை கொடுக்கப்பட மாட்டாது என இலங்கை கல்வி அமைச்சர் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீட்டிப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் பங்களிப்புடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே கூட எதிர்வரும் வியாழக்கிழமை கலந்துரையாடலில் பங்கேற்க இருக்கின்றார். இதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அலுவலகத்திற்கு அவர் செல்ல இருக்கின்றார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சானிட்டரி நாப்கின்களில் தரச்சான்றிதழ் முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி SLS தரச்சான்றிதழ் இல்லாத உள்நாட்டு சானிட்டரி நாப்கின்களை உற்பத்தி செய்தல், பொதியிடல், விநியோகித்தல், போக்குவரத்து செய்தல், களஞ்சியப்படுத்துதல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய செயற்பாடுகளுக்கு 2026 October 8 முதல் தடை விதிக்கப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது. ஈஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது.

10:28 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஃபீஃபா இறுதிப் போட்டி இன்றைக்கு இடம்பெறுகின்றது. அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான போட்டி 3:00 இடம்பெற இருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் பல ரசிகர்கள் இதற்காக ஆவலாக காத்திருக்கின்றார்கள். ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பாபு கேட்ரிங் வழங்கும் சம ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, இறால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்தலி பொரியல் இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்டா 7.95. பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கின்றது. தங்க நகை உலகின் புரட்சி. விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கசங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்குடி ஓடர்களுக்கு செய்குடி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்போது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு, நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. 416-900-4599. 10:29 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்துச் செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
5: முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
6: 416-461-6401.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
8: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 August 1st-2nd. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜின் விஜயநாதன், வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன். August 1st ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், August 2nd அரவிந்தனின் மெகா டியூனஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026, 416-321-6104.
9: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்,
10: FM 102.7 East FM.ca.

ஆசை திரைப்படத்தில் அந்த பாடல் வந்திருந்தது. அந்த பாடலோடு வீக்கெண்ட் விடிஞ்சாச்சும் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கோகுலன் மற்றும் சஹானா. மீளவும் உங்களுக்காக வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு வரும் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு ஒழிக்க காத்திருக்கின்றது. மீண்டும் ஒரு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாகினி சிவபாத சுந்தரம். பாதுகாப்பாக இருங்கள் மகிழ்ந்திருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. மீனாட்சி மீனாட்சி தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை
1: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
2: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough. 647-980-4779.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: ஸ்காபரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசினை,
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
11: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: இறைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுமோ.
3: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்,
4: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
5: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
6: அதிரடி காட்சிகள்,
5: கண் கலங்க வைத்த திரைக்காட்சிகள்,
6: மனுத்தியால கேள்வி,
5: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
7: Kill them with your success, bury them with your smile.
8: பாட்டு
9: நன்றி பாகினி. நீர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். வணக்கம் சஹானா.
10: வணக்கம் கோகுலன், எப்படி இருக்கிறீங்க?
9: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
10: நானும் நலமா இருக்கிறேன்.
9: அதே நலம் அதே உற்சாகத்தோடு நீங்களும் எங்களோடு இரண்டு மணித்தியாலம் இணைந்திருக்க முடியும். டொரண்டோ பெரும்பாகம் வெப்பநிலை இப்பொழுது 19 டிகிரி செல்சியஸ், 19 டிகிரி செல்சியஸாக இன்றைய நாளினுடைய காலை பொழுது உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு காலை பொழுதோடு இன்றைய நாளும் மலர்ந்திருக்கின்றது. இன்றைய நாளின் பகல் பொழுது 24 டிகிரி செல்சியஸ், மாலை பொழுது 21 டிகிரி செல்சியஸ், இரவு பொழுது 14 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படும். நாளைய நாளை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது.
10: அது மட்டுமில்லாமல் நீங்களும் ஈசெஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ஈசெஃப்எம்.ca வழியாக உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் நீங்களும் நிகழ்ச்சிகளை எப்பொழுதும் கேட்டுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈசெஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈசெஃப்எம் 102.7, ஈசெஃப்எம் தொடர்புகளுக்கு 416 824 1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட்

0: fm102.7@gmail.com.
1: அதே நேரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை எரிபொருளின் விலை என்றது 4% அதிகரித்திருக்கின்றது. நேற்று இருந்ததை விட இன்றைய நாள் 4% கூடுதலாக லிட்டர் ஒன்றுக்கான விலை காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 1 மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு பிரபலத்தோடு இணைந்திருக்கின்றோம் என்று சொல்லலாம். அண்மை காலத்தில் அதிகமாக பேசப்பட்டு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஆளுமை, மிக முக்கியமான இயக்குநரோடு தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்க போகின்றது. அவர் யார் என்றதை வளமை போன்று நாங்களும் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
2: என் இனிய தமிழ் மக்களே,
3: நவீன தமிழ் சினிமாவின் அரசன் பாரதி ராஜா.
2: உலக இயக்குநர்கள் வரிசையில் தமிழ்நாடு பெருமையுடன் சொல்லும் பெயர் பாரதி ராஜா.
4: பாரதி ராஜா என்ற உருவமும் பேருக்கு பின்னாடி எனர்ஜி எரித்தனமா வேலை செஞ்சு பழைய
2: தமிழ் மண்ணை, தமிழ் மனதை காவி

0: ஷூட்டிங் பயங்கரமான ஃபாஸ்ட் கட்ஸ் வந்து அவர் பண்ணுவார்.
1: பாரதி ராஜாவின் திரைப்படங்களின் நுணுக்கங்களையும் ரசனையையும் பரவசமாய் பேசும்
2: ரெட் கார்பெட். ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்களும் அந்த இன்டர்வியூல தந்த மாதிரி இயக்குனர் பாரதி ராஜா பற்றி தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி பேசிக்கொள்ள இருக்கின்றது. அவரை பற்றி பேசுகின்ற பொழுது ஏராளமான விடயங்களை பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஆளுமை, கேமராக்களை கிராமம் தோறும் அழைத்து வந்த பெருமைக்குரியவர். அது மட்டுமல்லாது கிராமத்து கதைகளை தமிழ் சினிமாவில் முற்றிலும் மாற்றமாக தந்து கொண்டவராக இருக்கின்றார். அப்படி ஏராளமான விடயங்கள் நவீன தமிழ் சினிமா என்று வருகின்ற பொழுது அதற்கான அடையாளமாக கூட இவருடைய ஆரம்பம் இருந்திருக்கின்றது.
3: ஆமாம், இயக்குனர் இமயம் என்று அன்போடு அழைக்கப்படுபவர். அது மட்டுமல்லாமல் என் இனிய தமிழ் மக்களே என்ற தனது புகழ்பெற்ற குரலால் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் நீங்காத இடம் பிடித்தவர் தான் இவர். பல திறமையான கலைஞர்களை உருவாக்கியதோடு நூற்றுக்கணக்கான திரைப்படங்களை இயக்கியும் நடித்தும் கலைத்துறைக்கு ஆற்றிய அளப்பாரிய பணிகளுக்காக அவருக்கு பத்மஸ்ரீ விருது உட்பட பல உயரிய அங்கீகாரங்களை பெற்ற ஒரு பெருமையாக இருக்கின்றார் பாரதிராஜா.
2: இப்படி ஏராளமான விடயங்களோடு அவருடைய இனிமையான பாடல்களும் மகிழ்வித்துக் கொள்ள காத்திருக்கின்றன. எண்பதுகளின் ஆரம்பம், அதே நேரத்தில் எண்பதுகளின் முற்பகுதி என்று வருகின்ற பொழுது இவருடைய ஏராளமான பாடல்கள் இருக்கும். அதே நேரத்தில் இந்த டைம் ட்ராவல் என்று பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக அந்த 2000s என்று வருகின்ற பொழுது கூட, 90s என்று வருகின்ற பொழுது கூட இவருடைய ஏராளமான பாடல்கள் எப்பொழுதுமே இடம் பிடித்திருக்கும். அந்த பாடல்களையும் நாங்கள் இன்றைய நாளில் தரப்போகின்றோம். அவரை பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களோடு பாடல்களும் உங்களை மகிழ்வித்துக் கொள்ள காத்திருக்கின்றது. இவை நீங்களும் ஒரு மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: எண்ணினிய தமிழ் மக்களே என்று சொல்லி மக்கள் மனதில் இடம் பிடித்துக் கொண்ட இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா ஸ்பெஷலாகத்தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. நிறைய விடயங்களை நாங்களும் இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிராமத்து மண்வாசனை என்று வருகின்ற பொழுது அந்த கிராமத்து மண்வாசனைகளை பெரிய திரையில் கொண்டு வந்த மிக முக்கியமான இயக்குனராக சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 1970களின் முன்னால் அதே நேரத்தில் 70களின் பின்னால் என்று வருகின்ற பொழுது தமிழ் சினிமாவில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த இயக்குனர்களில் எப்பொழுதுமே பாரதி ராஜா அவர்களுடைய பெயர் எப்பொழுதுமே இருக்கின்ற ஒன்றாக நாங்களும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவருடைய வருகைக்கு முன் தமிழ் சினிமா என்று பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் ஸ்டூடியோக்களாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி செட்டிங்ஸாக இருக்கலாம், செயற்கையான வசன உச்சரிப்பாக இருக்கலாம், இப்படியான இடத்துல கூடுதலாக இருக்கின்ற பொழுது இந்த 70ஆம் ஆண்டுகளில் பாரதி ராஜா வருகின்ற பொழுது திரைக்களத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டார்னு சொல்லக்கூடியதாக இருக்கும்.
1: ஆமாம், 1977 வெளியான 16 வயது நிலை திரைப்படம் தமிழ் சினிமாவின் இலக்கணத்தையே மாற்றியமைத்தது. முக்கியமாக கேமராவை தூக்கி கொண்டு கிராமத்துக்கே சென்று அங்கிருந்து மண்ணின் மனிதர்களை, அவர்களின் யதார்த்தமான மொழியை, வாழ்வியலை அப்படியே திரையில் அவர் எடுத்து வந்து காட்டியிருந்தார். மண் வாசனை, கிழக்கே போகும் ரயில், அது மட்டுமில்லாமல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான திரைப்படங்கள் மூலம் தமிழ் சினிமாவுக்கு மண் வாசனை என்ற புதிய அடையாளத்தை கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் கிராமத்து வாழ்வியல் என்ன மாதிரியாக இருக்கும் என்பதையும் வந்து எடுத்துக்காட்டக்கூடியதாக அவருடைய எல்லா திரைப்படங்களுமே இருக்கும். முக்கியமாக இந்த 70களின் பின்னர், அதாவது 70களின் அந்த லேட் 70ஸ்ல வெளிவந்த இந்த திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய அந்த கைவண்ணத்தை அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
0: நிச்சயமாக, அதே நேரத்தில் திரைப்படத்தில் எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டாரோ அதே மாதிரி திரைப்பட துறையிலும் புதிய மாற்றங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லலாம். ஏராளமான நடிகர்கள் நடிகைகள் இவருடைய அறிமுகமாக இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இதை கடந்து இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கட்டும், பலருக்கு முதல் வாய்ப்பு என்றது கொடுத்து கொண்ட ஒரு இயக்குனர் என்று இன்றளவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய வளர்ப்பு, இவர் அறிமுகம் செய்து வைத்தவர்கள் என்று பெயர் சொல்கின்ற பலரும் பின்னாளில் தங்களுக்கான அடையாளத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய அடையாளம், அப்படி இல்லாட்டி அவர்களுடைய இந்த திரைப்படத்துறைக்கான வரவு என்று பார்க்கின்ற பொழுது அது பாரதி ராஜா ஏற்படுத்தி கொண்ட ஒரு வரவாக கூட சொல்லிக்கொள்ளலாம். இப்படி ஏராளமான விடயங்களை தனித்துவமாக செய்து கொண்ட இயக்குனரை நாங்களும் இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.

0: மனசு பாடாதோ. உள்வர சந்து பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: Weekend, East FM, 102.7. It's cool.
2: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9.
4: It's time to Toyota at Brimal Toyota. சம்மர் சேவிங்ஸ் இவன் July 16 தொடக்கம் 20 வரை. ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம். கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட், $400 ஸ்டோர் கிரெடிட். பிரிமல் டொயோட்டா மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன், 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
5: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
6: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
11: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are
12: you? Weekend East FM,
11: 102.7. Weekend East FM,
13: the greatest radio station.
14: Nyabagam varude, nyabagam varude.
15: Thirai natchathrangal, tham karai kanda kadai sollum, solla marandha kadai.
16: மூக்கால் நுகரக்கூடிய கிராமத்து மண்வாசனையை மனதால் நுகர வைத்த அற்புதம் நிகழ்த்திய இந்த மாபெரும் படைப்பாளி பிறந்தது 1941 தேனி அருகே உள்ள அள்ளி நகரத்தில். பெரிய மாயத்தேவர் கருத்தம்மாள் தம்பதியின் 5வது பிள்ளையான பாரதிராஜாவின் இயற்பெயர் சின்னசாமி. பிற்காலத்தில் சினிமா உலகில் மிகப்பெரிய இன்டலெக்சுவலாக அறியப்பட்ட இந்த சின்னசாமிக்கு சிறு வயதில் பள்ளிக்கூடம் செல்வதென்றாலே பிடிக்காது. பள்ளிக்கூடம் நடக்கும் நேரத்தில் காட்டில் எங்கேயாவது ஒளிந்திருந்துவிட்டு மாலை வகுப்புகள் நிறைவடைந்ததற்கான மணி ஓசை கேட்டதும் வீட்டிற்கு சென்று விடுவது பாரதிராஜாவின் வாடிக்கையாக இருந்திருக்கிறது. இளம் பிராயத்திலேயே பாடப்புத்தகத்தை தாண்டி அவருக்கு இருந்த தேடலால் வகுப்பறை கல்வியில் அதிக நாட்டம் ஏற்படவில்லை. தமிழ் சினிமாவில் பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா என பல்வேறு விதைகளை தூவியவர் பாரதி ராஜா. ஆனால் அவர் மனதில் சினிமா என்கிற விதையை தூவியது அவரது தமிழாசிரியர் ராமலிங்கம். பாரதி ராஜா 9வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது அவரை பள்ளிப்பாடங்களை வாசிக்க கேட்டுக்கொண்டார் ராமலிங்கம். அப்போது ஏற்ற இறக்கங்களுடன் பராசக்தி, மனோகரா வசனங்களை சிவாஜி பேசுவது போல் பாரதி ராஜா வாசித்தது தமிழ் ஆசிரியர் ராமலிங்கத்தை கவர்ந்தது. இதையடுத்து அவருக்கு நாடகம் ஒன்றை இயக்கும் வாய்ப்பை கொடுத்த ராமலிங்கம், நீ வருங்காலத்தில் மிகப்பெரிய சினிமா இயக்குநராக வருவாய் என ஊக்கப்படுத்தினார். அன்று அவர் கொடுத்த ஊக்கம்தான் பாரதி ராஜா என்கிற பல்கலைக்கழகம் தமிழ் சினிமாவில் உருவாக உரமாக அமைந்தது. நடைமுறை வாழ்க்கைக்காக சுகாதார ஆய்வாளர் என்கிற அரசு வேலையை தேடிக்கொண்ட பாரதி ராஜா தனது கனவு வாழ்க்கையான சினிமாவை நோக்கி தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தார். அந்த பயணம் பண்ணைபுரம் என்கிற மைல்கல்லை அடைந்தபோதுதான் அந்த திருப்பம் நிகழ்ந்தது. பூவும் வாசமும் போல, மழையும் மேகமும் போல, பிற்காலத்தில் திரையுலகில் இணைந்து பயணிக்கவிருந்த இளையராஜாவும் பாரதி ராஜாவும் நண்பர்களானது அங்கேதான். சுகாதார ஆய்வாளராக அந்த ஊருக்கு டிப்டாப்பாக வந்திறங்கிய பாரதி ராஜாவுடன் வாங்க சார், போங்க சார் என்று கூறித்தான் முதலில் பழகினார்கள் இளையராஜா சகோதரர்கள். ஆனால் ஒரு சில நாட்களிலேயே வாடா போடா என்று கூறிக்கொள்ளும் நட்பாக மாறியது அவர்களது அறிமுகம். இளையராஜா, பாஸ்கர், கங்கையமரன் ஆகிய சகோதரர்கள் மூவருடன் பாரதி ராஜாவை இணைத்தது இசை. தொடர்ந்து நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருந்த இந்த நட்பு வட்டாரத்தில் முதலில் சென்னையை நோக்கி பயணித்தவர் பாரதி ராஜாதான். சினிமா மீது இருந்த மோகத்தால் தனது அரசு வேலையை உதறிய பாரதி ராஜா சென்னை வந்து சேர்ந்ததும் பிரபல கன்னடப்பட இயக்குனர் புட்டண்ணா கனகல், தெலுங்கு பட இயக்குனர் புள்ளையா, மலையாள மொழி படங்களில் புகழ்பெற்றிருந்த கிருஷ்ணன் நாயர், இதயக்கணி உள்ளிட்ட தமிழ் படங்களை இயக்கிய ஏ ஜெகநாதன் ஆகியோரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினார். 4 தென்னிந்திய மொழிகளில் பிரபலமாக இருந்த இயக்குநர்களிடம் பணியாற்றியதால் அவர் படைப்புத்திறன் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் சிக்காமல் மெருகேறியது. பாரதி ராஜா சென்னையில் இருக்கும் நம்பிக்கையில் இளையராஜா சகோதரர்கள் பின்னர் தலைநகரத்திற்கு வந்து சேர்ந்தனர். புட்டண்ணா கனகரிடம் பணியாற்றிக் கொண்டிருந்த போது அவர் இயக்கிய இருளும் ஒளியும் படத்தின் பாடல்கள் பாடிய எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் நட்பு கிடைத்தது பாரதி ராஜாவிற்கு. பின்னர் இளையராஜாவை எஸ்பிபியிடம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பாரதி ராஜா. நாடகம், மெல்லிசை கச்சேரி என இவர்களது நட்பு சுற்றி சுழன்றது. தனது மேடை நாடகங்களான ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை ஆகிய நாடகங்களை நண்பர்கள் உதவியுடன் அரங்கேற்றிய பாரதி ராஜா வானொலி நாடகங்களிலும் பங்கேற்றார். சினிமாவில் நடிக்க வேண்டும் என்கிற ஆசையுடன் தான் முதலில் சென்னை நோக்கி வந்தார் பாரதி ராஜா. ஆனால் ஒரு சினிமாவை உருவாக்குவதில் இயக்குநருக்கு உள்ள முக்கியத்துவம் அவருக்குள் இயக்குநராகும் ஆசையை தூண்டிவிட்டது. பின்னர் ஒருமுறை சிவாஜியிடம், நான் நடிக்க வேண்டும் என்கிற ஆசையில்தான் சினிமாவிற்கு வந்தேன் என பாரதி ராஜா தெரிவித்த போது, ஏன் உங்கள் ஊரில் கண்ணாடியே இல்லையா என நடிகர் திலகம் கிண்டலடித்தது தனிக்கதை. இயக்குனர் இமயத்தின் அடிவாரமாக அமைந்த 16 வயதினிலே முதலில் மயில் என்கிற பெயரில் கருப்பு வெள்ளையில் ஒரு கலைப்படமாகத்தான் உருவாக இருந்தது. பிலிம் டிவிஷனுக்காக தயாரிக்கப்படவிருந்த அந்த முயற்சி கைவிடப்பட்ட பின்னர் அதே கதை 16 வயதினிலேவாக மாறியது. அம்மன் கிரியேஷன்ஸ் சார்பில் எஸ் ஏ ராஜ்கண்ணு தயாரித்த அந்த படம் பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளில் உருவானது. படத்தின் மொத்த பட்ஜெட்டே 5 லட்சம் ரூபாய்தான். தற்போது 100 கோடி ரூபாய் ஊதியம் பெறுபவராக கருதப்படும் ரஜினி 16 வயதினிலேவிற்காக வாங்கிய சம்பளம் 3000 ரூபாய்தான். அதிலும் 500 ரூபாய் பாக்கி. பொருளாதார சிக்கனத்திற்காக 2ம் தர கலரான ROவில் தான் படம் எடுக்கப்பட்டது. ஒரு சமயம் பிலிம் வாங்கக்கூட பணம் இல்லாத சூழ்நிலை வந்தபோது ஹீரோ கமலுக்கு இது தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக பிலிமே இல்லாமல் ஷூட்டிங் நடத்தியிருக்கிறார் பாரதி ராஜா. ஆனால் கேமரா இயங்கும் சத்தத்தை வைத்தே இதனை கண்டுபிடித்து விட்டார் கமல். பிற்காலத்தில் இருவருமே இந்த நிகழ்வை சுவாரஸ்யமாக நினைவு கூர்ந்துள்ளனர். 16 வயதினிலே படம் முடிந்த பிறகு படத்தை வாங்குவதற்கு எந்த விநியோகஸ்தரும் முன்வரவில்லை. இறுதியில் தானே சொந்தமாக படத்தை வெளியிட்டார் எஸ் ஏ ராஜ்கண்ணு. இவ்வாறு பல்வேறு பொருளாதார தடைகளை கடந்து வெளிவந்த 16 வயதினிலே படம் வசூலை வாரி குவித்தது. மக்களின் ரசனையை பின்தொடர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு மசாலா படத்திற்கு இந்த வரவேற்பு கிடைத்திருந்தால் அது ஆச்சரியமில்லை. ஆனால் மக்களின் ரசனையை தன்னை நோக்கி பின்தொடர வைத்த ஒரு யதார்த்த சினிமா அடைந்த அந்த வெற்றிதான் 16 வயதினிலே திரைப்படத்தை தமிழ் திரையுலக வரலாற்றின் மைல்கல்லாக நிலைநிறுத்தியது. செட்டுகளுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை கிராமத்து வயல்வெளிகளில் காலார நடக்க வைத்து இயற்கை காற்றை சுவாசிக்க வைத்தது 16 வயதினிலே. கமல், ரஜினி, ஸ்ரீதேவி என்கிற பிம்பங்களுக்கு சப்பானி, பரட்டை, மயில் என்று பெயர் வைப்பதில் தொடங்கி கமலை கோவணத்தில் உலாவ விட்டது வரை தனது முதல் படத்திலேயே பாரதி ராஜா காட்டிய துணிச்சல் தமிழ் சினிமாவை அவரை நோக்கி வியந்து பார்க்க வைத்தது.

0: ஈஸ்டஃபம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். மார்க்கமன் மெக்னிக்கல் சந்திப்பில் த சாப் ஷாப் பார்பர்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகலவிதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். இப்போது ஓப்பனிங் ஸ்பெஷல் ப்ரமோஷனாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவமிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலான், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவை என வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கமன் மெக்னிக்கல், மார்க்கமன் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா. 11:33564
1: பாரதி ராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து ஒரு மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை ஃபீஃபா உலகக்கிண ரசிகர்களுக்கு மிக முக்கியமான நாள் என்று சொல்லலாம். இன்றைய நாள் 3 மணிக்கு ஃபீஃபா உலகக்கிண்ணம் 2026 ஃபைனல் போட்டி, நிறைவு போட்டி இன்றைய நாளில் நடைபெற இருக்கின்றது. அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் ஆகிய அணிகள் மோதுகின்ற போட்டி இன்றைய நாளில் நடைபெற இருக்கின்றது. 3 மணிக்கு இந்த போட்டிகள் ஆரம்பமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ102.7
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-7-8-6-0-7-0-0-2
3: ஸ்காப்ரோவில் பாஸ்மோ அவென்யூவில் மார்க்கம் ரோடிற்கும் மிடில் ஃபீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம். வார நாட்களில் காலை 7 மணி முதல் 11 மணி வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ, பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன் மட்டன் ஃப்ரைட் ரைஸ், மசாலா தோசை, மட்டன் பட்டர் சிக்கன் ரோல், சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன் மட்டன் பீஃப் கொத்துரொட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோ அவென்யூ, யூனிட் 28, 6476565690.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
8: FM 102.7
7: East FM.

0: நேரம் 11:45 எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு பாரதி ராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி இன்றைய நாளில் இணைந்திருக்கின்றது. இப்படியான பாடல்கள் கேட்கின்ற பொழுது அந்த இடைக்கால பாடல்கள், அப்படி இல்லாட்டி 80s வந்த பாடல்களும் சரி, 90s வந்த பாடல்களும் சரி, பலரும் கொண்டாடுகின்ற இப்படியான பாடலை நிறைய பேர் கேட்கிற பாடல்களாக இருக்கும். இன்று வரை காலம் கடந்து கொண்டாடப்படுகின்ற பாடல்கள் என்றது இந்த காலப்பகுதியில் வந்த பாடல்கள் நிறையவே இருக்கும். அந்த பாடல்கள் நிறைய இடம்பெற்ற திரைப்படம் பாரதி ராஜா என்று சொல்லலாம். அவருடைய திரைப்படங்களில் இப்படியான பாடல்கள் கூடுதலாக இடம்பெற்றிருக்கின்றது. அந்த ஆரம்ப கால கூட்டணி பாரதி ராஜா இசைஞான இளையராஜா என்று சொல்கின்ற பொழுது கூடுதலான இப்படியான பாடல்களை தரக்கூடியதாக இருக்கும். அதிகமாக பேசப்பட்ட கூட்டணியாகவும் இந்த கூட்டணி இருந்திருக்கின்றது.
1: ஆமாம், இந்த இடைக்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசோதனை முயற்சிகளிலும் சமூக பார்வைகளிலும் அவர் இன்னும் ஆர்வம் காட்டியிருந்தார். முக்கியமாக கிராமத்து கதைகள் மட்டுமல்லாமல் பலவிதமான பாணிகளிலும் தடம் பதித்து தனக்கு நிகர் யாரும் இல்லை என நிரூபித்திருந்தார். முக்கியமாக புதுமை மற்றும் த்ரில்லர் திரைப்படமாக சிகப்பு ரோஜாக்கள் மூலம் ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்தை கொடுத்திருந்தார். அதே வேளையில் நிழல்கள் மூலம் நகர்ப்புற இளைஞர்களின் வாழ்க்கையை பற்றி பேசியிருந்தார். அலைகள் ஓய்வதில்லை மூலம் காதலை உன்னதமாக காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய சமூக விழிப்புணர்வு திரைப்படங்கள் கூட இந்த காலகட்டத்தில் தான் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
0: அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி இசைஞானி இளையராஜாவுடன் இணைந்த பாரதி ராஜா அவர்களுடைய படங்கள் ஒரு காவியம் என்று சொல்லலாம். இவருடைய படங்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை வந்து ஆன்மாவாக இருந்திருக்கின்றன சொல்லலாம். இசைஞானி இளையராஜா பாரதி ராஜா கூட்டணி தமிழ் படங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிறைய பாடல்கள் வெற்றி பெற்ற பாடல்களாக இருக்கும். அதே நேரத்தில் பாரதி ராஜாவினுடைய கனவு, அப்படி இல்லாட்டி அவருடைய ஆரம்பம் என்று சொல்கின்ற பொழுது மண் வாசனை, கிராமத்து கதைகளை தருகின்ற படங்களாக இருந்திருக்கின்றது. அந்த கிராமத்து கதைகள் என்று சொல்கின்ற பொழுது அந்த உணர்வுகளுக்கு, அந்த கிராமத்தின் உணர்வுகள், கிராமத்தின் அழகாக இருக்கட்டும், கிராமத்தினுடைய வாழ்வியலாக இருக்கட்டும், கிராமத்தில் அன்றாடம் நடைபெறுகின்ற விடயங்களாக இருக்கட்டும், இதற்காக தன்னுடைய இசையினூடாக உயிர் கொடுத்துக் கொண்டவர் இசைஞானி இளையராஜா என்று சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை போன்ற படங்களில் பாடல்கள் மட்டுமின்றி பின்னணி இசையும் கதையோடு நகர்ந்ததை நாங்களும் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படியான சிறப்பு மிக்க ஒரு கொம்பவாக இவர்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நீங்களும் 1 மணி வரை ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989. Some conditions may apply.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

0: ஸ்ரீ டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7. BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
1: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
2: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
1: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 12:01 102.2 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. வெப்பநிலை இப்பொழுது 20°C 21°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலையும் 24°C ஆக காணப்படுகின்றது. இன்றைய நாளின் மாலை பொழுது 21°C, பகல் இரவு பொழுது 14°C. நாளை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலை 25°C ஆக காணப்படும்.
1: தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை ஈஸ்ட் எஃப்எம் வழியாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாம உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
0: அதே நேரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை எரிபொருளின் விலை என்றது 4 சதங்களால் லிட்டர் ஒன்றுக்கான விலை இன்றைய நாளில் அதிகரித்திருக்கின்றன. குறிப்பிடத்தக்கது, இன்றைய நாள் ஜூலை மாதம் 19ஆம் தேதி, மிக முக்கியமான நாளாக இருக்கின்றது. என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 இறுதிப் போட்டி இன்றைய நாளில் ஃபைனல் போட்டி நடைபெற இருக்கின்றது. 3 மணிக்கு இந்த போட்டிகள் ஆரம்பமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோதிக்கொள்கின்ற போட்டி, பலரும் இப்பொழுதே தயாராகி இருப்பீங்க இந்த போட்டியை பார்க்கணும் என்று எதிர்பார்ப்பின் மத்தியில் நடைபெறுகின்ற இந்த போட்டி இன்றைய நாள் 3 மணிக்கு ஆரம்பமாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பாரதி ராஜா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இன்றைய நாள் நீங்களும் இணைந்திருக்கின்றீர்கள். பாரதி ராஜா அப்படி என்று பேசும் பொழுது புதுமுகங்களின் முகவரியும் கூட அவர் நிறைய புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். முக்கியமாக ராதிகா, பாக்யராஜ், கார்த்திக், ராதா, ரேவதி, நெப்போலியன், சுகன்யா, பிரியாமணி என இவர்கள் தவிர்த்து இன்னும் மேலும் பல கலைஞர்களையும் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை இவரையே சேரும். அது மட்டும் இல்லாமல் அவர்களும் தங்களுடைய நடிப்பு திறமையால் தங்களுக்கான தனி முத்திரையை வந்து பதித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கு பிறகு வந்த காலகட்டம் அப்படி என்று பார்க்கும் பொழுது 2000களுக்கு பிறகு வந்த காலகட்டம் என்று சொல்லலாம். அதாவது இந்த late 90s early 2000s, அதுலேயும் வந்து பாரதி ராஜா தன்னுடைய ஆளுமையை வந்து வெளிக்காட்டியிருக்கின்றார். முக்கியமாக பேச போனால் தாஜ்மஹால் திரைப்படமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஈரநிலம், கடற்பூக்கள் போன்ற படங்களை இயக்கியிருந்தார். 2020 வெளியான மீண்டும் ஒரு மரியாதை மற்றும் ஆந்தாலஜி படமான புத்தம் புது காலை ஆகியவற்றிலும் தன் முத்திரையை பதித்திருந்தார். அது அந்த ஓடிடி, அதை கூட அவர் விட்டு வைக்கல. இந்த மாதிரியான வெப்சீரிஸ்லையும் கூட அவர் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ச்சியாக 1 மணி வரை நீங்களும் இணைந்திருக்கலாம் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கிறேன்.

0: நேரம் 12:10 எஸ்டிஎஃப்எம் 102 தசமேழோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாபுகே ரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழையிலேல் பிட்டு, இறால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95, வாழையிலேல் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லெட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்திலி பொரியல் இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்டா 7.95. பாபு கேரிங் உங்களை வரவேற்கிறது.
1: தொடர்ந்து 1 மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். தங்க நகை உலகின் புரட்சியை விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் 1 வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்போது 2500க்கு மேல் நகை வாங்கும் போது Audi 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.

0: என்னவா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: பிரீமல் டொயோட்டா, டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரீமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
6: This is சித்ரா செல்வநாதன் from பிரீமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
5: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரீமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: I'm very happy. Start music.
11: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ரெட் கார்பெட்டின் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்.
12: திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க.
13: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
12: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்,
13: போட்டே ஆகணும்.
14: சிவாஜி சார்ட்ட போகும்போது எனக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இதாயிட்டோம். என்ன இப்படி எனக்குரிய ஒரு சிவாஜி இல்லையே நடிகரும்போது, என் கதாபாத்திரம் இல்லைன்னு அவர் ஒத்துட்டு அவ்வளோ பெரிய ஒத்துக்குவாரா? நோ, வாட் ஐம் திங்கிங் இஸ் என்டைலி டிஃப்ரெண்ட் சார். இந்த மீசை இருக்கக்கூடாது, இந்த விக்கு இருக்கக்கூடாதுன்னு ஒரு நாள் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அவரும் சொன்னார், இட்ஸ் கிரேட், நீ இவ்வளோதான் என்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் ஒரிஜினலாக நான் வளர்த்துட்டு வந்திருப்பேனே அப்படின்னா, உங்கள்கிட்ட எப்படிங்க சொல்ல முடியும், மண்ணில் உட்காந்து படம் பார்த்த வேணாம்லாம், நான் போய் உங்களை போய் எதுனா சொல்ல முடியும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவரை மாத்திரம் மேக்கப் வேணாம், அது வேணாம், இது வேணும், மேக்கப்பு போடாமல் அடிச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் லைட்டாக போட்டு வந்தார், அதையும் கூட எடுக்க வச்சுட்டேன். ஸோ அவர் குறைச்சி கொண்டு வரும்போது என்னுடைய மூல்டுக்கு வரும்போது தான் இன்றைக்கி பேசப்பட்டார் அவர். முதல் மரியாதையில் என்ன நடிக்கவே வேணாங்கிறியா இல்லையே அப்படின்னாரு. ஆமாம், நடிக்காதீங்க என்ன, என்னடா சொல்கிறேன், நீங்கள் இருங்க, இப்படி இருங்க, நான் என்ன சொல்கிறேன் அதை திருப்பி செஞ்சுருக்கேன்னு செஞ்சார். அதனால அது பேசப்பட்டது. இங்கே என்ன சார், உங்கள்கிட்ட என்னமோ எதிர்பார்த்தேன், டப்புன்னு கருத்திட்டீங்களேன்னு. என்ன எதிர்பார்த்த சொல்லு. இல்லை இல்லை, என்ன சொல்ல தெரில சார், இந்த படம் நீங்கள் ஐயோ பண்ணியிருக்க கூடாதுன்னு. இதே இது இன்னொருத்தன் சொல்லுவான், நமக்கு வேண்டியவங்க மட்டும் பொய் சொல்லுவான் சார். நம்ம ஜனங்கள் சொல்வது மட்டும்தான் உண்மை. ஏன்னா வெகு ஜனம் 16 வழி ஒத்துக்கிட்டு வந்தானே இதை பேசுகிறான், விளக்கு சீமையை ஒத்துக்கிட்டு வந்தானே இதை பேசுகிறான். ஸோ அவன் ரசனையில் குறையே கிடையாது. ஸோ அங்கீகரிக்கும்போது ஒரு மூளையும் நிராகரிக்கும்போது ஒரு மூளையுமா இருக்கும், இருக்காது. வெகுஜனத்தோடு நான் இணைந்து போகும் பொழுது நான் ஜெயிக்கப்படுகிறேன், ஜெயிச்சிடறேன். வெகுஜனங்களோடு என்னுடைய எண்ணம் ஒத்து போகலங்க, நான் ஒத்துக்கணும். வித்தியாசமாக நீங்கள் எதை சொன்னாலும் இந்த ஜனங்கள் ஏற்றுமா? ஸோ என் இயல்புகளை மாற்றியிருந்தால் என்னை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. எனக்கான சிந்தனைகள் வந்து இவங்க இளைஞர்களாக இருக்கலாம், மூணாவது தலைமுறை நான் போட்டி போட்டு வரலாமே தவிர என் இயல்பையும் சிந்தனை திறனையும் நான் குறைச்சிக்கல. அந்த ஈரத்தை வச்சுக்கிட்டே இருந்து மாடர்ன் டெக்னாலஜி கொஞ்சம் ஃப்ரேமை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கேன் இவங்களுக்கு இருந்த மாதிரி. மற்ற விஷயம் உள்ளே இருக்க ஈரம் ஈரமாக தானே இருக்குது.
15: மனசுல அம்புட்ட என்ன கவலை? அப்படி பாடுனீங்க.
16: பாடுனா பாரம் குறையும் சொல்லுவாங்க, அதனால பாடுன.
15: பொந்தியில கவலை இருந்தா மந்தையிலயா பாடுவாங்க? கவலை எல்லாம் காத்தாடி மாதிரி பறக்க விட்டுருந்தோம்.
16: அடே பெரிய அஞ்ஞானம் எல்லாம் பேசுறிய.
15: இப்பாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஒண்ணு உழக்கில பேராவரணி கோயில 10,000 பேருக்கு சோறு போட்டு காது குத்தி பேர் வச்ச குயிலுன்னு

0: இப்போ உங்க பாரம் குறைஞ்சதா?
1: பேச்சு விவரமா தான்.

0: ரெட் கார்பெட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டாக உங்களுக்காக நாங்கள் முதல் மரியாதை திரைப்பட காட்சி பாடல் என்பவற்றை தந்திருந்தோம். பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் 85ஆம் ஆண்டு வெளியான முதல் மரியாதை திரைப்படம் தமிழ் சினிமாவின் ஒரு மிகச்சிறந்த உணர்வு பூர்வமான காவியம் என்று சொல்லலாம். கிராமத்து மண்வாசனை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த திரைப்படம் எப்பொழுதுமே பேசப்படுகின்ற திரைப்படங்களில் ஒன்றாக இருக்கின்றது.
1: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் என்று போற்றப்படும் பாரதிராஜா கிராமத்து மண்ணின் வாசனையை திரையில் கொண்டு வந்த முன்னோடி ஆவார். மனித உணர்வுகளையும் சமூக சிக்கல்களையும் மிகவும் யதார்த்தமான படம் பிடித்து காட்டுவதில் இவருக்கு நிகர் இவரே என்று கூட கூறிக்கொள்ளலாம். அந்த வகையில் நாங்களும் தொடர்ச்சியாக இசைஎஃப்எம் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்க போகின்றோம். இந்த பொழுதில் ஆடிப்புலாவிலிருந்து நாங்கள் தகவல்களை பெற்றுக் கொள்ள
2: இருக்கின்றோம். சந்திப்பை திறந்த அரங்கத்தில் ஆடிப்புலா 2026 மூன்றாவது நாள் நிகழ்வுகள் இன்றைய காலை பொழுதே ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது மாணவர்களுக்கான மதிப்பளிப்பு நிகழ்வு இங்கே அரங்கத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரம்பரிய உணவுகள், வணிக சாவடிகள், கலாச்சார நிகழ்வுகள், சிவனுக்கான விளையாட்டுகள் என அனைத்துமே இந்த கோடை காலத்தில் ஒரு நல்ல ஒரு காலநிலை பொழுது நீங்கள் கொண்டாடிப்பார்கள் என்ற நாள் உங்களுக்காக காத்திருக்கிறது. மிளகு நாளான மூன்றாவது நாள் என்பதை நாங்கள் மேம்படுத்திக்கலாம். மாலை பொழுதில் இசை நிகழ்ச்சியில் தென்னிந்திய பாடகர் சீனிவாஸ் என்றும் பாடல்களை வழங்க காத்திருக்கின்றார்கள். அதுபோலவே இன்றைய நாளில் தாயகத்திலிருந்து வெளிவந்துள்ள எங்கடப்படைய பல பாடல்கள் கூட இன்றைய நாளில் இடம்பெற காத்திருக்கிறது என்று நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளலாம். இங்கே ஏராளமான வர்த்தக சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தாய உணவுகளை கொண்டு வருகின்ற அத்தனை சுவை உணவுகளும் இன்றைய வருகின்ற பொழுது நீங்கள் உண்ணக்கூடிய அல்லது பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆகவே பவனி ஃபைட் அண்ட் ஃபின் சந்தத்தில் அமைந்திருக்கின்ற முத்தகையை திறந்த அரங்கத்திலே ஆடிசார் 2026 மூன்றாவது நாள் நிகழ்வுகள் இன்று தயாரை கொண்டிருக்கிறது. அது நல்ல ஒரு காலநிலை பொழுதிலே நீங்களும் உங்களுடைய குடும்பங்களோடு இந்த நிகழ்வில் இந்த இரவு நாள் நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது அரங்கத்திலே மாணவர்களுக்கான மதுப்பளவு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலை பொழுதிலிருந்து ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே மோனஸ்டாரின் சந்தித்து ஸ்காபரோ முத்தகையை திறந்த வழி அரங்கத்தில் ஆடி விழா 2026 மூன்றாவது நாள் நிகழ்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது சொல்லிக் கொண்டு மண்மடத்தவர்கள் சந்திக்கின்றோம்.
0: எஃப்எம் 102 தசமங்களின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது.
3: நல்ல பாட்டு, நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள வடமேற்கு ஒன்டாரியோ பகுதிகளுக்கு முதல்வர் டாக் ஃபோர்ட் விஜயம் செய்துள்ளார். அபாயமுள்ள இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என கூறியுள்ள அவர், அது தீயணை பணிகளை சிக்கலாக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். காட்டுத்தீக்களை கட்டுப்படுத்த அரசாங்கங்கள் போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என அச்சம் வெளியிட்டு வரும் பூர்வக்குடியின சமூகங்கள் தீயணைப்பு முயற்சிகளை தாமே கையெடுத்து வரும் நிலையில் முதல்வர் டாக் ஃபோர்ட் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அதேவேளை டொராண்டோ பெரும்பாகத்துக்கு விடுக்கப்பட்டிருந்த காற்று மாசுபாட்டுக்கான எச்சரிக்கையினை சுற்றுச்சூழல் கனடா அகற்றியுள்ளது.
1: தமிழ்நாட்டில் இடம்பெறும் இடைத்தேர்தல்களிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்தே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடும் என அக்கட்சியின் சார்பில் அமைச்சராகிய ஷாஜகான் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடவுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இடைத்தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் எந்த தீர்மானங்களையும் கம்யூனிஸ்டுகள் எடுக்கவில்லை என அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அதேவேளை புதிய அரசு தமிழ்நாட்டின் எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்க வேண்டும் என கூறி தாம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவளிக்கவில்லை எனவும் அவ்வாறு எதிர்பார்க்கவும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
0: இலங்கையில் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ள 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் மாகாண சபை தேர்தலை நடாத்த அரசை வலியுறுத்தும் செயற்பாடுகளை கூட்டாக முன்னெடுப்பது என்று தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை அரசாங்கம் மீளப்பெற முயற்சிப்பதற்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு திட்டம் ஒன்றை இணைந்து மேற்கொள்வதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் FM 102.7

0: Weekend East FM 102.7. It's cool.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 5086 5088 9552 4165088 9552 IP Gold House திருமணம் பூப்பணித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905 5540 5890. உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4509 டாலர்ஸ் வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது முதலீட்டு சொத்து வாங்குவது உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC க்கு மாற்றுவது உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக
1: வயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
3: ஸ்காபரோவில்
4: அகரம் சில்க்,
3: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
4: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
3: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
3: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
4: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
2: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே.
0: Weekend East FM Tamil 102.7.

0: நேரம் 12:50 FM 102 தசமேலி நூடாக வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம்ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது.
1: அந்த வகையில் நாங்களும் பாரதி ராஜா அவர்களை பற்றி நிறைய தகவல்கள் உங்களுடன் இன்றைய நாள் பகிர்ந்திருந்தோம். முக்கியமாக இன்றிருக்கும் தலைமுறைக்கு அவர் ஒரு சிறந்த நடிகராக தெரிகிறார். குரங்கு பொம்மை, நம்ம வீட்டு பிள்ளை மற்றும் குறிப்பாக தனுஷுடன் நடித்த திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் அவர் ஏற்ற அந்த தாத்தா கதாபாத்திரம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்திருந்தது. பல படங்களில் வந்து முக்கியமான குணச்சித்திர வேடங்களில் அவர் நடித்து வந்திருந்தார். அது மட்டுமில்லாமல் அன்றைய காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஸ்டுடியோக்களிலிருந்து கிராமத்து வீதிகளுக்கு அழைத்து வந்த புரட்சியாளராக திகழ்ந்தார். இன்றைய காலகட்டத்தில் என்று பார்க்கும் பொழுது தமிழ் சினிமாவின் மூத்த கலைஞராகவும் திறமையான நடிகராகவும் இளைய தலைமுறை இயக்குநர்களுடன் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் என்று கூறிக்கொள்ளலாம்.
0: நிச்சயமாக நிறைய விடயங்களை தமிழ் சினிமாவில் சாதித்திருக்கின்ற பாரதி ராஜா அவர்களுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக தான் இன்றைய நாளை நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருந்தது. அவர் மறைந்திருந்தாலும் அவருடைய நினைவுகளும் அவர் தந்த படைப்புகளும் என்றும் மக்கள் மனதில் ஆழமாக நிலைத்திருக்கும் என்றதும் மிக முக்கியமாக இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பாரதி ராஜா அவர்களை பற்றிய நிறைய விடயங்கள், அவருடைய இனிமையான பாடல்கள் இன்றைய நாளில் உங்களை நிகழ்ச்சியில் மகிழ்வித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இதுவரை நேரம் எங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: சஹானா நிங்கநாதன்.
0: என்றும் உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலின் நன்றி வணக்கம். நேயர்களை தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா இணைந்திருப்பார்கள். தொடர்ந்து வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருங்கள்.

0: இருக்கிறது.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது இஸ்டம்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கவன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
3: 416-461-6401.
4: Ajax Nissan and Infiniti Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-9.
2: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17-18-19 மோர்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167-2006.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல் காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 சார்

0: Birchmont and Finchilum, Ganga Textiles and Fashion, 437-213-3332.
1: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
2: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே,
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
2: பூவே பூவே பெண் பூவே,
1: எப்பொழுதும் கேளுங்க.

0: ஒரு கேள்வி ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன சொல்றது?
0: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
2: இதெல்லாம் எப்படி
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா.
0: சிகரம் தொடு.
3: நன்றி கோகுலன் மற்றும் சகானா. இனிமையான வணக்கம் அன்புணிஞ்சங்களை. வணக்கம் சுரேகா.
4: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு, நீங்க எப்படி?
4: நானும் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன்.
3: 19ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வருடம் ஞாயிற்றுக்கிழமை வழமை போல் சிகரம் தொடு நிகழ்ச்சியோடு கயிற்றோடு நாங்கள் வந்திருக்கின்றோம் மிஸ்டர் ஃபெமில். நீங்களும் உங்களோடு இணைந்து கயிற்றிலக்கத்தை தெரிவு செய்யலாம். கேள்வியை சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் இருவருமாக இணைந்து சரியான பதிலை சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், உங்களை சிகரத்தில் ஏற்றிவிட்டு உங்களில் சிகரம் தொட்ட பாடலை தருவோம். இதுதான் நிகழ்ச்சியினுடைய ஃபார்மேட், அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனவே இன்றும் அதே போல இணைந்திருக்கின்றோம். எனவே நீங்களும் அழைக்க தயாராகலாம். 3 மணி வரையிலும்
4: வெளியில் 21 டிகிரி செல்சியஸ், 22 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாக இருக்க போகின்றது. மாலை வேளையில் 21 டிகிரி செல்சியஸ், 21 உணர இருக்கின்றோம்.
3: சூரியன் ஏற்கனவே பல்ல காட்டிட்டு தான்
4: இருக்கு. நல்லது தானே, இன்றைக்கு ஃபைனல் மேட்ச் வர நடக்க போது.
3: அதுக்கு சூரிய வெளிச்சத்துக்கு என்ன சம்பந்தம்?
4: இல்ல, ஒருவேளை மழை வந்துட்டா டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்க ரசிகர்கள். அதுக்காக
3: அங்க நியூயார்க்ல
4: அங்கேயும் மழை வரக்கூடாது
3: அப்படி சொல்றாங்க.
4: வரக்கூடாது.
3: சரி, அது வர இருக்கு. இன்னைக்கு 5 மணிக்கு நேற்று பாத்தீங்களா, மழை மழை மழை மழை, பின்னரம் மழை விட்டுட்டு, ஆனா பின்னரம் மழையா மழை
4: கோல் மழை
3: தொடங்கினதுல இருந்து 2 நிமிஷமோ 3 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்ச மழை 6:00 கொண்டு விட்டுச்சு. அப்புறம் அங்க அங்க என்ன 4:00 அது அங்க 4:00 நின்றுச்சு, அங்க
4: 6:00 கோல் மழையா போயிருச்சு.
3: இல்ல இல்ல, எனக்கு நித்திரையே வர மாட்டேன்.
4: அப்படியா?
3: அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விளையாட்டை நேற்று பார்த்தோம். சரி, அதை பற்றியெல்லாம் நாங்கள் கதைக்கப்புறம். சொன்னது போலவே பிற்பகல் வேலை என்பது 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், நள்ளிரவு வேலை 14 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கும் என்றும், நாளை நாள் திங்கட்கிழமை 25 டிகிரி செல்சியஸ் அதை கூடிய வெப்பநிலை, அதை குறைந்த வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ்.
4: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது,
3: 102.7. அதே போலவே e7.ca மூலமாகவும் எமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஆண்ட்ராய்டு iOS இயங்குதளத்தை பயன்படுத்துகின்றவர்கள் இலவசமாக ஆப்பினை தரவிறக்கம் செய்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். Facebook, Instagram, TikTok, East FM Tamil, YouTube, East FM 102.7.
4: அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212, East FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
3: சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரத்தை தொடுவதற்கு எங்களை நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
4: 4165544040.

0: நேரம் 1:08 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை சிகரத்தை தொடுவதற்கு நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் The Chop Shop Barbers உங்களுக்கு ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகலவிதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகின்றார்கள். இப்பொழுது ஓப்பனிங் ஸ்பெஷல் ப்ரொமோஷனாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பாபர்ஸ் மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பாபர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்டிகல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444. 5 மணிக்கு தொடங்குச்சுதே ஒரு புயல், அந்த புயல் இருந்து மீள முடியல. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மூன்றாவது இடத்தை பிடிப்பதற்கான ஒரு போட்டி பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கு இடையில நடந்தது. நாங்கெல்லாம் பார்த்தோம். ஆரம்பத்திலே பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்திருந்தது. இரண்டாண்டு பார்த்தா மிக முக்கியமான பிளேயர்ஸ் பெல்லிங்ஹாமும் கேனும் இருவருமே பெஞ்சில் வச்சுட்டாங்க. கோச், ஹெட் கோச் வச்சுட்டு புதாக்களை விட்டாங்க. ஏன் இப்படியான ஒரு விஷ பரீட்சை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படின்னா எம்பாபியும் பெஞ்சில் இருப்பாரு என்று பார்த்தா எம்பாபி பிரான்ஸ்
0: விளையாடுறார்,
1: அவரை சுற்றி தான் மேட்சே இருக்கு. அப்போ அப்படி பார்த்துட்டு இருந்தா ரெண்டாவது மூன்றாவது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு ட்ராவல் டைமில் பார்க்கலாம் அந்த மேட்ச். அப்போ நான் திடீரெண்டு போய் திடீர்னு அங்கே என்ட்ரி ஆகிறேன் பார்த்தா ரெண்டு கோல். அப்போ அதுக்கு பிறகு பார்க்குறேன் தான் விளங்கிச்சுது. மூன்றாவது நிமிஷத்தில் ஒன்று, 18th ஒன்று போயிட்டுது. அது பிறகு போயிருந்து பார்த்தா 37th நிமிஷத்தில் அடுத்தது போயிட்டுது. 45th நிமிஷத்தில் அடுத்ததும் போயிட்டுது. பாருங்க எப்படி நடக்குது, இதெல்லாம் எதிர்பாராத விஷயம்.
0: அதை சொல்லும் போது உங்களோட முகத்துல இருக்கிற ரியாக்ஷனை நான் பாக்குறேன்.
1: இல்ல இல்ல, அதான் சொல்றேன், அங்கிருந்து மீள முடியல. இன்னைக்கு ஃபைனல பெட்டி காய்க்கிறதா, நேட்டிய மேட்ச பெட்டி காய்க்கிறதாண்டு ஒரே ஒரு திண்டாட்டம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு போட்டியை நாங்க நேற்று பார்த்து, அது பின்னால நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை விட்டுருங்க. போட்டியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கால்பந்து பிரியரா நீங்க ஒரு அந்த போட்டியை பாத்தீங்கன்னு சொல்லுங்க, உண்மையில உங்களுக்கு பிடிச்சிருக்கு. மேடம் இப்படிதானே பிரான்ஸ் ரசிகர்களா இருந்தா ஒண்ணும் செய்யலாது, நீங்க கடுப்பேத்தாடா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஆனால் பொதுவான ஒரு விளையாட்டு ரசிகராக இருக்கிற பட்சத்துல அந்த போட்டி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச ஒரு போட்டியா இருக்கும். ஏன்னா கோல் மழை பொழிந்த ஒரு போட்டியா இருக்கும்.
0: நிச்சயமா
1: சரிதானே, என்ன எல்லாம் நிச்சயமா பாக்கல பலரும் காத்துக் கொண்டிருந்த நாளாக இருக்கிறது. 3 முதல் இந்த இறுதிப் போட்டி இடம்பெறப் போகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க 4 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற அந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பினுடைய 2026 அந்த இறுதிப் போட்டி இன்றைய நாள் நியூ ஜெர்சியிலே இடம்பெற காத்திருக்கிறது. ஈஸ்ட் ரதர்ஃபோர்ட்ல இருக்கின்ற நியூ ஜெர்சி ஸ்டேடியத்தில் இந்த போட்டி இடம்பெற காத்திருக்கின்றது. அதற்குரிய ஏற்பாடுகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்ட இறுதிப் போட்டி தானே,
0: இறுதிப் போட்டி தான். அந்த 3 நீங்க கொடுக்க போற அப்டேட்டை நினைச்சு நான் இப்பவே யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க.
1: ரேடியோ போடுறதா போடாம
0: சஞ்சயும் ராஜேஷும் என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு.
1: இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்டும் வருவார்.
0: அப்படியா,
1: அவர் சொக்கர்ல ஒரு திலகம்
0: பார்க்கலாம்.
1: இன்னும் ஒரு ஆளும் எங்களோட ஜாயின் பண்ணுவார். 3 அப்படி இருக்கும்,
0: பறக்க
1: போது. அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அவங்க ப்ரெடிக்ஷன் செய்வாங்க. ப்ரெடிக்ஷன் இல்ல, இது கருத்துக்கள்,
0: கட்சிகளோட
1: கருத்துக்கள். அந்த வகையில பார்த்தா நேற்று பிரான்ஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தது. நேரம் போக பாத்தீங்கன்னா
0: சொன்ன மாதிரி திராசு ரெண்டு பக்கம் எப்படி சரியுமோ
1: அதே மாதிரிதான். சரி அதை விட்டுருங்க, அப்படித்தான் இருக்கும். ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்திய போட்டியை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் அர்ஜென்டினாவுக்கு இடையிலான, சாரி பிரான்ஸ் அல்ல, ஸ்பெயின் அர்ஜென்டினாவுக்கு இடையிலான இறுதிப் போட்டியில ஸ்பெயினுக்கு 42% வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. ஆனா அர்ஜென்டினாவுக்கு 27% தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா டைம் 31% இருக்கு. பார்க்கலாம். 3 பிறகு ஓரளவுக்கு ஒரு 15 போற நேரமே தெரியும் ஓரளவுக்கு என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயமா தெரியும். எனவே பொறுத்திருந்து நாங்க பார்ப்போம். அது ஒரு பக்கம் 3 இருந்தாலும் 3
0: தானே
1: பைனல், 3 தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்குள்ள அந்த 2 தாளத்துக்குள்ள நீங்க வாங்க
0: சிகரத்துல
1: நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.

0: ஒருமணி 17 நிமிடம் சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரம் தொடுவதற்கு நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும், கயிற்றை தெரிவு செய்ய வேண்டும். கயிற்றில் உள்ள கேள்வியை நாங்கள் உடனே சொல்லுவோம், ரெண்டு தரம் சொல்லுவோம். எந்த விதமான தடையும் இல்லாமல், எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் அந்த ரெண்டு கேள்வியும் சரியாக உங்களுக்காக தரப்படும். அந்த சொல்லெல்லாம் சரியாக நீங்கள் கேட்கும், அதாவது அந்த சொல் ஒவ்வொரு சொல்லும் சரியான முக்கியம் சொல்லக்கூடாது.
1: கண்ணீர் கண்ணீர் என்று சொல்லுவோம்.
0: ஆ இல்லை இல்லை, அதுக்கு அப்புறம் பதில் சொல்லக்கூடாது. திருமணத்துக்கு என்ன
1: சரி, அதை இன்னும் விடையிலே
0: சொல்லி அதை மறக்க முடியாத விஷயங்கள் அதெல்லாம் அதெல்லாம் விடையில்லாது. சரி, எனவே சரியாக கேட்டு நீங்கள் அந்த பதில், ஆறு பதில் இருக்கும், ஆறு பதிலில் மூன்று பதில் நீங்கள், மூன்று பதில் நாங்கள் அப்படின்னு சொல்லி மாறி மாறி சொல்லி சுவாரஸ்யமாக உங்களை வெல்ல வைத்து உங்களுக்கு பாடல் தர நாங்கள் அவளை காத்திருக்கணும். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய சொல்லி சிலக்கா
1: 416-554-4040.
0: ஆடி விழா பற்றிய தகவல்களை நாங்கள் இப்பொழுது முதல் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: நட்சத்திர இசைக்குழு இசையும் தென்னிந்தியாவிலிருந்து வந்திருக்கும் சினிமாசின் பல பாடல்கள் கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதுபோலவே தாயத்து முதலில் வந்த எங்களுடைய பிடிகள் வாரிசம் குழுவினர் பாடல் கூட தர காத்திருக்கிறார்கள். அது உணவு சாவடிகள் அமைக்கப்பட்டும் இங்கே வணிக சாவடியில் இருக்கின்றன. உணவு சாவடியில் ஏராளமான உணவுகளை நீங்கள் உள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளும் காத்திருக்கிறது. ஆடி விழா 2026 நிறைவு நாள் இன்றைய நாளாக இருக்கப்படுவது என்று நாங்கள் பணிநிலைப்படுத்துகிறோம். மாலை பொழுது பல் சில நிகழ்ச்சிகளோடும் நீங்கள் கண்டுகளிக்க
0: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: வினோத் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம் வினோத், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம்.
1: சொல்லுங்க, என்ன கைட்ட தெரிவு செய்யலாம் இன்றைக்கு?
3: இலக்கம் 5.
1: மனிதனுடைய அத்தியாவசிய முக்கிய தேவைகளில் 6 சொல்லுங்கோ. மனிதனுடைய அத்தியாவசிய முக்கிய தேவைகளில் 6 சொல்லுங்கோ.
0: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். சுகாதாரம்,
3: உணவு,
0: தண்ணீர்,
3: உடை,
0: இருப்பிடம்,
3: கல்வி.
0: சொல்லியாச்சு. நீங்க தான் சரியா சொல்லிருக்கீங்க, நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க பாத்தீங்களா வினோத்.
1: நாங்க இப்படி எல்லாம் குழப்பிடுவோம் உங்களை.
0: இல்ல, உடனே பதில் சொன்னார். அதானே வாழ்த்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வினோத்.
3: நன்றி நன்றி.
0: சரி, என்ன பாடுக்க போக இன்னைக்கு சிகரத்துல ஏறிட்டீங்க?
4: East FM 102.7. ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421. 416-626-8421.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்.
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
9: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
10: 416-900-4599.
11: Rhythm 7 Entertainment Altona Group Valangum Tenisai Tendril Deva The Ghana King Live in Toronto
12: Meenachi Meenachi
11: Tenisai Tendril Deva Vudan Srikant Deva Manu Anuradha Sriram Velmurugan Priya Jerson Ajay Krishna Shruti Shekhar August 15th Sunny Kilamai Malai 5 Manikki 8100 Steel Avenue East Markham Meadowville Tenisai Tendril Deva The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன்
13: 6476005297.
14: நேர்களுக்கு வணக்கம். மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டாவில் இருந்து பி எஸ் சுதாகரன். July 16-20 வரை தெரிவு செய்யப்பட்ட வாகனங்கள்ல $8,000 வரை நீங்க சேமிக்கலாம். கையிருப்பில் இருக்கிற வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிட், $400 ஸ்டோர் கிரெடிட். எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ ஹோம் இவி சார்ஜிங் கிட். அதே மாதிரி 12 டெமோஸ் வாகனங்களை வாங்க அதிகமாக சேமிக்கலாம். பிரிமல் டொயோட்டா மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் அழையுங்கள். பி எஸ் சுதாகரன் 416-292-0033.
15: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
16: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
15: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
17: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
18: அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.
19: தும் ஷக்

0: நேற்று அப்படியே அந்த சோஷியல் மீடியா அப்படி இப்படியெல்லாம் போய் பார்த்த டைமில் நேற்று அந்த இங்கிலாந்து வெண்டுடுதானே, அந்த நேரத்தில் பார்த்தா இந்த மாதிரி இந்த கொக்ரோக்கோ டான்ஸ் எல்லாம் சிலர் ஆடி போட்டிருந்தாங்க ரீலில். இங்கே எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல, பிறகு தான் பார்த்தா நாங்கள் இதுக்காக தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
1: எதுக்காக?
0: அதான் இங்கிலாந்து வெண்டுட்டாமல் இங்கிலாந்து
1: வெண்டுட்டாங்க
0: போட்டாங்க. இண்டைக்கு என்னென்ன டான்ஸ் எல்லாம் ஆட போகிறாங்களோ தெரியல. அது ஆறு வண்டா என்ன டான்ஸ் ஆடுவாங்கன்னு தெரியல, அது பின்னர் தான் பார்க்கணும். இப்படியும் ஒரு ஆறு மணிக்கு புறம் தான், ஆறு இல்லை ஒரு ஏழு மணிக்கு புறான் அப்படின்னு தெரிய வரும். என்னென்ன இல்லை ஆறு மணிக்கு புறம் தெரிய வந்துடும். வேண்டாம் ஒரு 90 நிமிஷம் தானே போட்டியே, இருந்தாலும் இடையில பிரேக் டைம்னு அந்த பிரேக் எல்லாம்
1: விளையாடுற டீம் 90 நிமிஷத்தில் முடியுதா?
0: இல்லை அதை நான் சொல்ல வரேன், 90 நிமிஷம் முடியாது, சாதாரண ஒரு ஸ்டாண்டர்ட் டைம். அந்த டியூரேஷனுக்குள்ள போட்டி முடியலன்னு சொன்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க போகிறாங்க, அதுக்குள்ளேயும் முடியலன்னா பெனால்டி வரப்போகுது. இதை விட இறுதி போட்டியானதால நடுவில் பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது வச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இந்த சின்ன என்ன பிரேக், அது என்ன பிரேக் சொன்னீங்க,
1: ஹைட்ரேஷன்
0: பிரேக், அப்படி புதுசு புதுசாக எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அப்போ அதுக்குள்ளேயும் ஏதாவது சின்ன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதால அப்படியே வச்சு இழு இழு இழுன்னு இழுத்து எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு வச்சு செய்வாங்க இன்றைக்கு. ஆனால் இருந்தாலும் சுவாரஸ்யமான போட்டி, அத்தனையும் பார்த்து ரசிச்சுட்டு தான் நாங்கள் வெளியில் வருவோம்னு சொல்லி இருக்கின்ற அளவுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இன்றைக்கு உலகம் பூராவும் காத்துட்ருக்காங்க. அந்த 3 மணி இப்போ வருதுலன்னு பார்த்துட்ருப்பாங்க, பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட சாப்பிடாமல் பார்த்துருப்பாங்க. இப்போ லேட்டாக இருக்கணும் மட்டும் இப்போ கொஞ்சம் லேட்டாக கூட நித்திரையில் எழுந்து அப்போ 3 மணிக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிற ஆக்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கத்தக்கதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டீம்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோலின் அடிப்படையில் முதலாவதாக இருக்கிற நேற்று மழையை பொழிஞ்சு இங்கிலாந்து முதலாவது இடத்துக்கு வந்துட்டு மொத்தமாக 20 கோல்களை பெற்றிருக்காங்க இந்த போட்டியில். அது இங்கிலாந்து முதலாவது இடத்துலையும் பிரான்ஸும் 20 கோலை பெற்றிருந்தாலும் அவங்க இரண்டாவது இடத்துல தான் வச்சிருக்கிறாங்க, மேலே கொண்டு வச்சிருக்கிறது இங்கிலாந்து தான் வச்சிருக்கிறாங்க. 3வது அர்ஜென்டினா 19 கோலோட இருக்கு. இன்றைக்கு ஏதாவது மழை அவங்க பொழிஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 4வது பெல்ஜியம், அடுத்ததாக தான் ஸ்பெயின் இருக்கு. அப்போ ஸ்பெயின் அப்படி ஒன்று தாண்டி இருக்கிறதால ஒரு 13 கோலோட இருக்கிறாங்க. அவங்க மழை பெஞ்சாலும் சரிதான் என்ன செய்தாலும் சரிதான் அந்த இடத்துக்கு வாரதுன்னா எனக்கு தெரியல, வரலாம் வராமலும் போகலாம். ஆனால் இவங்க 19 கோலோட அர்ஜென்டினா இருக்கிறதால மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் எல்லாம் இருக்கு, அதை கொஞ்சம் லேட்டா பாப்போமே, நமக்கு தானே நேரம் இருக்கு.
2: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 EastFM.ca EastFM தமிழ் செய்திகள்.
0: கனடாவிலிருந்து பரவும் காட்டுத்தி புகையினால் அமெரிக்க நகரங்கள் பாதிக்கப்படுவதற்கு கனடாவே பொறுப்பென குற்றம் சாட்டி இதற்காக மேலதிக வரிகளை விதிக்க உள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தி வருவதை ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் கண்டித்துள்ளார். அமெரிக்கா காட்டுத்தி பரவல்களை சந்திக்கும் தருணங்களில் கனடா உதவிகளை செய்வதை நினைவூட்டிய அவர், அதுவே அயல் நாட்டின் செயற்பாடு எனவும் அவ்வுதவிகளை ட்ரம்ப் நிர்வாகம் மறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தலை நிராகரித்துள்ள கனடிய பிரதமர் மார்க் கார்னி, காலநிலை மாற்றத்திற்கு அமெரிக்கா அடங்கலான அனைவரும் தான் பொறுப்பு என சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் லஞ்சமில்லாத காமராஜர் ஆட்சியைப் போல தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியிலும் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் ஒழிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அதேவேளை முன்னைய திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல் மலிந்து போயிருந்ததாக சாடியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார், பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலத்தினை முறைகேடாக தனிநபர்கள் பதிவு செய்த சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறியுள்ளார். கோயில் நிலங்களை மட்டுமல்லாமல் நீர்நிலைகளையும் ஆக்கிரமித்து போலியான பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம் என்றும் இந்த ஊழல் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் உறுதியளித்துள்ளார்.
0: இலங்கையில் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள கூட்டணி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் ஏனைய தலைமைகளுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் தமிழ் பேசும் மக்களின் அபிலாஷைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எடுத்துக் கூறி ஒரே இலங்கைக்குள் தீர்வுகளை பெறுவதற்கான சாத்தியப்பாடுகளை ஒருமித்து அணுகும் முகமாக அமைக்கப்பட்டுள்ள பொது மேடையை கூட்டணி என்றும் அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கோர்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476. 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 தேதிகளில். இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன், வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன். ஆகஸ்ட் 1-2 தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2-2 தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா பைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு செந்தமிழன் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதான ஜோதி விழா 2026. 416-321-6104.
5: ஃபிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026. ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இதில் வந்த பண்ணினியை பார்த்து தான் இவங்க அந்த ஃபூடும் வச்சாங்களோன்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை வரும். இந்த பாட்டு கேட்குறேன். சரி, 1:48 சிகரம் தொடு கேடுகொண்டிருக்கிறோம். சிகரத்தை தொடுவதற்கு எங்களுடைய நேர்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: என்ன தத்தை தான் நீங்கள் சிகரத்தை தொடுறதா இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து அந்த கயிற்று இலக்கத்தை தெரிவு செய்யணும். அது மிக முக்கியமானது. எனவே நீங்கள் சொன்னது போலவே இணைந்து கொள்ளலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த 2026 ஃபீஃபா வேர்ல்ட் கப்பினுடைய முக்கியமான பரிசுகள், அதாவது இப்போ ஒரு சாம்பியன் வருவாங்க, ஒரு இன்னைக்கு நடக்க போகிற போட்டி தங்கப்பதக்கம் கொடுப்பாங்க. சரியா, தங்கப்பதக்கம் கொடுப்பாங்க. இதெல்லாம் இப்படி இருந்தாலும் கூட இன்னும் முக்கியமான பரிசுகள் காத்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோல்டன் பால், அதில் மிகச்சிறந்தது கோல்டன் பால் வந்து பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் சொல்லி கொடுக்கப்படும். அதில் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக உள்ளுக்கு இறங்கி அப்படி சொல்வதாக இருந்தால், இந்த கோல்டன் பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அந்த ப்ரெடிக்ஷனின் படி, இப்போ ப்ரெடிக்ஷன்டா ஓரளவுக்கு தீர்மானிக்கப்பட்ட ஒரு முடிவுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பரிசில் கொடுக்குற நேரம் தான் தெரியும் உண்மையாக வருதானால் அது வேறு யாருக்கும் கொடுக்குறாங்களான்னு. கிலியன் எம்பாபி, அதாவது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கிலியன் எம்பாபி, இதுவரைக்கும் 10 கோல் தனியாக ஒரு 10 கோல் போட்டிருக்கிறார். அதனால் அவருக்கு அந்த கோல்டன் பால் பெஸ்ட் பிளேயர் அவார்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டன் பூட், இல்லை கோல்டன் பூட் தான் கிளியன் எம்பாபிக்கு. பாருங்கள், நானே குழம்புறடப்பா, அவருக்கு கிடைக்கும்னு சொல்லி சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்தை பிறப்போன கோல்டன் பூட் கிளியன் எம்பாபி 10 கோல்களை பெற்றவர். அதே போலவே கோல்டன் பால், கோல்டன் பால் யாருக்கு கிடைக்கும்னு சொல்லி சொன்னால் இந்த ஓவரோலாக இந்த டூர்னமெண்ட்லே மிகச்சிறப்பாக விளையாடின ஒரு சிறப்பாக அணியை வழிநடத்தி இப்படி எல்லா பக்கத்துலையும் இருந்து பார்ப்பாங்க. அதில் முக்கியமாக 90% ஒரு பெறுபவர்களை பெற்று 90% ஆதரவை பெற்று ஒருவராக இருக்கிறனால் அர்ஜென்டினாவினுடைய தலைவர் லயனல் மெஸ்ஸி இன்றைக்கு விளையாட போகிறவர். சில வேளைகளில் கோல்டன் பூட் அவர் கூட வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா, இவர் 8 கோலை வேற அடிச்சிருக்கிறார். அப்போ அந்த கேப் எம்பாபேக்கும் மெஸ்ஸிக்கும் இடையில 2 கோல் தான் வித்தியாசம் இருக்குது. இவர் ஒரு 3 அடிச்சிட்டாருன்னு வைங்க,
1: அவருக்கு
0: அந்த கோல்டன் பூட் கிடைச்சிடும். ஓ, அப்போ அதால் அர்ஜென்டினா ரசிகர்கள் இப்போவே சொல்லிக்கொண்டிருப்பாங்க, மெஸ்ஸி அடி அடி அடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதால் அது ஓரளவுக்கு இருந்தாலும் கூட கோல்டன் பால்ன்றது மெஸ்ஸிக்கு ஓரளவுக்கு உறுதியாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதேபோல் கோல்டன் கிளவ், கோல்டன் கிளவ்ன்றது கோல் கீப்பருக்கான அந்த பரிசு, அது யுனை சைமன் அவருக்கு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அந்த கோல் கீப்பருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போலவே பெஸ்ட் யங் பிளேயர், 21 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறந்த கால்பந்து வீரருக்கு கிடைக்கின்ற ஒரு விருதாக இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் சில வழியில் ஜூட் பெல்லிங்கமுக்கு கிடைக்கலாம், இங்கிலாந்தை சேர்ந்தவர் சொல்லி பார்த்தா அவருக்கு 23 வயசு, அவர் கட்டக்கறிக்கலே இல்லை, அப்போ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டாங்க அவர். இப்போ பார்த்தீங்கன்னா லாமின் ஜமால், ஸ்பெயினை சேர்ந்த இன்னொரு வீரருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லப்படுகிறது. ஃபேப்ளேயை பொறுத்த வரைக்கும் நோர்வேக்கு இந்த விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் சில விருதுகள் இருக்குது, சொல்லுவோமே, நேரம் இருக்குதானே எங்களுக்கு, சொல்லலாம். 1:51, இப்பொழுது நாங்கள் ஆடி விழா பற்றிய தகவல்களை கேட்டறிஞ்சு கொள்ளலாம்.
2: மௌனி சார், என் பெண் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற முற்றுவழி திறந்த அரங்கத்திலே ஆடி விழா 2026 3வது நாள் நிகழ்வுக்கு இங்கே தயாராகி கொண்டிருக்கிறது. காலை வழியிலே மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாக்கள் இடம்பெற்றது. அதேபோல இப்பொழுது நமது கலை பண்பாட்டு விளையாட்டுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டு, குறிப்பாக கிளித்தட்டு விளையாட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுதாண்டி இன்று இங்கே நாங்கள் சொன்னது போலவே ஏராளமான உணவு சாவடிகள், வணிக சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏராளமான உணவுகளை நீங்கள் உண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது என்று நிறைவு நாள் என்பதை நாங்கள் மட்டும் நினைப்படுத்துகிட்டோம். அதுபோல பல வர்த்தக வணிக சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, அதில் கூட நீங்கள் வருகின்ற பொழுது ஏராளமான கொள்வனவுகளை செய்ய முடியும். இதேபோல மாலை வேளையிலே குறிப்பாக இன்று 3 ஃபீஃபா வேர்ல்ட் கப் நீங்கள் ஃபைனல் கேமை நேரடியாக மிகப்பெரிய திரையரங்கிலே நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தருகின்றார்கள் இந்த மைதானத்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல இன்றிரவு உங்களுக்கு தாயத்திலிருந்து வருகிற அந்த எங்கடப்படிய வாகிசம் குழுவில் வழங்குகின்ற பல பாடல்கள் இருக்கிறது. அதுபோலவே நட்சத்திர இசைக்குழுவின் இசையில் தென்னிந்தியாவிலிருந்து வருகிற அந்த சுனிவாஸ் அவர்கள் வழங்குகின்ற பாடல் கூட இருக்கிறது. இவ்வாறு இசை நிகழ்ச்சியோடு இன்று மாலை பொழுதை கலைக்க உங்களுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. மார்னிங் சர்ஜன் பீச் சந்திப்பில் இஸ்காப்ரோ முற்றவழி திறந்த அரங்கத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆடி விழா 2026 3வது நாள் நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்வு மைதானத்துக்கு வருவதற்கு அனுமதி முற்றிலும் இலவசம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல நாங்கள் நினைவு சொன்னது போலவே மாலை வழி வாகிசன் அவர்களுடைய எங்களுடைய பொடியில் வாகிசன் வழங்குகின்ற பாடல்கள், பல பாடல்கள் அனைவருக்கும் பிடித்த வாகிசன் அவர்கள் குழுவினர் வழங்குகின்ற பாடல்கள் கூட இன்று மாலை இடம்பெற காத்திருக்கிறது. அதுபோல ஸ்ரீனிவாஸ் அவர்களும் பல பாடல்கள் இன்றும் மாலையும் உங்களுக்கு வழங்க காத்துக்க என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே மோனிக் சட்பின் சந்திப்பில் முத்துவழி திறந்த அரங்கத்திலே ஆடுகளா 2026 மூன்றாவது நாள் நிகழ்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது. நிகழ்வு மைதானத்துக்கு வருவதற்கு முற்றிலும் இலவசம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இன்று மாலை பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது.
3: காற்றில் பரவும் இசை போல அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 817-5060. You are in good hands with Allstate.
4: Universal Textiles வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
3: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388. 416-649-6388.
6: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
3: Weekend, weekend, East FM 102.7.

0: 2:05 இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: வெளியில் 22 டிகிரி செல்சியஸ், 23 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது.
0: அதுவரையா? ஆனா என்ன இருந்தாலும் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க மக்கள். காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இன்றைக்கு சுக்கர் 3 இருக்கிறதால அது மக்கள் எல்லாம் யோசிக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. சரி, மேட்ச் முடியாது, மிச்சதெல்லாம் பிறகு பார்த்துக்கொள்வோம்னு சொல்கிற அளவுக்கு தீவிரமான ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஒரு விளையாட்டாக இந்த கால்பந்து போட்டி இருக்கின்றது. அதனுடைய இறுதிப்போட்டி இன்றைக்கு 3 வரப்போகின்றது. எனவே நீங்கள் ஆவலாக எதிர்பார்க்கலாம் இஸ்டெஃபில். நாங்கள் பிரத்யேகமாக இந்த சொக்கர் ஸ்பெஷல் அப்டேட் உங்களுக்கு தர நாங்கள் காத்திருக்கணும். முனைந்திருங்கள் இஸ்டெஃபமோடு. சிகரம் தொடு, அதான சிகரம் தொட மறக்க முடியுமா? நெவர்.
1: மறக்க
0: மாட்டோம். நீங்களும் மகளிடம் இணைந்து கொள்ளலாம், சிகரத்தை தொடலாம். சிகரத்தை தொடுவதற்கு கயிற்றை தொட வேண்டும். கயிற்றை தொட்டால் கேள்வியை சொல்வோம். கேள்வியை சொன்னால் 15 சரியான பதிலை 2 இணைந்து சொல்வோம். சிகரத்தில் ஏற்றுவோம், பாடலை தருவோம். அழைக்கும் தொலைபேசியில்
1: 416-554-4040.
0: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 இடம்பெறும் தங்க சமைப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் கோயின், தங்க செங்கிலி அல்லது கைச்செங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கோடி ஓர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. இப்போது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மேக்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. 416-900-4599. 9005.

0: 12:11 எஸ்டிஎஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை நீங்களும் சிகரத்தை தொடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: சரி, எங்களோட இன்னும் ஒரு நேயர் இணைந்திருக்கிறார், அவரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கே குணா.
2: வணக்கம் அண்ணாக்கள், எல்லாரும் அக்கா மண்ணா சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஏதோ உங்களோட ரேடியோ கேட்கும் போது சிகரம் தொட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு.
1: அப்ப போதவில்லையா, அவ கட் பண்ணுவோமா?
0: உலகளவில் பிரபலமான சாக்லேட் பிராண்டுகள் 6 சொல்லுங்கள். உலகளவில் பிரபலமான சாக்லேட் பிராண்டுகள் 6 சொல்லுங்கள்.
1: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். கிண்டர்,
2: இணைந்து கொண்டு
1: இப்படிதான் மாறி மாறி பதிலை சொல்லி சிகரத்துல ஏறி அந்த பாடலை கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: உலகளவில் பிரபலமான சாக்லேட் பிராண்ட்ஸ் சொல்லி தான் நாங்கள் கேட்டிருந்தோம். ஒண்ணுமே இல்ல, ஈஸியா நீங்க அடிக்கடி ஷாப்பிங் செய்யறதுக்கு போறாக்களா இருந்தா நிச்சயமா அந்த ஐல தாண்டி தான் போவீங்க. ஐல எல்லாம் கிராஸ் பண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியான இடங்களை கண்டுபிடிக்கலாம். கேட்பரி இருக்குது, கிட் கேட் இருக்கு, ஸ்னாக்கர்ஸ் இருக்குது, மாஸ் இருக்குது, ஃபெரோ ரோஷர் இருக்குது, டப்ளோன் இருக்குது, லிண்ட் இருக்குது, ஹெர்ஷியஸ் இருக்குது, கேலக்சி இருக்குது, கிண்டர் இருக்குது. இப்படி கச்சக்கமான பிராண்ட் இருக்குது. அதுல பிரபலமான பிராண்ட் நாங்க சொன்னவளவும் இதுல ஏதாவது நீங்க சொல்லிருக்கலாம். சரி, இருந்தாலும் பரவாயில்லை, நீங்களும் இணைந்து அந்த சிகரத்தில் ஏறி அந்த பாடலை நீங்கள் கேட்பதுக்கு வளமையான அதே தொலைபேசி இலக்கம் மூலமாக எங்களோடு நீங்கள் 3 மணி வரையிலும் இணைந்து கொள்ளலாம்.
0: பாபு கேட்ரிங் வழங்கும் சம ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, ரால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்தலி பொரியல், இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்தா 7.95. பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கிறது.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ. 416-321-6104.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக் கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416 8354128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர். எப்பவுமே ஒரு படி மேல.
7: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
8: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. EastFM.ca.

0: 2:22 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொழில் நீங்களும் உங்களுடன் இணைந்து சிகரத்தை தொடலாம். அழைக்கும் தொலைபேசி
0: 416-554-4040.
1: அதே போலவே 401 வெஸ்டை பயன்படுத்துகின்றவர்கள் 401 வெஸ்டிலே வீட்பீக் அருகாமையிலே ஒரு விபத்து காரணமாக 2 லேன்கள் லெப்ட் லேன்கள் முடக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அது முக்கியமாக 401 வெஸ்டிலே நீங்கள் ஸ்டீவன்சன் தாண்டி வருகின்ற போது, ஸ்டீவன்சனை தாண்டி வருகின்ற போது திக்சனை அண்மிக்கின்ற போது அந்த தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. அந்த தாமதங்கள் தொடர்ச்சியாக விட்பி பிராக் வீதி வரைக்கும் இருப்பதை காணக்கூடியதாக விபத்து காரணமாக 2 லெஃப்ட் லேன்கள் முடக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நீங்கள் அதன் ஊடாக பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிச்சுன்னா 401 வெஸ்டிலே பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லினா மாற்று வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அல்லது நின்று போகிறது உங்களுக்கு ஓகே அப்படி என்று சொல்லி சொன்னாலே நீங்கள் அதன் ஊடாக வரலாம். தாமதத்தை தவிர்ப்பதற்கு நீங்க மாற்று வழிகளை பயன்படுத்தலாம். ஆடி விழா பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: மொட்டவழி திறந்த அரங்கில் ஆடி விழா 2026 மூன்றாவது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாரம்பரிய விளையாட்டுகளான கிளித்தட்டு விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான உணவு சாவடிகள், அதை தாண்டி வணிக சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று நிறைவு நாள் என்பதை நாங்கள் மீண்டும் நினைப்படுத்துகின்றோம். இன்று மாலை வேளையிலே தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பொடியில் வாகிசங்குழுவில் வழங்குகின்ற பல பாடல்கள் காத்திருக்கு. அதுபோலவே நட்சத்திர இசைக்குழுவில் தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் வழங்குகின்ற பல பாடல்கள் கூட கையின் காத்திருக்கிறது. இதுவரை ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கூட, இன்று மாலை 3 மணிக்கு ஃபிஃபா வேர்ல்ட் கப்பின் பைனலுக்குமே நேரடியாக மிகப்பெரிய திரையரங்கில் இந்த மைதானத்திலே பார்க்கக்கூடிய வசதியும் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனை கூட நீங்க வருகின்ற பொழுது நேரடியாக பார்க்க முடியும். மாலை பொழுதில் பல நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது. அதனை கூட கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஆடி விழா 2026 மூன்றாவது நிறைவு நாள் நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது. பாரம்பரிய உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், கலாச்சார நிகழ்வுகள், தமிழர் பாரம்பரிய விளையாட்டு காட்சிப்படுத்த நிகழ்வுகள் என்று சொல்லி அத்தனை இருக்கின்றன. சிறுவனுக்கான விளையாட்டுகள் கூட இங்கே இருக்கின்றன. ஆகவே இந்த கோடை காலத்தை நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடி மகள ஆடி விழா 2026 மூன்றாவது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் நினைப்படுத்துகிறோம், மாலை பொழுதில் தாயகத்திலிருந்து நேரடியாக தந்திருக்கின்ற எங்கட பொடியல் வாகிசம் குழுவினர் வழங்குகின்ற பல பாடல்கள் காத்திருக்கிறது. அதுபோலவே நட்சத்திர இசை குழுவில் சீனிவாஸ் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற சீனிவாஸ் கூட பல பாடல்களை வழங்க காத்திருக்கிறார்கள். நிகழ்வு மைதானத்துக்கு வருவதற்கு அனுமதி 29 மீண்டும் நினைப்படுத்துகின்றோம். ஆகவே மார்னிங் சைட் அண்ட் பிச் அந்த பிலிஸ்காரோ முற்றவழி திறந்த அரங்கில் ஆடி விழா 2026 மூன்றாவது நாள் நிகழ்வுகள் இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நாள் நிறைவு நாள் என்பதையும் மீண்டும் நினைப்படுத்திக் கொள்கின்றோம்.

0: 2:29 சிகரம் தொட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். உழைந்து கொண்டு சிகரத்தை தொட்டு பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இரண்டு அணிகளும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அரை மணி காலத்தில் கிரவுண்டுக்கு வருவாங்களா இல்லையான்னு சொல்லி அது அரை மணி காலத்துக்கு அப்புறம் தெரியும். என்னென்னு சொல்லி சொன்னால் ஆரம்ப விழா எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி யாருக்குமே ஐடியாவே இல்லை. இதுக்கு முதல் நடந்த போட்டிகளை விட வித்தியாசமான முறையில் இதனுடைய ஆரம்ப விழா அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன இறுதி போட்டி தானே, அந்த செலிப்ரேஷன் எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனால் 3 மணி தான் ஓரளவுக்கு, 3:00 முதலே ஆரம்பித்தாலும் கூட ஓரளவுக்கு தெரிய வரும் என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒத்திகை இரண்டு அணிகளும் அர்ஜென்டினா அதே போல் ஸ்பெயின் இரண்டு அணிகளும் கொஞ்சம் ஒத்திகைகள் அப்படி இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அப்படி இப்படி ஏன்னா அந்த 90 நிமிஷம் ஓடிட்டே இருக்கணுமே, அந்த ஹைட்ரேஷன் பிரேக் அந்த ஹாஃப் டைம் எல்லாம் தாண்டினாலும் ஓடிட்டே இருக்கணும். அங்கேருந்து இங்கிருந்தாங்க அங்கேருந்து இங்கிருந்து ஓடிட்டே இருக்கணும், விழுவணும், இந்த தலையோட தலை அடி ஓடணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு தானே.
1: இந்த கவுண்ட் டவுன் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
0: சரி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எத்தனை மணிக்கு அரை மணி தேதிக்கு முதல் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு முதலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் போட்டி எத்தனை மணிக்கு ஆரம்பமாகும் என்றதை நாங்கள் 3 மணி முதல் சுவாரஸ்யமாக உங்களுக்கு தர நாங்கள் காத்திருக்கின்றோம். இன்றைய 3 மணி முதல் சுவாரஸ்யமாக லைவ் அப்டேட் உங்களுக்காக தருவதற்கு நாங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தாராகவே இருக்கின்றோம் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இன்றைய போட்டிகளை அர்ஜென்டினா அதே போல் ஸ்பெயின் இரண்டு அணிகளும் மோதிக்கொள்ள காத்திருக்கின்றன. நேற்றைய போல் கோல் மழையாக பெய்ய போகிறதா அல்லது சும்மா பனித்துறல் மாதிரி இருக்க போகிறதா அல்லது மூசப்பாவே இருக்க போதா என்றதை நாங்கள் 3 மணி பிறகு நாங்கள் பார்க்க போகிறோம்.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள வடமேற்கு ஒன்றிய பகுதிகளுக்கு முதல்வர் டக்ஃபோர்ட் விஜயம் செய்யவுள்ளார். அபாயமுள்ள இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என கோரியுள்ள அவர், அது தீயணைப்பு பணிகளை சிக்கலாக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். காட்டுத்தீக்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என அச்சம் வெளியிட்டு வரும் பூர்வகுடியின சமூகங்கள் தீயணைப்பு முயற்சிகளை தாமே கையெடுத்து வரும் நிலையில் முதல்வர் டக்ஃபோர்ட் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அதேவேளை டொரண்டோ பெரும்பாக்கத்திற்கு விடுக்கப்பட்டிருந்த காற்று மாசுபாட்டிற்கான எச்சரிக்கையினை சுற்றுச்சூழல் கனடா அகற்றியுள்ளது.
1: தமிழ்நாட்டில் இடம்பெறும் இடைத்தேர்தல்களிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்தே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடும் என அக்கட்சியின் சார்பில் அமைச்சராகிய ஷாஜகான் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடவுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இடைத்தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் எந்த தீர்மானங்களையும் கம்யூனிஸ்டுகள் எடுக்கவில்லை என அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அதேவேளை புதிய அரசு தமிழ்நாட்டின் எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்க வேண்டும் என கூறி தாம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிக்கவில்லை எனவும் அவ்வாறு எதிர்பார்க்கவும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
0: இலங்கையில் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ள 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் மாகாண சபை தேர்தல்களை நடத்த அரசை வலியுறுத்தும் செயற்பாடுகளை கூட்டாக முன்னெடுப்பது என்று தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை அரசாங்கம் மீளப்பெற முயற்சிப்பதற்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு திட்டம் ஒன்றையும் இணைந்து மேற்கொள்வதற்கும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். Weekend, East FM 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165084 9552.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Ikumadil. Inga Matume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangahirar, 416-299-1020.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைனப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீனப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
6: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: 2:45 சிகரம் தொடு கேடு கொண்டிருக்கணும். அந்த வகையிலே ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 இறுதிப் போட்டிகள் ஆரம்பமாயிருக்கின்றன என்று சொல்லி சொன்னால் டீம் மெம்பர்ஸ் விளையாடல பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பமாயிருக்குது. நான் சொன்னேன் சில விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்கும். அதால பெரிய பிரபலங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம், பெரிய பாடகர்களை எதிர்பார்க்கலாம். காரணம் என்று சொல்லி சொன்னால் இந்த 2026 ஃபீஃபா உலகக்கிண போட்டிகளுக்கான ஒரு ஆரம்ப பாடல் என்று சொல்லி அதனை உருவாக்கியவர் அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணுவார் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஷிக்கீரான் பேனுபாய் இவர்கள் இருவரும் வருவார்களா அல்லது ஷிக்கீரா மட்டும் தான் வருவாரா தெரியல. அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பாட்டே சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச ஒரு பாட்டா இந்த அந்த ஃபீஃபா 2026 அந்த ஓபனிங் சாங் இருக்குது. சரி, அதெல்லாம் அது அதுதான விஷயம் மட்டும் பார்த்தா இல்லை, 3 மணிக்குறான் விஷயமே இருக்கு. அதுக்கு முன்னதாக நாங்கள் இப்போது ஆடி விழா பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: காலையில் ஆரம்பித்து அரங்கத்திலே மாணவர்களுக்கான பரிசளிப்புகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து நமது தாயக நமது பண்பாட்டு விளையாட்டுகள் கிளித்தட்டிலிருந்து ஏராளமான விளையாட்டுகள் நடைபெற்றன. இப்பொழுது இங்கே மிக பிரம்மாண்டமான திரையிலே ஃபீஃபா வேர்ல்ட் கப் விளையாட்டுகளை பார்ப்பதற்கான ஒழுங்குகள் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று மாலை குறிப்பாக நட்சத்திர இசைக்குழுவின் இசையில் தென்னிந்திய பாடகர்கள் தென்னிந்தியா வருகை தந்த சீனிவாஸ் அவர்கள் பல பாடல்களை வழங்க இருக்கிறார்கள். அதை தாண்டி மக்கள் மனதில் இடம் பிடித்துக் கொண்ட எங்கட பொடியில் வாகிசங்குழுவினர் வழங்குகின்ற பல பாடல்களும் இன்று மாலை பொழுதில் இடம்பெற காத்திருக்கிறது. ஆகவே மார்னிங் சைடன் பிச் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழி திறந்த அரங்கிலே ஆடி விழா 2026 மூன்றாவது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேரடியாக வருகின்ற பொழுது இந்த கோடை காலத்தை நீங்கள் மிக மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு கண்டு கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. நிறைவு நாள் என்பதை முன்பு நினைப்படுத்துகிறோம். நிகழ்வு மைதானத்துக்கு வருவதற்கு அனுமதி இலவசம். அதுபோல இங்கே வருகின்ற பொழுது ஏராளம் உணவு சாப்பாடுகள், ஒவ்வொரு சுவையான உணவு சாவடிகள் இருக்கின்றன, வணிக சாவடிகள் இருக்கின்றன. எமது ஆகவே நீங்கள் வருகின்ற பொழுது ஏராளமான வலி விலையில் நீங்கள் பொருட்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட மார்னிங் சைடன் பிச் அதிபிலே ஸ்காப்ரோ முற்றவழி திறந்த அரங்கில் ஆடி விழா 2026 மூன்றாவது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னு நினைப்படுத்துகிறோம், இன்று மாலை நட்சத்திர இசைக்குழு இசையில் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்த சீனிவாச அவர்கள் பல பாடல்களை பாட காத்திருக்க, அதை தாண்டி தாயகத்திலிருந்து நேரடியாக வருகை தந்த எங்கட பொடியில் உங்கள் மனதில் இடம் பிடித்த எங்கட பொடியில் வாகிசம் குழுவில் வழங்குகின்ற பல பாடலும் காத்திருக்கிறது. ஆகவே நேரடியாக வரலாம் மார்னிங் சைடன் பிச் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழி திறந்த அரங்கில் ஆடி விழா 2026 மூன்றாவது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: எனக்கு விளங்கிச்சு சஞ்சய்,
1: எனக்கு வார்த்தையே வரல.
0: எனக்கு உங்களோட கண்ணை பார்க்கும் போதே இந்த அன்பாக்சிங் அன்பாக்சிங் என்று சொல்லுவாங்களே,
1: அந்த சொகருக்கு கொடுக்க போற டாம் க்ரூஸ் எல்லாம் இந்த ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காரு அன்னைக்கு. அதோட முக்கியமான ஒரு அயல் நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் வந்து மிகுந்த பாதுகாப்புக்கின் மத்தியில கண்ணாடி போட்ட கூட்டுக்குள்ள இருக்கிறார். கண்ணாடி போட்ட கூட்டுக்குன்னு சொல்லக்கூடாது, கண்ணாடி அறையில நின்று மேட்ச் அன்னைக்கு பார்க்க போறாரு போல இருக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த சொக்கருக்கு கொடுக்க போற அந்த ஃபைனல் ட்ராஃபி இருக்கு தானே, ட்ராஃபியை விட அந்த ட்ராஃபி வச்சிருக்கிற பாக்ஸ் பாக்ஸ் கிடைச்சாலே போது பண்ண மாதிரி இருக்கு.
0: இல்ல அந்த அது அன்பாக்ஸ் பண்ணும் போது உங்களோட முகத்தை நான் பார்த்தனே, அது அந்த எப்படி ஒரு பூரிப்பு.
1: இல்ல அந்த பூரிப்பு ஏதோ நமக்கே கிடைச்சா, ஆனா அது பெரிய விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த அந்த ட்ராஃபி இவங்களுக்கே கனவுதான். விளையாட போற பிளேயர்ஸுக்கோ அல்லது ஏற்கனவே வென்றவர்களுக்கே கனவு தான், அதை கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க. வாங்கி ஒரு டம்மியை தான் கொடுப்பாங்க, டம்மி இல்ல அது டம்மி இல்ல பட் இருந்தாலும் அப்படித்தான் கொடுப்பாங்க.
0: அதே மாதிரி அது வந்து எப்பவுமே ஞாபகமா அந்த மியூசியத்துல இருக்கு.
1: நானும் வீட்டுல ஒன்று வச்சிருக்கேன்.
0: அப்படியா?
1: நானும் வீட்டுல ஒன்று வச்சிருக்கேன்.
0: வாங்கினதா அல்லது வெண்டதா?
1: இல்ல இல்ல, இவ்வளவு நாளும் கலர் மாறாம இருக்கு. என்ன சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிகரம் தொடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். வருகிற வாரம் சிகரம் தொடு உங்களை சிகரத்தை ஏற்றி அழகு பார்க்க வைக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்த அனைவருக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக இனித்தான் வரப்போது ஆட்டம், எனவே நீங்கள் தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள். நாங்கள் ஃபீஃபா உலகக்கிண 2026 போட்டிக்கு இறுதிப் போட்டி அப்டேட்டோடு இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். நன்றி சுரேகா.
0: இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேயர்களே.
2: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
2: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
3: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் 5 யூனிட் 67 மார்க்கம்
5: 416-461-6401. பிகரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
3: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: ஃபீஃபாக்கே இப்படி ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சி இப்போ சொக்கர் மன்றம் நிகழ்ச்சியாக இன்றைய நாள் மாறுகிறது. அதுக்கு வளமையாக வர ராஜேஷ் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: இன்னும் ஒரு ஆள் எங்களோட இணைகிறார். ஏற்கனவே நாங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்லி வந்தோம். சொக்கருக்கெல்லாம் சொக்கர்
2: வெளியில் அடிவிழா காலம் சரி இது
1: அதுக்குள்ள பேசிட்டார். இவ்வளவு பெல்ல கொடுத்துருந்தோம் அதுக்குள்ள உள்ள வந்தாரு.
0: நான் இவ்வளவு மரியாதையா
2: சரி
0: ஒரு ஒரு இன்ட்ரோ கொடுத்து அப்படியே உள்ளுக்கு எடுப்போம்.
2: மறுபடியும் நான் வெளியில போயிட்டு வரேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சஞ்சய்.
0: டூ லேட்
2: அப்படியா.
0: வணக்கம் சஞ்சய்.
2: வணக்கம் சஞ்சய். வணக்கம் ராஜேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஜூலை 19 மூணு மணி வந்துருச்சு. உலகம் முழுக்க மக்கள் ரொம்பவும் ஆர்வோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடந்த ஒன்றரை மாசமா வந்து அந்த ஃபிஃபா போட்டியோட இன்னும் இறுதி சூப்பரான இரண்டு டீம்கள் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் மோத போறாங்க. ஆல்மோஸ்ட் மோத ஆரம்பிச்சா களத்துல வந்துட்டாங்க. அதோட நேரடியா உங்க காதுகளை கொண்டு வரதுக்காக மூணு பேர் ரெடியா இருக்கும் இப்போ.
2: தாராளமாக. அதுவும் குறிப்பாக இதுல இந்த முதல்ல சொல்லுவாங்க இந்த ஆஃப் இயர்ல காய்ச்ச விஷயம் ஸ்கிரிப்டடா அல்லது ஸ்கிரிப்டட் இல்லாத விஷயமா என்பது வந்து பலரும் கேட்கின்ற ஒரு கேள்வி ஆகிறது. என்றால் அதே நீங்க அர்ஜென்டினாக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி என்றால் ரெஃப்ரீல இருந்து எல்லாருமே வந்து அர்ஜென்டினா பக்கம் தான் இருக்கிறார்களா சொல்லி. என்று உண்மையில் கால்பந்தாட்டம் அப்படியா என்பது வந்து பலரும் அதை பலவிதமாக யோசித்துக் கொண்டாலும் இன்றைய போட்டி என்பது ஸ்கிரிப்ட் ஏற்கனவே சொல்லப்பட்டதா சொல்லலையோ என்றாலும் எதிர்பார்ப்பு மிகுந்த ஒரு போட்டி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இதுக்கு ரெண்டு காரணம் தான். ஒன்று என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் மெஸ்ஸி அந்த எதிர்ப்பையும் சந்திக்கிறது அவர்தான். இன்னொரு பக்கம் இந்த போட்டி மீதான கவர்ச்சியை கொண்டு வந்ததும் அவராக தான் இருக்கின்றார். இரண்டாவது வந்து லமின் ஜமால். இந்த இரண்டு பேருக்காகத்தான் இன்றைய நாள் இவ்வளவு தூரம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்ல. இந்த இரண்டு தேசங்களை தாண்டி இந்த இரு நபர்களுக்காக கொண்டு வந்த ரசிகர் கூட்டம் தான் இந்த ரசிகர் கூட்டம் ஏராளமாக அப்படி என்று சொல்ல சொல்லலாம். என்னென்றால் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேருமே வந்து தொடர்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் தொடர்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். மெஸ்ஸி வாழ்ந்த வளர்ந்த அதே கிளப்ல இருந்து உருவாகி இருக்கின்ற இன்னொரு நட்சத்திரம். இருவரைக்கும் உலக கிண்ணத்துல மெஸ்ஸி கேட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து அப்படி என்று சொல்லி சொன்னால் உலகத்தின் இப்போது இருக்கின்ற தலை சிறந்த இளையவர்கள் யார் அப்படின்னு கேட்கின்ற பொழுது இந்த சந்தேகம் இல்லாமல் மெஸ்ஸி சொன்ன இன்னொரு பேரும் வந்து லமேஞ்சமா உடனடியாக சொல்லியிருந்தார். அதாவது தான் சந்தேகப்படாமல் சொல்லக்கூடிய ஒரு நபர் என்றது லமின் ஜமால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். லமின் ஜமால்
0: சந்தேகப்பட்டு சொல்லக்கூடிய சொல்லலையா
2: அது இன்னும் கிளம்பி இருக்கிறார். அது வேற விஷயம்.
0: அவர் சொல்லலையா
2: அவரிடம் கேட்கின்ற பொழுது ஜமாலிடம் கேட்கின்ற பொழுது மெஸ்ஸியோடு உங்களை சேர்த்து விளையாடுவது வந்து வார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மெஸ்ஸி மெஸ்ஸி தான் அது நான்
0: போட்டி முடியும் தெரியும். போட்டி முடியும் தெரியும். ஆனால் அதாவது அரசியலாக்கப்படாத ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஆனா இப்ப என்னதான் சொன்னாலும் உங்களோட கால் ஒத்துழைச்சா தான் எல்லாத்துக்குமே. அதான் நீங்க ஸ்கிரிப்ட் சொல்லி சொன்னாலும் சில

0: விஷயங்கள் அந்த கால் ஒத்துழைக்கலன்னு சொல்லி சொன்னால் கஷ்டப்படும். ஆளும் நீங்கள் ஒரு உயரத்துக்கு வர்றது என்பது அவங்களுடைய விடாமுயற்சி, அவங்களுடைய அந்த அந்த பயிற்சி, அதே நேரம் அவங்களுடைய அந்த பிரசன்டேஷன்,
1: ஆமாம்,
0: இந்த விஷயமெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு கோட்னு சொல்கிற அளவுக்கு மெஸ்ஸியை கொண்டு சேர்த்துருக்குது. அதாவது ஒரு நடப்பு காட்பந்தாட்ட வீரர்களை முதன்மையான வீரராக உங்கள் மனதில் தோன்றதை சொல்லுங்கன்னு சொல்லி மெஸ்ஸிட்ட கேட்ட நேரம் ஜமாலில் சொன்னது கூட அவர்களுடைய திறமை தான். எனவே இரண்டு அணிகள் மோதுகின்றன. அந்த இரண்டு அணிகளும் மிகச்சிறந்த வகையிலே பார்த்தால் இன்றைய நாளில் எப்படி களமாட போகின்றன என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் மூன்று பேரும் வந்திருக்கோம்.
1: நிச்சயமாக ஃபிபாவினுடைய தரவரிசைப்படுத்தல் மூன்று நாட்களுக்கு முன்னர் வெளியாக இருந்தது. ஃபிபாவினுடைய இந்த தரவரிசைப்படுத்தலில் வந்து முதல் இரண்டு இடங்களையும் பிடித்திருக்கிற அணிகளாகத்தான் இந்த அர்ஜென்டினா ஸ்பெயின் இருக்கிறது. நேற்றைய நாளில் இங்கிலாந்து பிரான்ஸ் அணிகள்
0: மோதிக்கொண்டன.
1: ஆமாம், அதுவும் சொல்லப்பட்டது என்ன சும்மா வந்து மழை விளையாடிட்டு போன மாதிரி இருந்துச்சு அப்படி என்று சொல்லி. ஆனால் இதுல ஒரு சாதனை ஒன்றும் தகர்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் எதிர்பார்ப்பு இருந்த ஒரு சாதனையாக இருந்தது மெஸ்ஸியினுடைய சாதனை இன்றைய நாள் என்று. ஆனால் நேற்றைய நாள் வந்து குறிப்பாக பிரான்ஸினுடைய எம்பாம்பியுடைய சாதனை வந்து இரண்டு கோல்கள். அது மட்டுமல்லாமல் இதுவரையில் நடைபெற்று முடிந்திருக்கின்ற போட்டிகளை பார்க்கின்ற பொழுது 28 போட்டிகளில் மெஸ்ஸியினுடைய சாதனை இவ்வளவு முறியடித்திருக்கின்றார். அவர் பற்றியும் ஏனென்றால் இந்த ஒரு சிறந்த ஒரு ஆட்டம் அல்லது விறுவிறுப்பான ஆட்டம் வந்து ஏன் இல்லாமல் போனது முன்னிய காலிறுதியில் அரையிறுதியில் அப்படி என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் நேற்றைய நாளில் இங்கிலாந்து இப்பொழுது மூன்றாம் இடத்துக்கு தெரிவாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி முதலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற அணிகளுக்கான பதிலை சொல்லுகின்ற நேரம் எங்களுடைய நேரமாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள்
2: பார்த்தீங்கன்னா கேம் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்பதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வார்ம் அப் ஆயிட்டு வராங்க ரெண்டு பேரும். இன்னும் ஒரு ஆக்ரோஷத்தை காணோம். அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினால கோட்னு சொல்றோம், தமிழ்ல சொன்னா ஆடு, ஆனா தமிழ்ல நல்ல வார்த்தை சொல்லணும் அப்படின்னா அவருக்கு சிங்கம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா, அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி வர வாழக்கூடியவர். இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சிறுத்தை ஒருத்தர் இருக்காரு, சின்ன சிறுத்தை குட்டியா வந்துட்டு இருக்காரு. அவருக்கு 39னா இவருக்கு 19. அந்த அவருக்கு பாத்தீங்கன்னா அவர் கையில தூக்கி வச்சு ஒரு போட்டோ கொடுத்திருந்தாரு. நம்ம சஞ்சன் கூட சொல்லியிருந்தாரு, அவர் ப்ரொமோ ஷூட்ல பாத்தீங்க அப்படின்னா அவரு 6 மாசமோ 7 மாசமோ யாரே நம்ம லட்சுமி அம்மாள், அவரை வந்து கையில வச்சுக்கிட்டு நம்ம 39 அப்போ வெறும் 19 வயசே ஆன மெஸ்ஸி அவங்க ரெண்டு பேரும் போட்டோ கொடுத்துருக்காங்க. நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு நம்ம லட்சுமி அம்மாள் இவங்க கூட சேர்ந்து விளையாட போறோம் அப்படின்ட்டு. நமக்கு சிவாஜி மாதிரி டயலாக் சொல்லணும்னா, நீயும் நானுமா கண்ணா எனக்கு கையில தூக்கி வளர்த்தேன், நீ எனக்கு நேராக பலான்ட்டுக்கிறே அப்படின்னு சிவாஜி ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லுவாங்க நினைக்கிறேன்.
1: இல்ல இதை விட இன்னும் வடிவா சொல்லலாம் ராஜேஷ் என்ன சொல்லுனா, உங்க ஆயுதத்தை எடுத்து உங்க
2: கண்ணா அவன் போர்ல எடுத்து அவனே போடணும் அப்படின்னு அப்படி சொன்னீங்கன்னா கரெக்டா நினைக்கிறேன்.
1: இல்ல உண்மையில் இதுல சுவாரஸ்யமான போட்டிக்கு அப்பால் நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை நாங்கள் அதுல இன்னும் கொஞ்சம் விளாவாரியா சொல்லணும் என்று சொல்லி சொன்னால், ஜமாலுடைய பயணம் என்பது உண்மையில் ஒரு கடுமையான ஒரு பயணம் என்று சொல்லி சொல்லலாம். வாழ்க்கையில நீங்க சாதிக்கணும் அல்லது எல்லா வசதியும் இருந்து எல்லா கைகாலம் இருந்து எல்லா வாய்ப்பு மங்களிடம் இருந்து நாங்கள் சோந்து சோந்து அடிக்கடி சொல்லுவோம்ல, என்னடா வாழ்க்கை சலிப்பா இருக்குது, எங்களால முடியாம இருக்கு, எங்களுக்கு எல்லாம் அப்படி நடக்குது இல்லை அப்படின்னு சொல்லி. கண்ணுக்கு முன்னால் உதாரணம் வந்து லெமன் ஜமால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏனென்றால் இந்த போட்டி நடைபெறுவதற்கு முன்னதாக ஊடக சந்திப்பிடம் பெறும் ஒவ்வொரு ஊடக சந்திப்பு இடம்பெறுகின்ற பொழுது ஜமாலிடம் ஒரு வசனம் ஒன்று கேட்கப்பட்டது. இந்த பிரஷர் எப்படி பாக்குறீங்க, என்னென்னா ஒரு மெஸ்ஸியோடு அதுவும் அர்ஜென்டினாவோடு, அர்ஜென்டினாவில் இருக்கின்ற மிக அவர்களுடைய ஒரு ஒரு கைங்கரியமான விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இரண்டாம் பாதியில் வந்து எப்படியாவது கொண்டு வருவாங்க, அதாவது மற்ற அணிகளை பொறுத்தவரைக்கும் முதல் பாதையில் ஓடி கலைச்சிடுவாங்க, இந்த இரண்டாம் பாதையில் மூச்செழுத்து அதை அதை வச்சுக்கொள்ற ஒரு பக்குவம் வந்து அர்ஜென்டினாவிடம் மட்டும்தான்
2: இருக்குது. இவரைக்கும் பின்னாலே வர பின்னாடி வர நீ கோல் போட்டாலும் எனக்கு கொஞ்சம் வந்து சூடு சொல்றேன், நானும் கோல் போடுவேன் அர்ஜென்டினா
1: சொல்லுவாங்க. அப்ப ஜமாலிடம் கேட்டுப்பட்டது, இந்த பிரஷரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லி சொன்னா, இந்த பிரஷரை பற்றி என்னோட பேசாதீங்க என்னன்னு சொல்லி சொன்னால், 16 வயதுல அவருடைய தாயார் வந்து அவரை சுமக்கின்றார். அவர் பிறக்கின்ற பொழுது தாயாருக்கு 16 வயது. தேப்பனுக்கு வேலை இல்லை, ஆனா தேப்பன் அந்த ரோட்லேயே கிடைக்கிற சாமங்களத்தையும் வச்சுதான் தேப்பன் அவரை வந்து அந்த குடும்பத்தை வளர்க்க ஆரம்பிக்கின்றார். பின்னர் தேப்பனுக்கு வந்து நோய்வாய்ப்படுகின்ற பொழுது, இப்போது கூட இந்த வேர்ல்ட் கப்பு கூட தேப்பனால் வர முடியவில்லை என்று சொல்லி சொன்னால், அவர் இன்னும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பின்னர் படிப்படியாக அந்த வாழ்க்கை மாறுகின்ற பொழுதுதான் ஜமாலை வந்து குறிப்பாக பார்சலோனா கண்டெடுக்கின்றது. லோகா ஃபாண்டா என்கின்ற இடத்துல இருந்தான் அவர்கள் மெல்ல மெல்லமாக இந்த கால்பந்தாடுதல் வருகின்றார். 6 வயது இருக்கின்ற பொழுதுதான் அந்த சிட்டியில இருந்து இவர் இந்த கால்பந்தாடுதல் வருவதாக சொல்லப்படுகிறது. அதன் பிற்பாடு மிக குறைந்த வயதில் 2007 வந்து சரட்டி ரஃபில் வந்து இவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். இந்த 2007 தான் குறிப்பாக மெஸ்ஸி வந்து அந்த படம் எடுத்த கதையும் ஆரம்பமாகுது. அவர் அந்த ரஃபில் வந்து 20 வயதான மெஸ்ஸி வந்து 6 மாதமான வந்து அவர் குளிப்பாட்டுகின்றார் அந்த பேசனில் வச்சு அந்த படம் எடுக்கப்படுகின்றது. அப்போ தெரியாது பார்சலோனாவின் ரெக்கார்டாக மாறுவார்
0: அப்படின்னு.
1: 15 வயதுல வந்து பார்சலோனாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி 100 ஆண்டுகள் இருந்து சாதனையை முறியெடுத்து வந்து லெமால், என்னடா 100 ஆண்டு வரைக்கும் இது வரைக்கும் அந்த குறைந்த வயதுல வந்து பார்சலோனாவுக்காண்டு யாருமே விளையாடல. ஆனால் ஜமால் வந்து 15 வயதுல விளையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனுடைய முதல் கோலை வந்து ஸ்பெயினுக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார். பின்னர் அதன் பிற்பாடு 16 வயதுல வந்து யூரோ கப், 2024 நடந்த யூரோ கப்ல வந்து ஸ்பெயினுக்கும் பிரான்சுக்கும் இடையில் இடம்பெற்ற போட்டியில் போது ஸ்பெயின் வெற்றி பெற்றது. அந்த ஸ்பெயினின் கூட இறுதியாக வெற்றி பெற முடியாமல் இருந்த சூழலில் போலை கையில் எடுத்து கொண்டு போய் கோல் அடித்த ஒரு பெருமைக்குரிய இப்போது
2: சூப்பரான ஒரு அட்டம் ஒன்று. அப்புறம் அர்ஜென்டினாவோட அந்த சூப்பரான ஒரு தடுப்பு மூலமா அந்த கோல் வந்து பிளாக் செய்யப்படுது. மறுபடியும்
1: தடுத்த காரணமாக அந்த கோலும் நழுவி இருக்கிறது. அதாவது சொல்வார்கள், இந்த எவ்வளவு தூரம் இந்த ஷாட்ஸ் எடுக்கிறார்களோ அவ்வளவு தூரம் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படி என்று சொல்லிட்டு போட்டியினுடைய 5 நிமிடத்தில் இதுவரை 2 தடவைகள்
0: போது போது
2: அப்படியே ஸ்பெயின் பக்கம் இருந்த பால நம்ம கோட்டு வந்து தனியா கொண்டு போறான்னு பார்த்தாரு. மறுபடியும் ஸ்பெயின் வீரர்கள் மடக்கி அந்த பக்கம் திரும்பி கொண்டு வந்தாங்க.
0: கோட்டை சுத்தி தான் மிச்ச எல்லா கோட்டும் இருக்குது.
2: ஆமா, கோட்டை சுத்தி கோட்டுக்கு மேல வேலியை போடுங்கப்பா, வெளியே வரக்கூடாது.
1: இல்ல, இந்த கோடை பற்றி பேசுகிற பொழுது இன்னொரு விஷயம் என்ன அப்படி என்று சொல்லுங்க.
0: அதான் யோசிச்சு, நீங்க ஏற்கனவே ஜமால பற்றி சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் 22 பேரை பற்றி கதை கொடுமே. அதுக்குள்ள போட்டி முடிச்சு
2: அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு போனோம். அதோட
1: ஜமாலடைது முடியலை அப்படி என்று சொல்லி சொன்னால், கோப்பா கிண்ணம் வெற்றி பெற்ற பிற்பாடு வந்து மெஸ்ஸி வந்து பார்சலோனா விலகுகின்ற பொழுது மெஸ்ஸியுடைய ஜெர்சி நம்பர் வந்து 10 எப்பவுமே வந்து ஒரு ஒரு லெஜெண்டாக இருந்து சாதித்து விட்டு செல்கின்ற பொழுது அதை வந்து ரிசர்வ்ல வைப்பார்கள். அந்த நம்பரை இன்னொரு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த 10 நம்பர் வந்து கொடுக்கப்பட்டது யாருக்கு என்று சொல்லி சொன்னால் லமாலிக்கு. இப்பொழுது அந்த அந்த 10 நம்பர் ஜெர்சி வந்து மெஸ்ஸியினுடைய மெஸ்ஸி அதை சொல்லார்கள் ஒரு லெகசி. ஆமா ஆமா, ஒரு லெகசியை வந்து அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கிறார் ஜமாலிடம். அதனால தான் அவர் சொல்லியிருந்தார் மிகச்சிறந்த வீரர் யார் அப்படி என்று சொல்கின்ற பொழுது
2: அவரா 10க்கு 10 கரெக்டா தான் இருக்குது.
0: வெற்றி பெற்றதோ அதே மாதிரி
1: ரசிகர்களாக

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமட் தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன் டாலர்கள் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3.
3: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandikkirgala? No problem. Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum. Ungal Loan Processing Nei Udanukkudan Email Udaga Update Seyyapadum. Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406-416-908-5656
4: மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-408-0 416-446-408-0
5: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor,
6: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: It's time to Toyota at Brimal Toyota Summer Savings Event. July 16 தொடக்கம் 20 வரை ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம். கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட், $400 ஸ்டோர் கிரெடிட். பிரிமல் டொயோட்டா மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன், 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
0: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: 1:23 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிறப்பு ஒலிபரப்பாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஃபீஃபா உலகக்கிண்ண 2026 போட்டிகளின் இறுதிப் போட்டி பற்றிய தகவல்களை தந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். எனவே அந்த தகவல்கள் தொடர்ச்சியாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கிடையிலே நாங்கள் ஆடி விழா பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: ஆடி விழா இன்றைக்கு 3வது நிறைவு நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மார்னிங் பேரண்ட்ஸ் சந்திப்புக்காக இருக்கின்ற சாப்பிடும் முற்றவடியில் தான் ஆடி விழா 2026 ஏராளமான பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் இப்படி என்று சொல்லி கிளித்தட்டு இதெல்லாம் காட்டக்கூடியதாக இங்கு பல நிகழ்வுகள் இருக்கின்றன. இப்ப பாத்தீங்க என்று சொன்னா இந்த கிரவுண்ட்ல நாங்கள் அந்த பைனல்ஸ் நடைபெறுகிற கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் என்னன்னு சொன்னால், பெரிய திரையரங்கிலே வந்து இந்த பைனல் மேட்சை வந்து நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவ இந்த ஒளிபரப்பை நீங்கள் ஒரு வித்தியாசமான சூழலிலே ஒரு லைவாக நாங்கள் அங்கேயே இருந்து பாக்குற மாதிரி ஒரு எஃபெக்டோடு பார்த்துக்கொள்ள முடியும். வழியிலே உணவுச் சாவடிகள் இருக்கிறது அப்படி ஷாப் பண்ணிக்கொண்டு உணவுகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் இங்கே இருந்து அதை என்ஜாய் பண்ணிக்கொள்ளக்கூடியதான ஒரு அரிய சந்தர்ப்பம். மாலை 5 மணியிலிருந்து கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ், அதே போன்று இன்று எங்களுடைய தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற எங்கடப்படியில் வாஹிசன் குழுவினரோடான இசை நிகழ்ச்சியும் இடம்பெற காத்திருக்கிறது. நட்சத்திர இசைக்குழுவின் இசையிலே வந்து இந்த நிகழ்வுகள் இடம்பெற போகின்றன. ஆகவே நீங்களும் நேரடியாக வரலாம். இது வந்து ஆடி விழா 3வது நிறைவு நாளாக இன்றைக்கு மார்னிங் பேரண்ட்ஸ் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற காப்ரோ முற்றுவழியில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படி ஏராளமான கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இன்றைய நாளும் மகிழ்விக்க காத்திருக்கின்றன. தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரம் பெருமையை போட்டுகின்ற நிகழ்வுகளாக இன்றைக்கு குறிப்பாக தாயத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற எங்கடப்படியில் வாகிசன் கலந்து கொள்கின்ற அவருடைய குழுவினர் கலந்து கொள்கின்ற இசை நிகழ்ச்சியும் இடம்பெற காத்திருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பைனல் மேட்ச் வந்து இங்கே நேரடியாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவை நீங்கள் நேரடியாக வரலாம் ஆடி விழா 2026 சாப்ரோ முற்றவழிக்கு.
0: 3:25 ஈஸ்ட் எஃப்எம்மோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 லைவ் அப்டேட் உங்களுக்காக நாங்கள் தந்த வண்ணம் இருக்கின்றோம். 19:25 முடிவடைந்த நிலையில் எந்த விதமான கோலும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெவிலியனுக்கு அதாவது கோல் போஸ்டுக்குள்ள அடிப்பாங்கன்னு பார்த்தா பப்ளிக் கடிக்கிறாங்க போல.
2: கோல் போடுறாங்களா இல்லையோ அவங்களோட ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சயன் அவ்வளவு சூப்பரா இருக்குது.
0: கோட்ல கோட்டுக்கு முதுகுல ஊத்தி விட்டாங்க.
2: ஆமா
0: பாத்தீங்கன்னா நோட் பண்ணீங்களா?
2: ஆமா இதுல வந்து பாதி அடிபட்டாலும் மீதி எல்லாமே அத்தனையும் நடிப்பா கோபால்ன்ற மாதிரி தான் இருக்குது. என்ன அந்த அளவுக்காவது ஏதாவது கொஞ்சம் எல்லோ கார்டு கொடுப்பாங்களா, ரெட் கார்டு கொடுப்பாங்களா, எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்களா?
0: இங்க பாரு ரெஃப்ரி என் கால குத்திட்டான்.
2: ஆமா நீ பாட்டு பாக்காம போறியே.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல கால எல்லாம் குத்தல, எலும்பியோடு எலும்பியோடு
2: நடிப்பெல்லாம் போதும் இன்னும் 20 நிமிஷங்களுக்கு முடிஞ்சிருக்கு.
0: இதெல்லாம் நடிப்பா கோபால்.
2: அதுதான் 20 நிமிஷம் ஆயிருச்சு, இன்னும் கோல் எதுவும் போடல. சரி இதுக்கு நடுவில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரசிக மன்றத்துல பார்த்த ஞாபகம் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான செக்மெண்ட். இன்னைக்கு வந்து கண்டிப்பா அதை மறுபடியும் செய்ய போறோம்.
0: அதை வேற ஞாபகப்படுத்திட்டு.
2: ஆமா பார்த்த ஞாபகம் இல்லை வேலை. இப்ப கடந்த சில மாதங்களாவே நம்ம 40 வருஷத்துக்கு பின்னாடி போறோம். 86 வந்த படங்களை பத்தி பேசிருக்கோம்ல, அதே மாதிரி 86 வந்து ஃபிஃபா நடந்துச்சு. அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா 86 சாம்பியன் யாரு கேட்டீங்கன்னா இப்ப விளையாண்டு அர்ஜென்டினா தான். சோ 40 வருஷத்துக்கு முன்னாடியும் அவங்க தான் சாம்பியன். சோ 2026 அவங்க சாம்பியனா வருவாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா 86 அவங்க கூட போட்டிடுறது ஜெர்மனி, முந்தைய ஜெர்மனியா இருந்தது. சோ இப்ப போட்டிட்டு இருக்கிறது ஸ்பெயின். சோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது மட்டும் இல்லாம
3: அல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாமா ராஜேஷ், அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு முன்னர் வந்து இந்த அடுத்தடுத்து 2 தடவைகள் வந்து சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்த அணி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 1934-38 இத்தாலி அணி அவ்வாறு சாம்பியனை அடுத்தடுத்து பெற்றிருந்தது. பின்னர் 58-62 பிரேசில் அணி அவ்வாறு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது அதற்கான வாய்ப்பு வந்து கிடைத்தால் நிச்சயமாக அர்ஜென்டினா அடுத்தடுத்து பெறுகின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த மெஸ்ஸி அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது நிறைய விஷயங்கள் மெஸ்ஸியை சுற்றி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுலேயும் இந்த ஆண்டு மெஸ்ஸி கொடுக்கின்ற அல்லது படைக்க போன்ற மெஸ்ஸின்னு சொல்லுகின்ற மெஸ்ஸியில கையெல்லாம் இப்போ காலில் தான் போல் இப்போ கிடைத்திருக்கின்றபோய் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மெஸ்ஸியை நீங்கள் உற்று கவனிக்கின்ற பொழுது சில இடங்களில் அவருக்கு கோல் அடிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத போது இந்த அசிஸ்ட் அவர் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் சரியான இடத்துல பந்தை கணிப்பிட்டு அந்த இடத்துல பந்தவும் தள்ளிவிடுவார். அப்படிதான் இந்த அரையிறுதியிலும் வந்து நடந்த 2 கோல்களும் வந்து அவரால் போடப்படாத 2 கோல்கள், ஆனால் அவர் அசிஸ்ட் பண்ணப்பட்ட 2 கோல்கள் தான் அந்த இறுதியில் வெற்றி பெற்றுக் கொண்ட இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்றும் அவ்வாறான இரண்டால் கடந்த போட்டிகளை பார்க்கின்ற பொழுது அவர் வந்து அந்த கோலுக்கு அங்காளிப்பார், அரைக்கம்பதுக்கு அங்காளிப்பார். இப்போ என்ன சொல்லி சொன்னால் இறுதி வரையும் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ன அவருக்கு தெரியும். தன்னை விட வயது குறைந்த ஒருத்தன் வந்து வேகமாக ஓடுகின்றான், எனவே அவன் நிச்சயமாக போடுவான்ன்றது அவருக்கும் தெரியும். அதனால தான் அவர் ஒரு இடத்துல நிற்காம பொடுமுறை மாதிரி ஒரு இடத்துல நிற்காம இப்போ எல்லா இடத்துலையும் அவர் ஓடுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது.
2: நான் அடிக்கலாம் கூட பரவாயில்ல, டீம்ல யாராவது அடிச்சு போறாங்க கோல் வந்தா போதும்பா அப்படின்னு இருக்காது.
0: எல்லாம் டீம் ஒர்க், டீம் ஒர்க் தானே, ஒரு ஆள் கொண்டு போய் ஒண்ணுமே செய்யலாது. அதான் நீங்க போன முறை எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த பல மேட்ச்சுகள் ஃபுல் அண்ட் ஃபுல் கோனர் கிக் ஃபுல்லாவே மெஸ்ஸி தான். ஏன்னா எந்த இடத்துல சரியாக போடணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுத்து யார் சரியாக போடுவான்ற தெளிவான கணிப்பு, அதாவது தலைமைத்துவம் என்பது அதுதான்.
2: இங்க தட்டினா அங்க வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க.
0: அதே போல பாத்தீங்கன்னா இவருடைய சாதனைகளும் பல. மெஸ்ஸியை பற்றி நாங்கள் கதைக்கிறதா, நீங்க யமால பேட்டி காய்ச்சிருந்தீங்க, இப்ப நாங்க மெஸ்ஸியை பேட்டி மாறுவோம். அதாவது இறுதிப் போட்டியில பங்கேற்கணும், அதிக வயது வயதான ஒரு களவீரராக இருக்கிற 39 வயதும் 29 நாட்கள் பாருங்க, நாளெல்லாம் கணக்கு பார்த்து நாங்க சொல்றோம். அதே போல பார்த்தா 3 உலகக்கோப்பை பைனல்களில் விளையாடுகின்ற ஒரு 2வது வீரராக மெஸ்ஸி அடையாளப்படுத்தப்படுறார். அதே போலவே 3 உலகக்கோப்பை பைனலில் வழிநடத்துகின்ற முதல் கேப்டன் என்னொரு விஷயம் ஒரு முக்கியமாக இருக்குது. அதே போலவே 2 முறை கோப்பையை வென்ற கேப்டனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த போட்டியில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றால். அதே போல பைனலிலே கோல் அடிக்கிற அதிக வயது வீரராகவும் மாறுகின்ற வாய்ப்பு இருக்கு. நேற்று ஏற்கனவே எம்பாபே 2 கோல்களை
3: போட்டு
0: பத்தை மாத்திட்டார். இப்ப தங்க சப்பாத்தையும் ஒரு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை இவர் கையகப்படுத்தணும் சொல்லி சொன்னால், இவர் இங்க இதுல ஒரு 2 அல்லது 2 மேற்பட்ட கோல்களை போட்டாதான் அதுக்கு சாத்தியம். இருந்தாலும் பார்ப்போம், ஒரு கோலாவது அடிச்சாலாவது அதிக வயது உரியவராக கோல் அடிக்கின்ற ஒருவராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல கோலுக்கு ஒரு சீசன்ல அதிக கோல் அடித்த அர்ஜென்டினா வீரர் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு.
2: இந்த மாதிரி எக்கச்சக்கமான சாதனைகள் பண்ணியிருக்காரு நம்ம மெஸ்ஸி அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, என்னதான் வந்து மெஸ்ஸி கோட் வந்து அவ்வளவு ஆக்ரோஷமா கொண்டு போனாலும், அங்க ஸ்பெயினோட அந்த இரும்பு கோட்டை மாதிரி இருக்கிற அந்த டிஃபென்ஸை வந்து தாண்டி போக முடியல. இந்த கேமுக்கு ஒரு தமிழ் படம் பேர் வைக்கணும் அப்படின்னா, இரும்பு கோட்டை முருட்ட சிங்கம் வைக்கலாம். இரும்பு கோட்டை வந்து நம்ம ஸ்பெயினோட டிஃபென்ஸ், நம்ம சிங்கம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோட்டான மெஸ்ஸி. சரி, இன்னொரு பேர் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா, உனக்கு 19 எனக்கு 39 அப்படின்னு யார் சொல்றாருன்னா, மெஸ்ஸி சொல்றாரு, ஏ யமால் உனக்கு 19 வயசு தான், எனக்கு 39 வயசு, யார் ஜெயிக்கிறா பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு.
0: சஞ்சீவன் இன்னும் அந்த இதுல இருந்து இப்ப நாங்க ஏற்கனவே சொல்றேன், இது சொக்கர் மன்றம்
2: ரசிகர் மன்றத்தை கொண்டு வருவாங்க நாங்க
0: உள்ள
2: கொண்டு வருவாங்க நாங்க உள்ள.
3: நீங்க இந்த மன்றத்தை பற்றி காய்க்கின்ற பொழுது இன்னொரு மன்றத்தை பற்றி நான் பேசி ஆகணும் அப்படின்னு என்றால், மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினாவுக்கு விளையாடி இருந்தாலும் மெஸ்ஸிக்கு வந்து ஸ்பெயினில் அல்லது ஸ்பெயினோடு சம்பந்தப்பட்ட வரலாறு என்பது எக்கச்சக்கமா இருக்குது. கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஒரு ஸ்பானிஷ் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஸ்பெயினுக்கு சொந்தமான ஒருவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அர்ஜென்டினாவுக்கு அவர் விளையாடி கொண்டிருந்தாலும் கூட, உண்மையில் கிட்டத்தட்ட ஒரு 21 வருடம் வந்து அவர் ஸ்பெயினுக்காக விளையாடி இருக்கின்றார், ஸ்பெயினில் வாழ்ந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அப்படி என்று சொல்லி சொன்னால், ஸ்பெயினில் வந்து பார்சலோனா கழகத்துக்காக விளையாடி இருந்தவர், பார்சலோனா கழகம் தான் அவரை உருவாக்கிய கழகம் என்று சொல்லி சொல்லலாம். இப்போது பார்சலோனா கழகம் தான் ஜமாலையும் உருவாகி கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதை விட லாலாலிகா கிரவுனுக்காக விளையாடியது வந்து கிட்டத்தட்ட 10 முறை வந்து அதுக்கான சாம்பியன் லீக்கில் வந்து கலந்து கொண்டது, 4 முறை வந்து ஜிஎஃப்ஏ சாம்பியனாக இருக்கலாம், அதே நேரம் வந்து 7 கோபா டி பிளேயராக இருக்கலாம். அப்படி ஏராளமாக ஸ்பெயினோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் அப்படி என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக மெஸ்ஸியை நாங்கள் தவிர்க்க முடியாது. எனவே ஸ்பெயின் 21 வருஷம் ஸ்பெயினுக்காக ஸ்பெயினில் இருந்தவர் வந்து ஸ்பெயினுக்காக விட்டுக் கொடுப்பார் என்பதை பொறுத்து வந்து நாங்கள் பார்க்கணும்.
0: வாய்ப்பு இருக்கா?
2: வாய்ப்பு இருக்கா? விட்டுக் கொடுக்க மாட்டாரு. ஏன் அது வந்து அட்வான்டேஜ் எடுத்துப்பாரு, உங்க எல்லா ஆட்டம் எனக்கு தெரிகின்றாடோ, நான் இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் நான் வந்து கவுத்து விடுறேன் பாரு அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வந்திருக்காரு.
3: முதல் இல்ல முதல் பிரேக்ல வந்து ஸ்பெயின் சப்போர்ட் யாருன்னு கண்டு
0: காற்றில்
4: பரவும் இசை போல தமிழ் செய்திகள்.
0: கனடாவிலிருந்து பரவும் காட்டுத்தீ புகையால் அமெரிக்க நகரங்கள் பாதிக்கப்படுவதற்கு கனடாவே பொறுப்பென குற்றம் சாட்டி இதற்காக மேலதிக வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தி வருவதை ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் கண்டித்துள்ளார். அமெரிக்கா காட்டுத்தீ பரவுகளை சந்திக்கும் தருணங்களில் கனடா உதவிகளை செய்ததை நினைவூட்டிய அவர், அதுவே அயல் நாட்டின் செயற்பாடெனவும் அவ்வுதவிகளை டிரம்ப் நிர்வாகம் மறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களை நிராகரித்துள்ள கனடிய பிரதமர் மார்க்கானி, காலநிலை மாற்றத்திற்கு அமெரிக்கா அடங்கலான அனைவரும் தான் பொறுப்பென சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: தமிழ்நாட்டில் லஞ்சம் இல்லாத காமராஜர் ஆட்சியைப் போல தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியிலும் பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் ஒழிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அதேவேளை முன்னைய திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவு துறையில் ஊழல் மலிந்து போயிருந்ததாக சாடியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார், பழனிக்கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலத்தினை முறைகேடாக தனிநபர்கள் பதிவு செய்த சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறியுள்ளார். கோயில் நிலங்கள் மட்டுமல்லாமல் நீர்நிலைகளையும் ஆக்கிரமித்து போலியான பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம் என்றும், இந்த ஊழல் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் உறுதியளித்துள்ளார்.
0: இலங்கையில் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள கூட்டணி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் ஏனைய தலைமைத்துவங்களுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் தமிழ் பேசும் மக்களின் அபிலாஷைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எடுத்துக் கூறி ஒரே இலங்கைக்குள் தீர்வுகளை பெறுவதற்கான சாத்தியப்பாடுகளை ஒருமித்து அணுகும் முகமாக அமைக்கப்பட்டுள்ள பொது மேடையே இக்கூட்டணி என்றும் அவர் கூறியுள்ளார்.
4: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நாள விஷயம்
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6493-5893-5899.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 4167317044, selassi.ca.
3: Ajax Nissan and Infinity Servings Event, 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi, 4374777960, 4374777960.
4: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படியலின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17-18-19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026. 4167 5720 6.

0: அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ? அப்படின்னா கேளுங்க, வீக்கெண்ட் ஈஸ்ட் FM 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.

0: 3:44.
1: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் ஆனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது கோல்ட் காயின், தங்கச்சங்கிலி அல்லது கைச்சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்போது 2500 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4169004599. உங்கள் அபிமான ஆல்பியான் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யாக் சினிமாஸில் July 22 முதல் தளபதி விஜய் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யாக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
0: 39:20 கடந்து இந்த இறுதிப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான கொலையும் எந்த அணியும் பரவில்லை. தீவிரமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நெருப்புடான்னு சொல்லி பாட்டை போட்டோம். ஆனால் இப்போ லைட்டை தான் போயுது.
2: இல்லை எப்போ நெருப்பான அந்த பாட்டு நடக்கி கிட்டத்தட்ட 3 கோல்கள் போடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருந்தது ஸ்பெயின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வாய்ப்பை உருவாக்கி மறுபடியும் 4வது கோலை அடிக்கின்ற பொழுது அவர்களுடைய கோலி தடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த உலகக்கிண்ண போட்டியிலும் அர்ஜென்டினாவுடைய கோலி வந்து வெற்றிக்கு காரணம். மெஸ்ஸி இருந்தாலும் வெற்றிக்கு காரணம் அவர் அப்படின்னு சொல்ல மிக தடுப்பாற்றல் மிக்க ஒரு மனிதனாக பல கோல்களை தடுத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றும் ஒரு சவால் மிகுந்த ஒரு போட்டியாக இருக்கிறது. தனி மனிதனாக அவருக்கு இது சவால் மிகுந்த போட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர்கள் டிஃபென்ஸ் மோடை ஆக்டிவேட் பண்ணி இவர்கள் விளையாடி கொண்டிருந்தாலும் மிக அருகில் இந்த கோல் கம்பதுக்கு அருகில் கொண்டு சென்று இந்த வேளையில் எல்லோ கார்டு வழங்கப்பட்டிருக்கின்றது யாருக்கு அப்படி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த என்றால் அடுத்தடுத்து தொடர்ந்து கோல்களை போடுவதற்கான முயற்சியை வந்து முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது ஸ்பெயின் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஸ்பெயின் கொண்டு போகின்ற பந்துகளை வந்து முடிந்தவரை தடுப்பதிலேயே தங்களுடைய கங்கெழுத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அர்ஜென்டினா வீரர்கள். இந்த வேளையில் தான் இப்பொழுது அர்ஜென்டினாவுடைய வீரருக்கு தான் மார்டினஸ் மிக முக்கியமான அர்ஜென்டினாவுடைய வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த
1: வெற்றிக்கு முக்கிய காரணம் வந்து அந்த கோல் கீப்பர் தான். வரலாம் ஆமா பால் எங்க வேணாலும் போட்டு நான் கண்டிப்பா பிடிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப கெத்தா நிப்பாரு. அதே மாதிரிதான் இன்னைக்குமே வந்து சூப்பரான 2 டிஃபென்ஸ் பண்ணிருக்காரு. அதனாலதான் ஸ்பெயின் இன்னுமே ஜீரோல இருக்காங்க.
0: இல்ல ராஜேஷ், 48 டீம்ல 48 கோல் கீப்பரும் முக்கியம் தான். இல்லாடி பாத்தீங்கன்னா கோல் மலை நேற்று மாதிரி போல.
2: 48 கோல் கீப்பர் முக்கியம் சஞ்சய். ஆனா அதுல 48 கோல் கீப்பர்ல யார் அந்த தடுப்பு சுவர் என்பது விஷயம்.
1: முக்கியமா கேப்படையில பின்னு காணும்னு பாத்தீங்கன்னா கோல் கீப்பர் அந்த ஒரே நபரை தான் கிட்டத்தட்ட அந்த ஹோல் நேஷனே வந்து இப்ப உலகத்துக்கு காமிச்சிருக்காரு.
0: இல்ல உண்மையிலே
2: 41 வயசு அவருக்கு.
0: கேப்படை அந்த அதாவது அந்த டீம் ஒரு வித்தியாசமான டீம். இன்றைக்கு எல்லோரும் இன்றைக்கு அர்ஜென்டினா எந்த அளவுக்கு கதைக்கிறாங்களோ அதை விட அதிகமாக கதைக்கிற ஒரு டீமாக அந்த டீம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லி அந்த டீமோட பிளேயர்ஸ்.
2: ஆமாம்,
0: எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள், இப்போ போட்டிக்கு வந்தாங்க, அதில் அவர்களுடைய விளையாட்டு எல்லாமே பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்குது. சரி, 41 தாண்டி இருக்குது. இந்த விதமான கோலும் இல்லை, நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஹாஃப் டைம் வர வரப்போது பெர்ஃபார்மன்ஸ் வர வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் யார் என்றெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம்.
2: நிச்சயமாக அதுக்கிடையில்
0: ஹாஃப் டைமுக்கு போது எல்லாம் சொல்லி முடிக்கணும் சஞ்சீவ்.
1: ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க நிறையன்னு பார்க்கும்போது ஸ்பெயின் கிட்ட தான் வந்து நிறையா இருக்குது. அவங்க தான் நிறைய வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இருந்தாலும் அர்ஜென்டினாக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களோட பாதி தான் இருக்கு. இருந்தாலுமே வந்து உள்ள கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய பெரிய பிளஸ் சொல்லுவாங்க. அர்ஜென்டினா ஒரு உள்ள கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கோல கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆனா ஸ்பெயினுக்கு அந்த கன்வர்ஷன் தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். நிறைய வந்து கண்ட்ரோல் வச்சிருந்தாலும் அவங்களோட கோல் போஸ்ட் கிட்டே இருந்தாலுமே வந்து அதை உள்ள கொண்டு போறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு ஸ்பெயினுக்கு.
0: முக்கியமா அந்த பொசிஷனை வச்சு வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க முடியுமான்றது நிச்சயமா முடியாது. நிச்சயமா முடியாது. இதை நீங்க பல விஷயங்களை நாங்க பார்த்திருப்போம். அர்ஜென்டினாவுடைய
2: கோலியினால் பிடிக்க முடியாத தூரத்தில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவருடைய கை கெட்டாத தூரத்தில் அந்த பந்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ் சொன்ன மாதிரி தான் பந்து வந்து முழுவதுமாக இருப்பது வந்து இப்பொழுது ஸ்பெயினுடைய கால்களுக்குள் தான் பந்து இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே வாய்ப்பு என்பது எவ்வளவு தூரம் நீங்க பந்து தங்களுடைய கால்களுக்கு வைத்திருக்கின்றார்கள் வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வார்கள் வெற்றி என்பது வேறு விஷயம். ஆனால் வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களிடம் இருக்கின்றது என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற கருத்து. ஆனால் இதுல கோல் என்ன செய்கிறார் என்பது எங்களுக்கு தெரியல. காணில கோட்டி நாங்கள் இதுவரைக்கும்
0: இல்ல அந்த விஷயம் நாங்கள் சொல்லியிருந்தோம். கடந்த பத்து இறுதி போட்டிகளை வச்சு பார்க்குற நேரத்தில் பொசிஷனை வைத்து இந்த வெற்றி என்பது தீர்மானிக்கப்படலை என்பது 50% இது பார்த்தீங்கன்னா பொசிஷனை வைத்து இல்லை. அதற்கு எதிராகத்தான் நடந்திருக்கின்றது. ஒரு வரலாறாக ஃபீஃபாவினுடைய கடந்த 10 ஆண்டுகளிலே, அதாவது 10 இறுதி போட்டிகளிலே நடந்த தரவுகளை வைத்து பார்க்குற நேரம் அது ஒரு ப்ரூஃப் ஆக இருக்குது. சரி, இது எது
2: இப்பொழுது அழைக்கப்படுகின்ற மார்டினஸுக்கு பதிலாக இன்னொரு வீரர் வெளியில் செல்லுகின்றமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக லீ மார்டினஸ் இவருக்கு தான் இப்பொழுது எல்லோ கார்டு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனவே அவருக்கு பதிலாக இன்னொரு சப்ஸ்டியூஷன் உள்ளே வருகின்றார். ஓட்டமேண்டி அவரை உள்ளுக்கு அனுப்புகின்றமை குறிப்பிடத்தக்கது. போட்டியினுடைய 43rd நிமிடத்தினுடைய முதலாவது சப்ஸ்டியூஷனாக இது மாறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதில் இன்னொரு விஷயம் என்ன என்றால், இதே ஆஜனினாக இன்னொரு வரலாறும் இருக்கின்றது ராஜேஷ் சஞ்சய். என்ன என்று சொல்லி சொன்னால், ஒரு வீரர் குறிப்பாக இரண்டு நாடுகளுக்கு விளையாடிய இறுதிப் போட்டியில் இரண்டு நாடுகளுக்கு விளையாடிய வரலாறு வந்து ஃபீஃபாவில் இருக்குது. 1930ஆம் ஆண்டு ஃபீஃபா உலக கிண்ணம் நடக்கின்ற பொழுது லூயிஸ் மோன்டி என்கின்ற வீரர் வந்து அர்ஜென்டினாவுக்காக இறுதி கிண்ணத்தில் விளையாடி இருந்தார். பின்னர் 1934ஆம் ஆண்டு இடம்பெறுகின்ற பொழுது அவர் வந்து இத்தாலிக்காக விளையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: இந்த நடிப்பு என்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரசிகம் எடுத்துக்கிட்டு வெளியே வர முடியாது. ரெண்டு பேர் மனுஷன் ஆகணும். நடிப்புக்கு நிறைய அவார்டு கொடுக்குறாங்க, நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க, ஆஸ்கார் அவார்டு
2: கொடுக்குறாங்க.
1: அதுதான் பிரச்சனையே. கால்பந்தாதுல பாத்தீங்க அப்படின்னா பிரீல் எம்போலா அப்படின்னு கேமரூன் பிளேயர் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை பாராட்டி நம்ம ரெஃபரி வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா நீ வெளியே போய் நடி, கிரவுண்டுக்குள்ள வந்து ஐயா கால் வலிக்காம தள்ளி விட்டான், அம்மா இடிச்சுட்டான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இருக்கிற மாதிரி பண்ணு, இல்லாடி எல்லோ கார்டு கொடுத்துருவா சொல்லி அவர் ஒரே ஒருத்தருக்கு தான் நடிப்புக்கு வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்காங்க.
2: போட்டி வந்து ஒரு விறுவிறுப்பான கட்டத்தை எடுக்கின்ற பொழுது குறிப்பாக மிக விரைவாக அந்த பந்தினுடைய களத்தடுப்பும் சரி, அல்லது பந்தை அவர்கள் எவ்வாறு கையாளுகின்ற முறை வந்து விரைவாக எடுக்கின்ற பொழுது அந்த மொமெண்டத்தை அந்த கணத்தை வந்து சிதறடிப்பதற்காக வந்து வீரர்கள் வந்து இப்படியான போலித்தனமான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பார்கள்.
1: அப்படி செய்யிட்டு தெரியும்.
0: அதாவது விஏஆர் என்பது பார்த்தீங்கன்னா 2008 அறிமுகப்படுத்தியிருந்தாலும் கூட அந்த தொழில்நுட்பம் என்பது வளர வளர வளர இன்னும் துல்லியமான முறைப்படி ஓடவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது என்ற ஒரு விஷயமாக தான் இது இப்போ இருக்கிறதா. நான் இருந்தாலும் அந்த தொழில்நுட்பம் என்பது பல இடங்களிலே பல ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். அர்ஜென்டினாக்கு இதே மாதிரி ஒரு தகவல் ஒரு விஷயம் நடந்தது, எலோ கார்டு கொடுத்தாங்க. ஆனால் உண்மை அவங்களோட தவறு இல்லை,
2: எதிரணி
0: அவருக்கு எலோ கொடுத்தது செகண்ட் எலோ ஒன்றால ரெட் கார்டு கொடுத்து களத்தை விட்டு வெளியில் அனுப்பப்பட்டார். இதெல்லாம் இதுக்கெல்லாம் முக்கியமான அந்த தொழில்நுட்பம்.
1: ஆமாம், அந்த தொழில்நுட்பம் சொன்னீங்க. அந்த ரெஃபரி வந்து என்ன பார்க்குறாரு அப்படின்றத உலகத்தில் எல்லா மக்களுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்து அவர் கண்ணுக்கிட்டே ஒரு கேமரா வச்சிருக்காங்க, 3வது கண்ணாக வச்சிருக்காங்க.
0: அளவு தெரிஞ்சு நீங்கள் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டீங்க யாரும்
2: இல்லை. இதில் இன்னொரு விஷயம் ரெஃபரி பற்றி பேசுகின்ற சொல்லியாக வேண்டும். ஈஜிப்டினுடைய போட்டி, அர்ஜென்டினாவுக்கும் ஈஜிப்டும் இடையிலான போட்டியின் பிற்பாடு சமூக வலைதளங்களில் வந்து இந்த மீம்கள் வர ஆரம்பித்துக் கொண்டது. காணொலிகளாக ரீல்ஸ் ஆக வருகின்ற பொழுது நினைக்கின்றேன் ஏதோ ஒரு பக்கம், அதாவது மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை சார்ந்த குழந்தைகள் வந்து விளையாடுகின்றது போன்ற கால்பந்தாட்டம் விளையாடுகின்றது போன்ற ஒரு காணொலி வந்து அவர்கள் விளையாடுகின்ற பொழுது அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் 5-8 வயதுக்குட்பட்ட குழந்தைகளாக இருக்கும், ஒரு 6 குழந்தைகள் விளையாடுகின்றார்கள். விளையாடுகின்ற பொழுது அந்த விளையாட்டினுடைய காணொலியினுடைய அடிப்படை என்னன்னு சொல்லி சொன்னால் அர்ஜென்டினாவும் விளையாடுவது போன்று காண்பிக்கப்படுகின்றது. பின்னர் அவர்கள் நிஜத்திலே விளையாடுகின்றார்கள். விளையாடிய பிற்பாடு வந்து அந்த கோல் போடப்படுகின்றது. ஆனால் அந்த கோல் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ரெஃபரியை வந்து பார்க்கின்றார்கள். ரெஃபரி வந்து அதே மேலங்கியோடு இருக்கின்றார். அந்த மேலங்கியை மேலே இருக்கிற டி ஷர்ட் தூக்கி போட்டு பார்க்கின்ற பொழுது உள்ளுக்கு அர்ஜென்டினா யூனிஃபார்ம் உள்ளுக்கு இருக்கின்றது.
1: பசந்தோல் போத்திய புலி கிடையாது, ரெஃபரி ஜெர்சி போட்டிருக்கிற அர்ஜென்டினா பிளேயர் என்றாங்க.
2: இருக்க மாதிரி சம்பந்தம் இல்ல, இருந்தாலும்
1: சம்பந்தம் இல்ல சம்பந்தம் சொல்லிட்டீங்களா எல்லாத்தையும்.
0: அதுதான் எனக்கு பிடிச்சது, சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இல்லன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டீங்களே.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: ஸ்கார்போரோவில் பாஸ்மோ அவென்யூவில் மார்க்கம் ரோடிற்கும் மிடில் பீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம். வார நாட்களில் காலை 7 முதல் 11 வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ, பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன், மட்டன் ஃபிரைட் ரைஸ், மசாலா தோசை, மட்டன் பட்டர் சிக்கன் ரோல், சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன், மட்டன், பீஃப் கொத்ரோட்டி அல்லது ஃபிரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோ அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690.

0: டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ,
1: 416-720-7439.
2: அகரம் சில்க்,
3: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
2: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
3: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
2: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
3: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்னர் அவென்யூ, யூனிட் சி, ஸ்கார்போரோ.
2: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: இதுவரையில் ஒரு 4 வருடத்துக்கு ஒருக்கா நடக்கிற போட்டி. ஆனால் இப்படி ஒரு இன்ட்ரோ சாங், இது இந்த அளவுக்குல குழந்தைகள் மத்தியில் பிரபலமானது இந்த ஒரு இன்ட்ரோ சாங் தான்.
1: குழந்தைகள் மத்தியில் மட்டுமல்ல, இப்போ எல்லாருமே ஃபீவா காஜல்லாம் இருக்கு.
0: இல்லை இல்லை எல்லாரும் எல்லாரும் யோசிப்பாங்க, என்னடா ஈஸ்டர் சொல்றீங்க, ஒரு தமிழே வரல அந்த பாட்டில். இந்த பாடல் தான் இப்போ மிக பிரபலமான ஒரு
2: பாடல், ரொம்ப எல்லாரும் ஃபேமஸாக இருக்கிற பாட்டு. 4 மணி 7 நிமிடம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாஃப் டைம்ல பிடிஎஸ், நீங்க இளைஞர்களின் நாடி துடிப்பா இருக்கிற பிடிஎஸ் கொரியால தான் இருந்தாங்க. பாத்தீங்கன்னா உலக ஃபேமஸ் ஆயிட்டாங்க. யார் யாரெல்லாம் பிடிஎஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது, பிடிஎஸ் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது, அவங்க வந்து உங்களுக்காக லைவா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க.
1: நானும்
2: உள்ளத உள்ளபடி சொல்லுவேன் நான் என்னைக்குமே.
1: ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகார ஊடகமாக இஸ்டெஃப்எம் தமிழ் இணைந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் ஃபீபா உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டியினுடைய இறுதிப் போட்டிக்கான பல்வேறுபட்ட விஷயங்கள் எங்களோட நேரடியாக நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கோம். 11 நிமிடங்கள் இந்த ஹாஃப் ஷோ வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது 2 அணிகளும் தங்களுக்கான ஓய்வு எடுக்கின்ற பொழுது 11 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது நிகழ்ச்சிகளுக்காக இறுதிப் போட்டி என்றபடி நான் சொல்லுகின்றார்கள். இந்த 11 நிமிடத்தில் வந்து இப்ப மெடோனா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம்ல வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரேசிலினுடைய ஐகான் ஆக இருக்கின்ற ரொனால்டினோ மற்றும் ரொனால்டோ ஆகியோருடன் இணைந்து அவர் இப்பொழுது இசை நிகழ்ச்சியை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செசமி ஸ்ட்ரீட் அமெரிக்காவுடைய டிவி மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது. செசமி ஸ்ட்ரீட் வந்து இப்பொழுது வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன் பிற்பாடு ஜஸ்டின் பீபர் இப்பொழுது
2: கனடாவினுடைய
1: அவர் இப்பொழுது களத்தில் இறங்கி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிடிஎஸ் வந்து டைனமைட் அவர்கள் ஸ்டேஜ் எடுத்திருந்தார்கள் தென்கொரியாவில் இருந்து என்று சொல்லப்படுகின்றது. இப்போது சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த அப்பிள் டிவி ஷோவினுடைய மிக முக்கியமான இருவராக இருக்கின்ற கோச் பேர்ட் மற்றும் டெட் லாசோ ஆகியோரும் வந்து அதில் இணைந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த என்எஃப்எல் போட்டி இடம்பெறுகின்ற பொழுது வந்து இங்கிருக்கின்ற வட அமெரிக்காவில் இருக்கின்ற ஊடகங்களுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து விளம்பரம் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இதுமுறை கால்பந்தாட்ட உலகின்ற போட்டிகளின் போது விளம்பரம் என்பது வந்து சூடுபிடித்த ஒரு விடயம் என்று சொல்லலாம். 2 லட்சத்தில் இருந்து அதனுடைய அந்த 30 செகண்ட்ஸ் விளம்பரம் என்பது காணொலி டிவிக்கான காணொலி விளம்பரம் என்பது 2 லட்சத்திலிருந்து ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரு ஒரு வருவாயை அள்ளி கொடுத்த ஒரு போட்டியாகவும் இந்த போட்டி இருந்தது.
0: அதுக்கு மார்க்கெட்டிங்கே தேவையில்லையா?
1: ஆமா,
0: நான் அவங்களே கால் பண்ணி அதாவது அந்த ஸ்பாட் எடுக்கிறதுக்காக அளவுக்கு
1: பிரைம் ஸ்பாட் என்று சொல்லுவோம். இப்பொழுது நாங்கள் ஊடகத்தில் இருக்கிற பொழுது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கான நேரத்தில் உங்களுடைய விளம்பரம் ஒளிபரப்பாக வேண்டும் என்றால் அது பிரைம் அல்லது நான் பிரைம் ஆக இருக்கும் என்று சொல்வார்கள்.
0: சில இடங்களில் இருந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. என்ன சொன்னா வர வர எடுத்துட்டே இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா கட்சிக்கான விஷயம் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க.
1: நிச்சயமாக நிச்சயமாக அதே நேரம் வந்து இந்த போட்டிகள் பற்றி பேசுகின்ற பொழுது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன சொல்லி சொன்னால்,
0: பயன்படுத்தி அடுத்த ஃபிஃபாவில் நாங்க ஒரு லைவ் கமெண்ட்ரி செய்யலாம், தமிழ் மொழியில செய்யற மாதிரி ஏதாவது
2: நடக்கும். சஞ்சய்
1: இல்ல பெட்டிக்குள்ள இருக்கிறவர் கண் வச்சாதான் இதுக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா.
2: சரி, இந்த சமயத்துல வந்து 45 மினிட்ஸ் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு. அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/3 ஆஃப் த டைம் தான் வந்து அர்ஜென்டினா பால் இருந்திருக்கு, மீதி 2/3 65-66% வந்து ஸ்பெயின் கிட்ட தான் இருந்திருக்கு. ஆனா நீங்க சஞ்சய் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் நம்ம அர்ஜென்டினாவுக்கு. சோ அதே மாதிரி தான் இது இருக்க போகுது நினைக்கிறேன் நம்ம அர்ஜென்டினாவோட ஆக்ரோஷமான ஒரு கேம்.
1: இது நாங்க மட்டுமல்ல, இப்பொழுது உலக ஊடகங்களும் இந்த பெட் பண்ணுவார்கள் நீங்கள் பந்தயம் குறிப்பாக கால்பந்தாட்டத்தில் இப்ப பலரும் வந்து பந்தயத்தில் இறங்கியிருப்பார்கள் எந்த அணி வெற்றி பெறும் என்பதற்காக. அந்த பந்தயத்தின் அடிப்படையிலும் கணிப்பிடப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு கருத்து கணிப்பு இப்பொழுது உடனடியாக வெளியாக இருக்கிறது. என்ன என்று சொல்ல சொன்னால், டொமினேஷன் என்பது யாரிடம் இந்த இந்த பகுதி இதுவரைக்கும் இருந்த அப்படி என்று சொல்ல சொன்னால், ராஜேஷ் சொன்ன மாதிரி ஸ்பெயின் தான் கட்டுக்கோப்பாக வைத்திருந்தேன் சொல்வார்கள். எப்பவுமே எல்லாரும் சொல்ற ரெண்டாவது விஷயம் வந்து ஷகிரா.
2: இருக்கிறீங்க சஞ்சய் இந்த டிவில இருந்து கண்ணு எடுக்க மாட்டேன், ஷகிரா அங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க.
1: உலகத்துக்கும் அவருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு நிச்சயமாக. எனவே இந்த 2ம் ஆட்டம் என்பது வந்து அர்ஜென்டினா பிளேயர்ஸிடம் இருக்கின்ற ஒரு ஒரு மகத்தான உடல் வாகு சிறப்பு என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், மூச்செடுத்து ஓடக்கூடியவராக
0: இருப்பாங்க.
1: எனவே இந்த 2ம் பாதி என்பது அவர்களுக்காக இருக்கின்றது. இதுவரைக்கும் நடந்து முடிந்த போட்டியில் ஆனால் இந்த போட்டி எப்படியோ தெரியாது, இரண்டாவது தான் சொல்வார்கள். இந்த போட்டி என்பது ஒரு விறுவிறுப்பான கட்டமாக இருக்கிறது. ஆக்ரோஷமாக விளையாடுகின்றார்கள், ஒருவர் ஒருவர் தாக்காமல் இருந்தேன்னு சொல்ல முடியாது, தாக்கிதான் விளையாடுறாங்க. இதுல இந்த காசு பற்றி நாங்கள் பணம் பற்றி பேசுகின்ற பொழுது, ஒட்டுமொத்தமாக இந்த முறை உலக வழங்கப்படுகின்ற பரிசு தொகை வந்து 871 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். 871 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து நிலை வாரியாக ஒவ்வொரு அந்த கேட்டகரியை பிரைஸ் பண்ணி பார்க்கின்ற பொழுது சாம்பியன் கிணத்து சுவீகரிக்கின்ற அணிக்கு வந்து 50 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படுகின்றது. 2ம் கட்டம் ரன்னர் அப்புக்கு வந்து 33 மில்லியன் டாலர் வழங்கப்படுகிறது. 3ம் இடம் 29 மில்லியன் அமெரிக்க டாலர். 4ம் இடம் 27 மில்லியன் அமெரிக்க டாலர். குவார்ட்டர் ஃபைனல் 5-8 வந்து தலா 19 மில்லியன். ரவுண்ட் அப்ல வந்து 15 மில்லியனாக இருக்கின்றது. 9-16 இடம், 17-32 ரவுண்டப்புக்காக இருக்கின்ற அன்னைக்கு 11 மில்லியன் என்று சொல்லுகின்றார்கள். குரூப் ஸ்டேஜில் இருந்து வெளியில் போனவங்களுக்கு 9 மில்லியன் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. குவாலிபிகேஷன் ஃபண்டாக 10 மில்லியன், ப்ரிப்பரேஷன் ஃபண்டாக 2.5 மில்லியன் ஆக இருக்கின்றது. இதைவிட குரூப் சுற்றிலிருந்து வெளியேறுகின்ற ஒவ்வொரு அணிக்கும் குறைந்தபட்சம் 12.5 மில்லியனாக கேரண்டி உத்தரவாதமாக கிடைக்கின்ற பரிசு தொகை அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது.
2: இந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், அந்த புள்ளி விவர புலி அப்படின்ற பட்டம் வந்து ரசிகர் மன்றத்தில் சஞ்சயனுக்கு மட்டும்தான் வந்து உரித்தா இருந்தது. அவர் தான் வந்து பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் 0.07 வர்க்குன்னு சொல்லுவாரு. அந்த பட்டத்தை இன்னைக்கு மட்டும் உங்களுக்காக கொடுக்குறேன் சஞ்சீவன். ஆமா, நீங்க முடிச்சு போறவ திருப்பி கொடுத்து போயிருங்க. சஞ்சயன் தான் அந்த பட்டம் நிரந்தரமா இருக்கும்.
0: இல்ல ராஜேஷ், இல்ல ஒரு விஷயம் நான் போற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகலாம்னு வெளிக்கிட்டேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து நேரடியாக வழங்க மூவருக்கு இத்தனை மில்லியன்
2: கொடுக்க சந்தோஷமா இருக்கும்.
0: ஒரு மனம் சந்தோஷமா இருக்கும்.
1: நிச்சயமாக இல்ல, இந்த இந்த மூவர் மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருந்த பலருக்கும் இந்த மில்லியன்ல இருக்கிற கணக்கு இருக்கு நிச்சயமாக. ஆனால் இதுல ஃபீவாவுக்கும் வருவாய் வந்து நிறைய இருக்கிறது. சஞ்சயன், நீங்க கேட்டிருந்த கேள்வி என்ன? ஆரம்பத்தில் நாங்க உள்ளூர் பேசுகின்ற பொழுது, ஆஃப் ஏர்ல பேசுகிற பொழுது சொன்ன விஷயம் வந்து பலருக்கும் இந்த விடயம் தெரியாமல் இருக்கும் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த கிண்ணம் வழங்கப்படுகின்ற பொழுது உலக கிண்ணத்தினுடைய ட்ரோஃபி வந்து கொண்டு போறதுக்கு வழங்கப்பட மாட்டாது. கிரிக்கெட்ல மாதிரி, என்பிஏ மாதிரி, என்எஃப்எல் மாதிரி, ஈனிய கழகங்களுக்கான போட்டிகள் மாதிரி உலக கிண்ண கால்பந்தாட்டத்தில் வந்து இதுவரைக்கும் வரலாற்றில் இருக்கிற இன்னொரு வரலாற்று முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஒரிஜினல் ட்ரோஃபி, அந்த கிண்ணம் வெற்றி கேடியம் வந்து அந்த அணிக்கு வழங்கப்படாது. அதற்கான ஒரு ஒரு போலி ஒன்று செய்து அவர்களை கொடுப்பார்கள் வைத்துக் கொள்வதற்காக.
2: கப்பு இல்ல, கப்பு மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. வந்து கப்பு மாதிரி வச்சுக்கிறோம்.
0: இல்ல, அந்த கப்பு மாதிரி குடுக்கறதும் கலர் மாறாதான் ராஜேஷ்.
2: அதெல்லாம் இருக்கும்,
0: அதுலயே இருக்கு. அதெல்லாம் விஷயம்
2: அவ்வளவு நேர்த்தியா வந்து ஃபேக் பண்ணி கொடுக்கறாங்க.
1: ட்ரோண்டோவில இருக்கிற ஒரு சில கடைகள்ல வந்து இந்த ட்ரோஃபி மாதிரி ஆரம்பத்துல செய்து வித்தாங்க. டிக்கெட் விக்கேக்க நிகழ்ச்சி, அதாவது இந்த போட்டியில் ஆரம்பமாக முதல் ஃபீவா உடனடியாக ஒரு மாதத்திலேயே வந்து அதுக்கு முட்டுக்கட்டு போட்டார்கள். சொல்லியிருந்தார்கள், நீங்கள் அப்படியெல்லாம் விற்க முடியாது அப்படின்னு சொல்லி. அண்டு இந்த பலர் வந்து பாங்கன்னு சொல்லுவாங்க, ஸ்மோக் பண்ணுகின்ற அப்படியான விஷயங்களை கூட அதில் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உடனடியாக நிறுத்தப்பட்டமை குறி, டவுன் டவுன் இருக்கிற பல கடைகள் அது நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதை யார் தொடலாம் என்று சொல்லி சொன்னால், ஃபீவாவினுடைய இயக்குனர், அதனுடைய நிர்வாகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஃபீவாவுடைய பிரசிடென்ட் மட்டும்தான் அந்த கப்பை வந்து தொடலாம்.
0: எனக்கு பெட்டி மட்டும், உள்ளுக்குள்ளது இல்ல,
1: பெட்டி
2: மட்டும் சமயத்துல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். இது வரைக்கும் நடந்த ஃபிஃபால யாரெல்லாம் வந்து நிறைய கப்பு இருக்காங்க பாத்தீங்கன்னா, பிரேசில் 5 முறை வந்து இவங்க டைட்டில் வின் வந்திருக்காங்க. 1958, 62, 70, 94, 2022, 5 முறையும் வந்து அவங்க தான் வந்து இதுவரைக்கும் லீடிங் வின்னர்ஸா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஜெர்மனி 4 முறை, 54, 74, 90, 2014. அப்புறம் 4 முறை பின்பற்ற இன்னொரு டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்டலி, அவங்க 34, 38, 82, 2006. இப்போ விளையாண்டு இருக்கிற அர்ஜென்டினா இது வரைக்கும் 3 வின் இருக்கிறாங்க, 78, 86, 2022. 4வதா வருமா அப்படின்றது இன்னும் ஒரு மணி நேரத்தில் தெரியும், நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரான்ஸ் 2 முறை வின் பண்ணிருக்காங்க, 98, 2018. உருகுவே அவங்க தான் முதல்ல தொடக்க புள்ளி போட்டது, 1930 அங்கதான் ஆரம்பிச்சது. 2 முறை வின் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்ண உருகுவே வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 1950 வின் பண்ணிருக்காங்க. இங்கிலாந்து ஒரே ஒரு முறை, ஸ்பெயின் ஒரே ஒரு முறை 2010. ஸோ 2வது முறையா ஸ்பெயின் மாற்றுமா, இல்லாட்டி அர்ஜென்டினா 4வது முறையா மாற்றுமா, நீயும் நானுமா அப்படின்னு அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் போட்டி போட்டுருக்கிறாங்க. 2வது பாதி இன்னும் சில நேரத்தில் தொடங்க போகுது.
1: இதுல இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த முறை உலக கிண்ணத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மைதானம், அரங்கம் என்பது நியூயார்க்கினுடைய நியூ ஜெர்சி மைதானம் என்பது. இதுக்கு முன்னர் பிரேசிலும் நோர்வேயும் விளையாடியது இந்த மைதானத்தில் என்று சொல்லலாம். அதுல 2 கோல்கள், 2-1 நோர்வே வெற்றி பெற்றுக் கொண்டது பிரேசில் என்று சொல்லி சொல்லலாம். எனவே அதே மைதானத்தில் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 80,663 தான் இந்த கெப்பாசிட்டி, கொள்ளளவு அப்படி என்று சொல்லி சொல்லலாம். அதை தாண்டி இருக்கின்றார்கள் என்பது தெரியாது. நான் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட விஷயம் வந்து 80,663 பேர் தான் இதில் உள்ள வர முடியும் என்று சொல்லி சொல்லியிருக்கு. இதற்கு முன்னர் வந்து NFL போட்டிகள், நியூயார்க் ஜெயின்ஸ் மற்றும் நியூயார்க் ஜெட்ஸுக்கான போட்டியும் வந்து இடம்பெற்றுக் கொண்டது. மிக பாரிய அளவில் ரசிகர் பட்டாளம் கூடிய ஒரு போட்டியாக அந்த போட்டி இருந்தது. அதன் பிற்பாடு இந்த போட்டி நடைபெற்று முடிந்த பிற்பாடு அதனுடைய தரவுகள் சொல்லப்படும், எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். இது அந்த சாதனையை முறியடித்திருக்கின்றது அல்லது உலக கண்ணத்தினுடைய இன்னொரு சாதனையாக இன்றைய ரசிகருடைய வரவும் பதிவாகி இருக்கின்றது என்பது கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு தெரிய வரும்.
0: கெபாசிட்டி ஃபுல்லான டோரை போட்டுவாங்களா,
1: இங்க போட்டுவாங்க, அங்க போட்டுவாங்க தெரியல.

0: FM 102.7 East FM.ca.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
9: தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
10: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமென் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
11: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are you?
12: Weekend East FM,
11: 102.7. Weekend East FM,
13: the greatest radio station.

0: 4:27.
1: இப்போது போட்டியின் 50வது நிமிடத்தில் ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் விளையாடிக் கொண்டிருக்கிறது. இறுதி போட்டியை உலகக்கிண்ண போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்தவித கோல்களும் பரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு போகலாம் சஞ்சய். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அர்ஜென்டினாவினுடைய மெஸ்ஸி வந்து ஸ்பெயினுக்கு விழா தொடர்புன்ற மாதிரி. இன்னொரு புது ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அர்ஜென்டினாவுடைய கோச் ஆகிருக்கிற லயனல் ஸ்கெலனி அவர்களுடைய பாரியார், அவருடைய துணைவியினுடைய இடம் வந்து ஸ்பெயின் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது.
2: எங்கெங்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க, கேப் கிடைக்கிற இடத்தெல்லாம் வைக்கிய சிவாஜின்ற மாதிரி
1: அவர் மூண்டு ஒரு டாக்டிக் நல்ல மாற்றம் கொண்டு வந்திருப்பதாக சொல்லி இருக்கின்றார். அதை நாங்கள் சொல்ல இருக்கணும். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாற்றமாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள்.
2: பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழையிலையில் பிட்டு, இறால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புறம் மீன் பொரியல், சம்பல், மிளகாய் பொரியலுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லெட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்திலி பொரியல், இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்தா 7.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது.
3: வந்த வரத்திலேயே எல்லோ கார்டு என்னது
1: வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நினைக்கிறேன் ஸ்பெயினுடைய வீரர் ஒருவர் விழுந்திருக்கின்றார், அவருடைய கால் உபாதை ஏற்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் இப்பொழுது மஞ்சள் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் நாங்கள் சொன்ன அந்த 5வது இலக்கம் என்பது வந்து பரடேஸ் மிக முக்கியமான வீரர். கடந்த ஒரு சில போட்டிகளை பொறுத்தவரையிலும் பரடேஸ் வந்து ஆக்ரோஷமாக விளையாடுகின்றவர். எதிரணியினுடைய பந்தை வந்து கொண்டு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அவரிடம் இருக்கிறது. அவருக்கு தான் இப்பொழுது மஞ்சள் அட்டை வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பு. நான் சொல்லியிருந்தேன் அவர் ஆக்ரோஷமாக விளையாடுவார் என்று சொல்லிட்டு, இவர் இதுவரையும் போட்டிக்குள் கொண்டு வராமல் போட்டியினுடைய
2: பயிற்சிப்பாளர்
4: மூன்றாவது நிறைவு நாளாக இன்று நாளிடம் இருக்கின்றது. இது வந்து மார்னிங் செவன் பிங்ஸ் வந்து இருக்கின்ற ஸ்காப்ரோ முற்றவழியில் தான் நிகழ்வு மைதானத்துக்குள் நீங்கள் வருவதற்கு அனுமதி இலவசம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஃபா வேர்ல்ட் கப் 2026 ஃபைனல் மேட்ச் வந்து பெரிய திரையில் நேரடியாக உங்களுக்காக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஒரு நிகழ்வு நடைபெறுகின்ற அந்த மேட்ச் அந்த மைதானத்திலேயே நீங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். நீங்க இருக்கும் வளர்ச்சி வந்து உங்களுக்கு வணிக சாவடி உணவு சாவடியில இருக்கு. உணவுகளை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் இங்க உட்கார்ந்திருந்து பார்த்து ரசித்துக் கொள்ள முடியும். ஏராளமான வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் என்று சொல்லி இங்க இருக்கின்றன. தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பெருமையை போற்றுகின்ற பல நிகழ்வுகள். அதே வேளையிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாலை வேளையில் ஒரு 5 மணிக்கு பின்னர் நிகழ்வுகள் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த மேட்ச் முடிந்த பின்னர் குறிப்பாக வந்து தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ், அதோடு எங்களுடைய ஈழத்து வாகீசன் எங்கடப்படியல் வாகீசன் அவருடைய குழுவினரும் இந்த இசை நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கின்றார்கள்.
5: இந்த நேரடியா நடைபெறுற மாதிரியே இருக்கு. அப்படின்னா நாங்க நேராவே பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பிஃபா வேர்ல்ட் கப் ஃபைனல் போட்டியை வந்து மிகப்பெரிய ஒரு எல்இடி திரையில வந்து நேரடியாக ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கால்பந்து ரசிகர்களுக்கு இது ஒரு இரட்டை மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க குடும்பத்தோட விழாவையும் ரசிச்சு கொண்டு இறுதி போட்டியை கூட ரசிகர்கள் கூட்டத்தோடையே சேர்ந்து பார்க்கறதுக்கு ஒரு மிக ஒரு சிறந்த ஒரு தருணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நிகழ்வு மைதானத்துக்குள் நீங்கள் நுழைவதற்கு அனுமதி இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க நேரடியாக வரலாம். மார்னிங் சைரன் பின் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற ஸ்காவ்ரோ முற்றவழியில் தான் ஆடி விழா 2026 மூன்றாவது நாளாக மிகவும் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
7: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
8: காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள வடமேற்கு ஒன்றாரிய பகுதிகளுக்கு முதல்வர் டக்ஃபோர்ட் விஜயம் செய்யவுள்ளார். அபாயமுள்ள இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் மீண்டும் வீடுகளுக்குள் திரும்ப வேண்டாம் என கோரியுள்ள அவர், அது தீயணைப்பு பணிகளை சிக்கலாக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். காட்டுத்தீக்களை கட்டுப்படுத்த அரசாங்கங்கள் போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என அச்சம் வெளியிட்டு வரும் பூர்வகுடியின சமூகங்கள் தீயணைப்பு முயற்சிகளை தாமே கையெடுத்து வரும் நிலையில் முதல்வர் டக்ஃபோர்டு இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அதேவேளை டொரண்டோ பெரும்பாகத்திற்கு விடுக்கப்பட்டிருந்த காற்று மாசுபாட்டுக்கான எச்சரிக்கையினை சுற்றுச்சூழல் கனடா அகற்றியுள்ளது.
2: தமிழ்நாட்டில் இடம்பெறும் இடைத்தேர்தல்களிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்தே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடும் என அக்கட்சியின் சார்பில் அமைச்சராகிய ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இடைத்தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் எந்த தீர்மானங்களையும் கம்யூனிஸ்டுகள் எடுக்கவில்லை என அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அதேவேளை புதிய அரசு தமிழ்நாட்டின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என கூறி தாம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அளிக்கவில்லை எனவும் அவ்வாறு எதிர்பார்க்கவும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.
8: இலங்கையில் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ள ஆறு தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் மாகாண சபை தேர்தல்களை நடத்த அரசை வலியுறுத்தும் செயற்பாடுகளை கூட்டாக முன்னெடுப்பது என்று தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் மாகாண சபைகளுக்கு இடையிலான அதிகாரங்களை அரசாங்கம் மீளப்புற முயற்சிப்பதற்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு திட்டம் ஒன்றையும் இணைந்து மேற்கொள்வதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது.
7: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.6.

0: 4:38 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்து ஆட்ட இறுதி போட்டிகள் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 61 நிமிடங்கள் கடந்த நிலையிலே எந்த விதமான கோலையும் இரு அணிகளும் பெறவில்லை. ஆனால் ஆக்ரோஷமான முறையிலே போட்டி என்பது இடம்பெற்று வருகின்றது. அவங்க எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருப்பாங்களோ இல்லையோ, நாங்கள் மூன்று பேரும் ஆக்ரோஷமா இருக்கிறோம்.
1: என்னதுக்கு ஆக்ரோஷமா இருக்கிறாங்க,
0: யார் கோல் அடிப்பாங்கன்னு பாக்குறதுக்கு தான்.
2: ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த கண்ட்ரோலை இன்னுமே விட்டு கொடுக்கல ஸ்பெயின். அவங்க கிட்டதான் பால் முழுக்க முழுக்க இருக்குது. கார்னர் வருது, எக்ஸ்ட்ரா ஷூட் வருது, ஃப்ரீ கிக் வருது. இருந்துமே அர்ஜென்டினாவுடைய அந்த கோல் போஸ்ட் கூட அவங்களை கோல் போட முடியல.
1: ஆமா சொல்வார்கள், அதாவது பந்து அவங்க போடுறாங்களோ இல்லையோ அந்த போடுற பந்தை நீங்க தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு அதே தொடர்ச்சியாக அர்ஜென்டினா அந்த பலத்தை காட்டிக்கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 2-3 கோல் ஷாட் இதுவரைக்கும் இடம்பெற்றிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் கோல்கள் கோல் கம்பத்தை தாண்டி உள்ளே செல்லவில்லை. 65% வந்து அந்த போட்டியினுடைய பொசிஷன், அந்த போட்டியை கைப்பற்றி இருந்த பெருமை என்பது ஸ்பெயினிடம் இருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. ஜமால் மிக வேகமாக பந்தை கொண்டு செல்ல முற்பட்டிருந்தார். ஆனாலும் அர்ஜென்டினா பந்தை தடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: தலைவா நீயாவது சொல்லையா
2: அப்படின்னாரு. சஞ்சய் உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் இருக்கு. யமால் கோல் போட்டனா நீங்க அடுத்த போட வேண்டிய பாட்டு யமாலு யமாலு யம்மாலு டுமிலு அந்த பாட்டை போடுறீங்க. அவருக்கு டெடிகேட் பண்றோம் நம்ம. இப்ப இந்த ஏஐ அப்படின்றது இப்ப உலகத்தை எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா ஃபிஃபால ஏஐ நாங்களும் ஒரு தனியா டீமா வந்து விளையாடுறோம்ப்பா அப்படின்னு விளையாடுற அளவுக்கு சீக்கிரம் வரப்போகுது. இருந்தாலும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஏஐ வந்து இந்த மேட்சை யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு அதோட அறிவுக்கு ஏத்த மாதிரி அறிவுன்னு சொல்லலாம், கொஞ்சம் ஜோசின்னு சொல்லலாம், எல்லாத்தையும் சேர்ந்து நான் கேள்வி கேட்டேன். நீ வந்து இன்னைக்கு யார் வின் பண்ண போறான்னு சொல்லு அப்படின்ட்டு ரெண்டு ஏஐ கிட்ட கேட்டேன். ரெண்டு ஏஐமே பழிச்சுன்னு சொன்ன பதில் என்னன்னா ஸ்பெயின் தான்ப்பா வின் பண்ண போகுது. 1-0 இருக்கலாம், இல்லாட்டி 2-1 இருக்கலாம். அர்ஜென்டினா வின் பண்றதுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஏஐ மீறி வந்து அர்ஜென்டினா வின் பண்ணுமா இல்லை ஏஐ சரியாக கணிச்சிருக்கா அப்படின்னு போக போக தான் தெரியும் நம்மளுக்கு.
0: இது ஏஐ சரி பார்க்கலாம். அதை தாண்டி ஒரு மனித உழைப்பு எந்த அளவுக்கு வேலை செய்ய போகிறது, கோட் எப்படி என்ன செய்ய போறாருன்றதெல்லாம் நாங்கள் இருந்து பார்க்க போகணும். அதுதான் உலகமே பார்த்துக்கோம், டிவிக்கு முன்னால் பார்த்துருக்கிறது அந்த விஷயத்து தான். சரி இதெல்லாம் இப்படி இருக்கத்தக்கதாக இந்த உலகக்கிண்ண கோப்பையினுடைய ரிட்டையர் பண்ண போகின்ற, அதாவது இந்த கடைசி உலக கோப்பையாக சொல்லி ஆச்சரியப்பட வைக்கின்ற அளவிற்கு பல போட்டியாளர்கள் இதில் விளையாடினார்கள் விளையாடி கொண்டிருக்கிறார் மெஸ்ஸியும். அதிலே முக்கியமான மெஸ்ஸியை பொறுத்தவரைக்கும் 39 வயது, இது அவருடைய இறுதி போட்டியாக இருக்குமோ ஒன்று சொல்லி கேள்விப்பட்டாங்க. நான் இப்படி தான் யோஜன், கடந்த 2022 அவர் விளையாடின நேரம் இதுதான் இறுதி போட்டியாக இருக்கும்னு சொல்லி யோஜம்
2: சொன்னாருங்க. ஒரு கோபாவில் வந்து அவர் பெனால்டி ஷூட் மிஸ் பண்ண உடனே ரொம்ப அப்படியே கண்ணீர்
0: போட்டிகள் இவரை பொறுத்தவரைக்கும் 41 வயது, இவர்தான் அதிகூடிய வயது உடையவர் நினைக்கிறேன். இந்த பேட்சிலே வயது கூடினவர். ஆனால் பார்த்தா அவரை பார்த்தா ஒரு 19-20 வருஷம் சொல்லுவோம். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு அதிகமாக வருஷத்துக்கு அவருடைய உடலை பராமரிக்கிறதுக்காக செலவழிக்கின்ற ஒரு வீரராக இருக்கின்றார். அவரும் அவருடைய இறுதி போட்டின்னு சொல்லி அவரது சகோதரி சொல்லியிருந்தார். ஆனால் அவர் சொல்லலை, பார்க்கலாம் அது உண்மையா பொய்யா தெரியவில்லை. அதே போலவே பார்த்தா குரோஷியாவினுடைய வீரர் மாட்ரிக்,
1: மிக முக்கியமான ஒரு வீரர்,
0: மிக முக்கியமான வீரர், 40 வயது.
2: கஜகஜா பேருங்க, கஜகஜா முட்ரிச் கஜகஜா போட்டு வச்சிருக்காருன்னு தெரியல, அதனால கஜகஜா முட்ரி.
0: அதே போலவே பார்த்தால போலந்தினுடைய மற்றொரு வீரர் 37 வயது உடைய லெவன்டாவ்ஸ்கி, இவரும் இவருடைய இறுதி போட்டி என்று சொல்லப்படுகிறது. அதே போலவே ப்ளூ யூன் சொல்லி சொல்லுகின்ற பெல்ஜியம் வீரர் ப்ளூ ஜூன் சொல்லி சொல்ல, சரி ஏதோ வாயில் நுழையாத பேர்கள் என்ன சஞ்சீவன் சொல்ல சொல்றீங்க,
2: 30 வயது எல்லாரும் சொல்றேன். சஞ்சீவனுக்கு வாயில் நுழையாத மாதிரி ஈஸியா பேர் வைங்க, ஈஸியா சொல்லுவோம் நாங்க.
0: அது பேரை மாத்தியாவது வச்சு போட்டி கொண்டு வாங்க, நடிகர்கள் பேர் மாத்திர மாதிரி.
1: அதே போல வந்து அடுத்த வரை சொல்லுவதுக்கு முன்னதாக சொல்லியா வேண்டும், ஒரு காலத்துல கால்பந்தா அர்ஜென்டினா போர்ச்சுகல் வர முதல் எல்லாம் எல்லோரும் சொன்ன பேர் வந்து பிரேசில் போர்ச்சுகல் மிக முக்கியமான ஒரு அணியாக இருந்தது. தலைசிறந்த ஜாம்பவான்களை இந்த உலகிற்கு படைத்த அணியாக இருந்தது பிரேசில் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரேசிலுடைய அடுத்த கனவான் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டவர் தான் நெய்மர். மிக முக்கியமான ஒரு வீரராக இருந்தது. பல சர்ச்சைகள், பெண்கள் தொடர்பான சர்ச்சைகளாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், காயமாக இருக்கலாம். இந்த எப்பவுமே ஹர்திக் பாண்டியா மாதிரியும் அதே மாதிரி அசரங்க மாதிரியும் அணிக்கு வந்து வந்து காயம் பட்டு போறதுல மிக முக்கியமான ஒருவராக இருந்தவர் வந்து நெய்மர் என்று சொல்லி சொல்லலாம். இப்ப நெய்மரும் சர்வதேச கால்பந்தாட்ட போட்டிகள் இருந்து விலகுவதாக அறிவிக்கப்பட்டுக் கொண்டதும் இந்த ஒரு கால்பந்தாட்டம் அப்படி என்று சொல்லி சொல்லலாம்.
2: அருமையான வாய்ப்பு, சூப்பரான ஒரு சான்ஸ். மறுபடியும் வந்து நம்ம எமிலியானோ மார்டினஸ் என்ன தாண்டி பால் போகாது, என் கோட்டை தாண்டி பால் போகணும்னா எல்லாரையும் கடந்து போகணும்ன்ற சொல்ற மாதிரி அருமையான கார்னர் கிக்கு யமால் போட்டதை அருமையா கேரி பண்ணி சூப்பரா உள்ள ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் வந்து முடியாம இது வரைக்கும் 4-5 தடவை ஷூட் பண்ணிருக்காங்க ஸ்பெயின். ஒரு தடவை கூட
1: 7 முறை கொண்டு போயிருக்கிற மாதிரி குறிப்பிட்ட
2: ஒரு தடவை கூட உள்ள போக முடியல அவங்களால. அதே மொமெண்ட் கண்டினியூ பண்ணிட்டே போனாங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரும், அர்ஜென்டினாவுக்கு கண்டிப்பா விடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட ஸ்பெயின் ஃபேன்ஸ் இருக்காங்க.
0: ஸ்பெயின் ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்க இல்ல
2: பொதுவான ஆளுங்க நானு.
0: சரி, நாங்கள் ஏற்கனவே நெய்மார் ஜூனியர் பற்றி சொல்லியிருந்தோம். 34 வயது பிரேசில் வீரர் இறுதியாக இருக்கும் சொல்லி, அதே போல அன்வர் கிறிஸ்மேல் பிரான்ஸை சேர்ந்த 35 வயதாக இருக்கின்றது. இவரும் இவருடைய இறுதிப் போட்டியாகவும் இது இறுதி சுற்றாகவும் இது பார்க்கப்படுகின்றது. வான் டாய்க், அதே போல நெதர்லாந்து வீரர் 35 வயது. இவங்க இவ்வளவு பேருமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த 2026 உலகக்கிண்ணம் என்பது அவர்களுடைய இறுதிப் போட்டியாக இருக்கலாம் என்று சொல்லி பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: ஒரு ஒரு பொற்காலம் அப்படி என்று சொல்லலாம் இந்த 2026 உலகக்கிண்ணம் என்றால் பல ஜாம்பவான்கள் விளையாடுகின்ற ஒரு போட்டி போட்டியாக இருந்தது. இப்ப கிரிக்கெட் போயிட்டு, ஆனா மறுபடியும் கிரிக்கெட் வருது.
2: அதே மாதிரி உள்ள கொண்டு சஞ்சீவ் நம்ம
1: அதே மாதிரி கால்பந்து,
0: அதுக்கு முக்கியமான காரணம் பலவிதமான குடியேற்றங்கள் காரணமாக அமையுது.
1: தெற்காசிய சமூகத்தினுடைய வருகை என்பது அதிகமாக இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற பல இடங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேளையில் இன்னொரு அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கின்றது. மைதானத்தில் என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. போலீசார் ஒருவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள் அல்லது கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஹேண்ட்கஃபோடு அந்த மைதானத்துக்குள் ஒருவர் வந்திருப்பதாக, அதாவது அரங்கத்துக்குள் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எளியவராக ரெட் ஷர்ட்டோடு இவர் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கையில வந்து ஹேண்ட் கஃப் இருந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். 3 போலீசார் அவரை வெளியேற்றி இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை மலசல கூடத்துக்கு அருகில் வைத்து கைது செய்து கொண்டு போயிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய பைகளில் சில விடயங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றிய மேலதிக செய்திகள் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
0: அவர்
2: மட்டும் கண்ணை விட்டு நகர மாட்டீங்க நீங்க. சரி, இந்த 2026 FIFA World Cup-க்கும் சி லெட்டர் சிக்கும் வந்து ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு. ABC-ல வர சி, அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த சி அப்படின லெட்டரை தொடங்குற 4 நாடுகள் இந்த வேர்ல்ட் கப்ல தான் அவங்களுடைய கணக்கே தொடங்கியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க.
1: அப்படி
2: என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கனடாவே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் வின்னு சொல்லலாம். அது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம கேப்பர்டே அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் கோல் போட்டுக்கிறாங்க இந்த தடவை தான். அப்புறம் 2 நாடுகள் கியூரோசோவா காங்கோ, அவங்க இரண்டுமே வந்து அவங்களும் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. சோ இந்த 2026 சி லெட்டர் சி வந்து ஒரு பிரிக்க முடியாத பந்தம் ஒண்ணு இருக்கு.
1: அதேவேளை இதை பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் மெஸ்ஸியை பற்றி பேசியிருந்தோம், ஜமாலை பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி மிக முக்கியமாக கடந்த முறை போட்டிகளின் போது தடுப்பு காவலாக இருந்தவர் இப்பொழுது அதனுடைய 5ஆம் இடத்திலேயே பெற்றுக்கொண்ட பரடிஸ் பற்றி பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்னொரு முக்கியமான வீரரை பற்றி பேசியாக வேண்டும். ஸ்பெயினுடைய மிக காவலரன் அப்படி என்று சொல்லலாம், ஸ்பெயினுடைய அணியின் தலைவராக இருக்கின்றவர் ரோட்ரி அவர்கள். ரோட்ரியில் இருக்கின்ற அவருடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த பாஸ் அக்யூரசி, அதாவது நீங்கள் கோல் போடுவதை காட்டிலும் அந்த பந்தனை வந்து சரியாக இன்னொருவரிடம் கொண்டு சேர்க்கின்ற அல்லது சரியான நோக்கத்துக்காக அதனுடைய கோலுக்காக கொண்டு சேர்க்கின்ற ஒரு ஒரு வல்லமை என்பது ஒருவரிடம் இருக்க வேண்டும். அப்படி அந்த வல்லமை, அந்த அக்யூரசி என்று அதனுடைய திறனை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட அதனுடைய வினைத்திறன் என்பது 92.9% இருப்பது ரோட்ரியினுடைய அக்யூரசியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது.
2: இன்னொரு
0: விஷயம் டிஃபெண்டிங்ல கூட பாத்தீங்கன்னா, இந்த FIFA-வுடைய தரவரிசையில் இவர் முதலாவது இடத்தை பிடித்து
1: நிச்சயமாக அதுல அதுல அதுக்கான காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் சஞ்சயன், அதாவது பந்து வந்து வருகின்ற பொழுது பந்தை எப்படியாவது மற்றவரிடமிருந்து காலுக்குள் எடுக்க வேண்டும். அந்த அந்த டச் என்று சொல்வார்கள். அந்த டச் வந்து இதுவரைக்கும் 794 இந்த போட்டியில் வந்து 794 டச்சஸ் வந்து ரோட்ரி இதுவரைக்கும் படைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சான்சஸ் சந்தர்ப்பங்கள் வந்து கிட்டத்தட்ட 9 சந்தர்ப்பங்களை இவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. டிஃபென்சிவ் கோல் போட வந்த கோல்களை தடுப்பதற்கான டிஃபென்சிவை 37 முறை செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைவிட இவர் வந்து கிளியர் பண்ணி கொடுத்திருக்கிறார், பந்தை வந்து சரியான இடத்தில் கிளியர் பண்ணி கொடுத்திருக்கிறது. 11 பேர் முறை இவ்வாறு கிளியர் பண்ணி கொடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒரு மிடில் ஃபீல்ட் ஜெனரலாக ரோட்ரி வந்து மிகச்சரியான ஒரு வீரராக அணியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். எனவே ரோட்ரியினுடைய சாதகமான சூழலும் அதே நேரம் ஜமாலனுடைய துடுப்பாட்டமும் வந்து நிச்சயமாக ஸ்பெயினுக்கு இந்த 65-70 விதமாக தொடர்ந்து கை கொடுத்து கொண்டிருக்கின்றது.
0: தொடர்ந்து கிரிக்கெட் துடுப்பாட்டம் வந்து வருது பாத்தீங்களா,
2: துடுப்பாட்டம் ஊறி போயிருக்குது. இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று சொல்லணும். இதுவரைக்கும் ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா சர்வதேச அளவில் விளையாண்ட கேம்ஸ் மொத்தம் பாத்தீங்கன்னா 6, அதுல 50-50% உனக்கு 3 எனக்கு 3 அதுலயும் பாத்தீங்கன்னா சரிசமமா இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வேர்ல்டு கப்ல நடந்த ஒரே ஒரு கேம்ல அர்ஜென்டினா வின் பண்ணிருக்கு. இருந்தாலுமே ஏஐ சொன்ன மாதிரி ஸ்பெயின் வின் பண்ணும் அப்படின்னு ஸ்பெயின் ரசிகர்கள் சொல்றாங்க.
1: தேர்தல் நடக்கும்போது தேர்தல் கருத்து கணிப்பு வச்சு நாங்க தேர்தல உறுதிப்படுத்துற மாதிரி முடிச்சிருக்கீங்க.
0: ஏன்னா தேர்தலில் நாங்க சும்மா ஒரு 40-45 வீதம் ஒரு வாக்குப்பதிவுகள்
1: வர முதல்ல
0: பார்த்தே ஒரு நாங்க டிசைட் பண்ணிட்டு கடையை முடிட்டு போயிரும். இதெல்லாம் வளமே நடக்கும். ஆனா இதுல அந்த விஷயம் பண்ணலாம இருக்கு.
2: எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் கூட வந்து அர்ஜென்டினா வந்து தலையெழுத்தே மாத்தி வைக்கும்.
0: அதுல பாத்தீங்கன்னா இது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போலவே ஏற்கனவே டிஃபெண்டிங்ல ரோட்ரி அந்த அளவிற்கு முதலாவது இடத்தை கிட்டத்தட்ட டிஃபெண்டிங் ஸ்கோராக 8.06 அவருடைய ஸ்கோர் இருக்கிற மாதிரி அட்டாக்கிங் பாத்தீங்கன்னா சொல்லா பிரான்சினுடைய கிளியன் எம்பாபி அது ஒரு முதலாவது இடத்துல இருக்கிற 9.12 அட்டாக்கிங் ஸ்கோராக அவருடைய அதை பதிவு செய்திருக்கிறார். கிரியேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் மைக்கேல் ஆலிஸ் அது அவரும் பிரான்சினுடைய வீரர், அவர் 8.35 ஸ்கோரை பெற்றிருக்கிறார். அதாவது ஃபிஃபா உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அவர்கள் தந்திருக்கிற தரவின் அடிப்படையில் இதை சொல்லப்படுகிறது. அதே போல் கோல் கீப்பர் என்று பார்த்தா நான் நினைச்சு அர்ஜென்டினாவோட கீப்பர் தான் நான் ரொம்ப சூப்பர் கீப்பராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஜோச்சாவில் பார்த்தாலும் போர்த்துகலினுடைய வீரர் அவர் தான் டியோகோ காஸ்டா. அவர் 8.74 ஸ்கோரை பெற்றிருக்கிறார். டிஃபெண்டிங் த கோல் ஸ்கோர் 8.74. அதே போல பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துடைய வீரர் ஜோர்டான் பிக்ஃபோர்ட் இவர் 7.89 ஸ்கோரை பெற்றிருக்கிறார். இவங்க ஐவரையும் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஃபிஃபா.
1: கோல்டன் பூட், கோல்டன் போல், கோல்டன் குளோவ், அதே நேரம் யங் பிளேயர், ஃபேர் பிளே, கோல் ஆஃப் த டூர்னமெண்ட் ஆகிய விருதுகள் வந்து இன்றைய நாளில் வழங்கப்பட போகின்றது. ஏற்கனவே நாங்கள் சொல்லப்பட்ட பெயர்கள் தான். எம்பாபியை பொறுத்தவரையில் 10 கோல்களோடு அவர் முன்னிலையில் இருக்கின்றபடியினால் இந்த போட்டியில் இந்த கோல்டன் பூட் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் மெஸ்ஸிக்கு அவர் 3 கோல்கள் அடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதுவரையிலும் 73 நிமிடத்தில் வந்து எந்தவித கோல்களும் பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சொல்வார்கள் இங்கிலாந்துல வந்து 10 வந்து டட்டா காட்டி பாய் பாய் அனுப்பினவங்க வந்து 85-95 கோலை முடிச்சவங்க வந்து நிச்சயமா இதுலயும் வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் எம்பாம்பே அப்படி இல்லாவிட்டால் மெஸ்ஸிக்கான வாய்ப்பா அது கோல்டன் பூட்டுக்கு அப்படி என்று சொல்லி என்பது இனி இந்த போட்டியினுடைய முடிவில் தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
0: ஒட்டுமொத்தமாக கோல்டன் பால் என்று சொல்லி சொல்லுகிற போது அது லயனல் மெஸ்ஸிக்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது 90 வீதமான ஆதரவான நிலை அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது முக்கியமாக அது ஒரு கணிப்பின் அடிப்படையில் அல்ல, சாதாரணமாக அது ஓட்டின் அடிப்படையிலே அது தீர்மானிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது.
1: ஆமாம், அதுக்கு 78 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம்.
2: ஸோ இந்த சமயத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த ஏர்லிங் ஹாலண்ட் அப்படின்னா ஒரு ஆக்ரோஷமான பிளேயர், அவருமே வந்து ரொம்பவும் ஒரு ஃபேமஸான ஒரு பிளேயராக இருந்தார். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த சமயத்தில் இங்கே ஒரு ஹாலிவுட்டில் டாம் ஹாலன்னு ஒருத்தர் இருக்கார், நீ மட்டும்தான் ஹாலந்தா நானும் ஹாலந்த் இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் டாம் ஹாலந்த் வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஆக்டர் தான், குறிப்பாக இந்த மார்வல் சீரீஸ்க்குள்ள ஸ்பைடர்மேனாக உள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் தெரியாத ஆள் கிடையாது உலகம் முழுக்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு ஃபேமஸ் ஹாலன். இந்த ஹாலன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஃபுட்பால் ஹாலந்துக்கு மெசேஜ் அனுப்பிச்சால நீயும் ஹாலன் நானும் ஹாலன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது டின்னர் சாப்பிடலாமா ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கண்டுக்கவே இல்லை ரொம்ப நாளாக. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த டின்னர் அக்செப்ட் பண்ணிட்டு ஓ நீயும் பெரிய ஆள் தான்ப்பா வா ரெண்டு பேரும் வந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாலண்ட் ஹாலன் வந்து டின்னர் சாப்பிட போகிறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கிறோம்.
0: அப்போ நாங்கள் 3 பேருக்கு என்ன எங்கள் 3 பேருக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது,
2: அது நம்ம அது நம்மளுடைய கிரிக்கெட் கேப்டன் சஞ்சீவன் தான் சொல்லணும்.
0: ஸ்பான்சர்
3: நீ தோத்துட்டேன்னு முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயி

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 4167201184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 4167201184, 4167201184.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
5: தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்கும்.

0: நேரம் 5:01 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம். சிறப்பு ஒலிபரப்பாக அளித்துக் கொண்டிருக்கிறது சாக்கர் ஃபிஃபா 2026 இறுதிப் போட்டி மும்முரமாக இடம்பெற்று வருகிறது. 84 நிமிடங்களை தாண்டி போட்டிகள் விறுவிறுப்பாக சென்றாலும் கூட அடி உதயன்னு சொல்லி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோல் எந்த அணியும் கோலை பெறவில்லை. இப்போதாவது கிடைக்குமாண்டு பார்த்தா கோனர்
1: போட்டிருக்காங்க. ஆனாலும் ஸ்பெயின் கிட்டதான் அந்த கண்ட்ரோலும் அந்த பால் அந்த அவங்களோட கோல் போஸ்ட் நிறைய இருக்குது. அர்ஜென்டினா கிட்ட கிட்டத்தட்ட பால் இல்லைனே சொல்லலாம். ஏன்னா அவங்க அந்த பக்கம் வந்த மாதிரி தெரில. அது அந்த அளவுக்கு ஸ்பெயின் கண்ட்ரோல் இருக்காங்க. அதனால தான் வந்து எல்லாருமே சொல்ற மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ரா மினிட்ஸ்குள்ள முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெயின் வசந்தான் இந்த கப்பை இருக்கும். அதுக்கு ஒருவேளை பெனால்டி ஷூட் போனாதான் வந்து ரெண்டு பேருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
2: இதில் போட்டியினுடைய நினைக்கிறேன் 84 நிமிடத்தின் போது மெஸ்ஸியிடமிருந்து பந்து கோல் நோக்கி கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் இருந்தாலும் அந்த பாஸ் பண்ணுகின்ற பொழுது அர்ஜென்டினா சார்பில் வந்து அதை வாங்குவதற்கு அந்த சைடில் யாருமே இல்லாமல் போயிட்டது. எனவே மறுபடியும் அதை இங்கே அர்ஜென்டினா பக்கம் வந்திருக்கின்றது. அதாவது ஸ்பெயின் வசம் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பந்து என்பது. 86 நிமிடத்தில் வந்து இப்போதான் மறுபடியும் எங்களோட தலைவரை கண்ணாடி படிக்க காட்டினாங்க. அவர் கொட்டாய் விட்டு கொண்டிருக்கிறார்.
1: ஆமாம், கோலே போலாம் எங்களுக்கே கொட்டாய் வருது. அவர் என்ன பண்ணுவார் பாவம்.
2: இதில் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இந்த ஸ்டேடியம் மைதானத்தினுடைய மொத்த சனத்தொகையினுடைய அல்லது வந்திருக்கின்ற பார்வையாளருடைய எண்ணிக்கை வந்து இப்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 80,663 ஃபேன் வந்து இதுவரையிலும் உள்ளே இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். தட்ஸ் அ ஃபுல் ஹவுஸ். ஆரம்பத்திலே சொன்னது போன்று நீங்க சொன்ன மாதிரி தானே, வெளியில நீ போகவும் இல்லாது உள்ளுக்கு வரவும் இல்லாது. எனவே முற்றுமுழுதான ஒரு ஃபுல் ஹவுஸாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மச்சினுடைய மொமெண்டம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போது மச்சினுடைய மொமெண்டத்தை பார்க்கின்ற பொழுது அர்ஜென்டினாவுடைய அந்த தரவு அதாவது டிராப்டை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல மட்டும் அர்ஜென்டினாவிடம் பஞ்சிருந்ததாக
1: சொல்லப்பட்டிருக்கிறது.
2: அர்ஜென்டினாவுடைய கோச் மிக முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். கடந்த முறை உலக கிண்ணத்தின் வெற்றி வாகை சூடி கொடுத்த ஒரு அணியினுடைய பயிற்சியாளராக இருக்கின்றார். இப்பொழுது இருக்கின்ற அணிகளுடைய தலைசிறந்த பயிற்சியாளர்கள் ஒருவராக இருக்கின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. லைனல் ஸ்காலோனி அவர்கள் வந்து அர்ஜென்டினாவுடைய பயிற்சியாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. மெஸ்ஸி வந்து ஸ்பெயினில் வாழ்ந்திருக்கின்றார், விளையாடி இருக்கின்றார். இப்பொழுது இருக்கின்ற ஜமால் வந்து
0: 6 குளிப்பாட்டி இருக்கிறார்,
2: குளிப்பாட்டி இருக்கிறார். இப்பொழுது இருக்கின்ற ஜமால் வந்து பார்சலோனாவினுடைய அதே 10 நம்பர் இலக்கத்தில் வந்து பார்சலோனா விளையாடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒருவரை ஒருவர் மெச்சி பாராட்டி இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் வந்து இப்பொழுது இருக்கின்ற இந்த பயிற்சியாளருடைய துணைவியார் வந்து ஸ்பெயின் பக்கம் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்படி
1: இவ்வளவு கதையெல்லாம் சொல்லுங்க, கடைசியில பால கொண்டு போய் உள்ள போறது யாரு? அதுதான் வந்து முக்கியம். அது வந்து இன்னும் 10-12 நிமிஷம் தெரிஞ்சு போயிடும்.
2: ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தினுடைய நியதி அப்படி என்று சொல்லி அண்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பீக் டைம் இருக்கு. இப்ப கிரிக்கெட்ல இருக்கிறதோ கால்பந்தாட்டத்தில் இருக்கிறதோ ஒரு காலகட்டம் இருக்கும். தோனி முடிந்த பிற்பாடு, தோனி நடத்த பிற்பாடு யார் வருகின்றார் என்பது போன்று, அதே போன்று

0: அதே மாதிரிதான் கால்பந்தாட ரொனால்டோல இருந்து பிளேல இருந்து வந்த பிற்பாடு இப்பொழுது நாங்க கொண்டாடி கொண்டிருப்பது வந்து மெஸ்ஸியாக இருக்கலாம் அல்லது ஹர்லாண்டா இருக்கலாம் கெரிகனாக இருக்கலாம் டேவிட் பெக்கம் இப்படி எல்லாம் முடிந்து அடுத்து நெய்மர் என்று இருந்தார்கள் நெய்மர் இல்லை இப்பொழுது ஜமால் என்று சொல்லி இப்படி ஒருவர் வந்து வந்து செல்ல போகிறார் எனவே ஒரு ஒரு சகாப்தம் முடிந்து இன்னொரு சகாப்தம் ஆரம்பமாவது வந்து இந்த உலக கிண்ண போட்டிகளின் போது அதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் இனி வருகின்ற சந்ததி வந்து தங்களுக்கு பிடித்த வீரர் யார் என்று சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது உருவாகின்றவர்கள் தான் அந்த நட்சத்திர வீரர்களாக இருக்கப் போகின்றார்கள் எனவே அதை வரவேற்பதற்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த அதாவது சீனியர் பிளேயர்ஸ் ஆக இருக்கின்றவர்கள் வந்து அவர்களை காட்டிக் கொடுக்க வேண்டும் அவர்களை பாராட்ட வேண்டும் அந்த போட்டிகளில் வந்து அவர்களை அடையாளப்படுத்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக மற்றவர்களுக்கு வரும் அது எல்லா தொழில்துறையிலும் இருக்க வேண்டும் எல்லா விடயங்களிலும் அது இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று
1: ஏதோ சொல்ல வர்றீங்க நீங்க எதுக்கோ சொல்றீங்க
2: இன்னும்
1: ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும்
2: நேரம் கொடுக்கப்படும் என்றதுக்கு நிறைய பெர்சன்டேஜ் இருந்தது அதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உள்ள நேரம் கோல் போடல அப்ப இனியாவது மெஸ்ஸி ஏதாவது செய்வாரான்னு
1: சொல்லி மெஸ்ஸி கடைசி 3 நிமிஷம் ஒரு கோல் போட்டு கப்ப தூக்கிட்டு போயிடுவாரா 30 மினிட்ஸ்க்கு வேலை கொடுக்காம அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு டைம் கரெக்டா
0: இதுல மெஸ்ஸி பற்றி பேசுகின்ற பொழுது ராஜேஷ் நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த அவர் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவது வந்து அர்ஜென்டினாவினுடைய கால்பந்தாட்ட சம்மேளனத்துக்கு எதிராக வந்து ஃபீவாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி
1: மெஸ்ஸி அவ்வளவு ஆக்ரோஷமா கொண்டு போனாரு டக்குன்னு வந்து இதுல தள்ளி விட்டாரா இல்ல அவராது கீழே தெரியல மெஸ்ஸி அப்படியே மைதானத்துல சாஞ்சு கிடக்குறாரு
2: திரும்ப ரெஃபரிக்கே போல அடிச்சு விட்டாங்க
1: உண்மையான
0: விஷயம் என்ன மெஸ்ஸி முதலாவது போட்டி முடிந்த பிற்பாடு சொன்ன ஒரு விஷயம் அடிக்கடி நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மைதானத்தில் என்னன்னு சொல்லி ரொனால்டோவுக்கு இருக்கின்ற டீமினுடைய சப்போர்ட் என்பது இல்லாமல் இருந்த சப்போர்ட் என்பது மெஸ்ஸிக்கு இருக்கிறது என்னென்றால் மெஸ்ஸிக்கு ஒரு விதம் ஒரு விஷயம் நடக்குது என்று சொன்ன பிற்பாடு அத்தனை வீரர்களும் வந்து புடை சூழ ஆரம்பிக்கின்றார்கள் அது ஏனைய வீரர்களை விட ஏனைய அணியை விட அர்ஜென்டினாவில் காணக்கூடியதாக இருக்கின்றது என்றால் மெஸ்ஸியை மையப்படுத்தியதாகவே அந்த அணி சுழண்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதனால தான் அது தொடர்ந்து அந்த டீம் பிளேயராக விளையாடி கொண்டிருக்கிறது பார்க்கலாம்
1: வந்தது அந்த ஃப்ரீ கிக் வந்து டேப் பண்ணி பாஸ் பண்ணியிருக்காரு மறுபடியும் மெஸ்ஸிக்கிட்ட பால் போகுது ஓகே திரும்பி வந்துருச்சு ஸ்பெயின் மறுபடியும் அர்ஜென்டினா அர்ஜென்டினாவோட பால் இருக்குது அர்ஜென்டினா உள்ள கொண்டு போவாங்க கிட்ட கொண்டு போயிட்டாங்க ஷூட் தடுக்கப்பட்டது
0: இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு கோல் கொண்டு
2: சொல்லப்பட்டிருக்கு
1: வந்து அப்படியே மாசம் மாசம் போவோம் வெண்டைக்காயில விளக்கெண்ணெய் ஊத்துன மாதிரி வளரணும் போகுது கடைசியில தான் கொஞ்சம் ஷார்ப்பா போகுது
2: இல்ல எப்படி இருக்கு வெண்டைக்காயில விளக்கெண்ணெய் ஊத்துற நல்லா இருக்கு கொஞ்சம் கூட கதைக்க விட ராஜேஷ்ல நிறைய உண்மைகள் வந்துடும்
0: இதுவரைக்கும் ஃபீவா சொல்லியிருக்கின்றது இந்த 2026 ஆம் ஆண்டுல வந்து 15 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து தங்களிடம் ரெவன்யூவாக
1: வந்திருக்கிறது அர்ஜென்டினா பிளேயருக்கு ரெட் கார்டு
0: மிக முக்கியமானவர் பெர்னாண்டோஸ் அவர்கள் பெர்னாண்டோஸ் கடந்த முறை 85வது நிமிடத்தில் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக கோல் அடித்திருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது பெர்னாண்டோஸுக்கு தான் இப்பொழுது ரெட் கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது மெஸ்ஸி நடுவரோடு பேசுகின்றார் நினைக்கின்றேன் விஏஆர் தொழில்நுட்பத்தை பார்த்து அவர்கள் அது சரியா என்பதை உறுதிப்படுத்த இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது
1: ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வெளியே போய் அவனும் விளையாட முடியாது யாரும் சச்சின் போட முடியாது சோ ஒன் டவுனா விளையாடுவாங்க அவங்க ஒரு ஆட்டக்காரர் குறைவா விளையாடுவாங்க
0: ஆமா பந்து எடுக்க முற்பட்ட பொழுதுதான் அவருடைய கால் பட்டதாக காணப்படுகின்றது ஆனால் இருந்தாலும் இது எவ்வாறு நடுவரதை பார்க்க போகின்ற என்பதை முக்கியமாக விஷயமா இருக்கிறது வேணுமென்றவர் பந்தை அடிக்கவில்லை ஆனால் பந்தை எடுக்க முற்படுகின்ற பொழுது காலையில் இருந்து பந்தை எடுக்கின்ற முற்படுது என்ற பொழுதுதான் வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் ரெட் கார்டு எலவாக மாறுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்
2: ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் 14 ரெட் கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த போட்டிகளில் 2026 அதிகளவிலான ரெட் கார்டு 14 வழங்கப்பட்டிருக்கிறது அது கூட பெரிய விஷயம் இது 15 ஒரு
1: இல்ல ரெண்டு பேருக்கும் வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு அர்ஜென்டினா பிளேயர்ஸுக்கும் ஸ்பெயின் பிளேயர்ஸுக்கும் ரெண்டு பேரும் வந்து பஞ்சாயத்து பண்றாங்க நல்ல கோல் கீப்பர்ஸ் வந்து
0: இந்த 2 பேர் தான் முக்கியமான வீரர்கள்னு சொல்லலாம் பரடேஸும் அதே போன்று பெர்னாண்டோஸும் தான் அதிகமான ஆக்ரோஷத்தை மைதானத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அர்ஜென்டினாவினுடைய வீரர்கள் என்று சொல்லி சொல்லலாம் அவர்கள் தான் இப்பொழுது நடுவரோடும் பேசிக் கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இது மீள கூறப்படுமா அல்லது கொடுத்த ரெட் கார்டோடு அவர் வெளியிட்டப்படுவாரா என்பதை பொறுத்து பார்க்கலாம். ஆனால் வெளியிட்டப்படுவாராக இருந்தால் அர்ஜென்டினாவினுடைய துரதிருஷ்டவசமான ஒரு விடயம் இது என்று சொல்லலாம். ஏனென்றால் மிக சிறப்பான ஒரு விளையாட்டு வீரர் கடந்த முறை கோலை அடித்திருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மைதானத்தை விட்டு பெர்னாண்டோஸ் இப்பொழுது வெளியேறுகின்றார். ஆனால் போட்டி 4வது நிமிடத்தை தாண்டி கொண்டிருக்கிறது, 94வது நிமிடத்தை தாண்டி
1: கொண்டிருக்கின்றது,
0: ரெட்டாக மாறி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 2வது எல்லோ கார்டு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்திலும் எல்லோ கார்டு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நினைக்கிறேன் அர்ஜென்டினாக்கு மட்டும்தான் இதுவரைக்கும் அதிக அளவிலான எல்லோ கார்டு அல்லது எல்லோ கார்டு வழங்கப்பட்டது அர்ஜென்டினாக்கு மட்டும்தான் சொல்லி
1: சொல்லலாம். இந்த போட்டியில் கூட இருக்கலாம் அர்ஜென்டினாவுக்கு, ஏன்னா அவ்வளவு பிரஷர் இருக்கு அவங்க மேல, பாலே கிடைக்க மாட்டேங்குது, இதுக்கு நடுவில் உங்களுக்கு கார்டா கொடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு, இது வந்து ஒரு அட்வான்டேஜ் கூட பார்க்கலாம் ஸ்பெயினுக்கு.
0: ஸ்பெயினுடைய குரூசல் மெஸ்ஸிக்கு எதிராக கருத்துக்களை கூறியிருக்கின்றார் போல் இருக்கின்றது. மைதானத்தில் உடனடியாக அவர் நடுவரை அழைத்து அதை சாடி இருந்தார். இப்பொழுது அதுக்கு ஏதாவது எடுக்கப்படுகின்றதா என்று பார்க்கலாம். இல்லை,
1: மறுபடியும் வந்து இந்த ஃபுல் டைம் முடியலாம். என்ன 5 நிமிஷம் ஆயிடுச்சு, 4 நிமிஷம் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 2 நிமிஷம் லாஸ் ஆயிருக்கலாம். ஸோ அடுத்த 1 or 2 minutes இந்த ஃபுல் டைம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரா டைம், அடுத்த 30 minutes கேம் கேரண்டின்னு சொல்லலாம். இதற்கு மத்தியில் மறுபடியும் ஆட்டம் தொடங்கிருச்சு. ஸ்பெயின் கிட்ட தான் பால் இருக்கு எதிர்பார்த்த மாதிரியே. கொஞ்சம் அந்த ஒரு ஹை ஸ்பீட் மொமெண்டம்ல போயிட்டு இருந்தது, இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தடைபட்டு மறுபடியும் கொஞ்சம் மிதமான வேகத்தில் ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் போக போக வந்து சூடு பிடிக்கும் கண்டிப்பா.
0: ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், அதாவது ஒரு வேகமான ஆட்டத்தை வந்து திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லிச்சோன்னா அதுல சில தடுப்புகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். போட்டியினுடைய உத்தியாக இருக்கு.
1: மணிமுடி ஆட்டம் ஆடுறது, அழுகுணி ஆட்டம் அதெல்லாம் ஆடிதான் அப்படியே கொஞ்சம் கரைச்சு விட்டாதான் கொஞ்சம் அப்படியே மறுபடியும் டவுன் டவுன் ஆகி பண்ணுவாங்க அப்படின்னு.
0: இது இல்ல, இதை பற்றி பேசுகிறப்பட ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். நினைக்கிறேன் ஜெர்மனியினுடைய விளையாட்டு வீரர் நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட 1960ஆம் ஆண்டு இடம்பெற்றுக் கொண்ட ஒரு போட்டியை நினைக்கின்றேன். இந்த போட்டியின் போது அந்த வீரர் வந்து விழுந்த பிற்பாடு ஒழும்புகின்ற பொழுது அவருக்கு உண்மையில் தான் விளையாடுகின்றார் என்பதை மறந்துவிட்டார். ஏனென்றால் அந்த ஆக்ரோஷமாக அடிபட்டு விழுந்த 2014ஆம் ஆண்டு இடம்பெற்றுக் கொண்ட போட்டியின் போது, அவர் இறுதி போட்டியின் போது அவர் விளையாடிவிட்டு ஒலிம்பிய பிற்பாடு அவருக்கு அந்த போட்டியில் தான் விளையாடி
1: மறுபடியும் ஒரு எல்லோ கார்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மறுபடியும் அர்ஜென்டினா பிளேயர் ஆக்ரோஷமா வந்து
2: 5வது எல்லோ கார்டுக்கு வாய்ப்பு இருக்கு அர்ஜென்டினாவினுடைய மற்றும் ஒரு வீரர்.
1: இல்ல, என்னதான் இவங்க இவ்வளவு ஆக்ரோஷமா விளையாண்டாலும் பாத்தீங்கன்னா, ஸ்பெயின் வந்து அந்த காமன் கம்போஸ்டா விளையாடுறதுல வந்து நல்லா நிரூபிச்சிருக்காங்க. நீங்க சொன்னீங்க நினைக்கிறேன் அந்த ஃபேர் பிளே அவார்டு வந்து கிட்டத்தட்ட அவங்களதான் போகுது அப்படின்னு. இதுக்கு அதுக்கேத்த மாதிரி ரொம்ப கண்ணியமா வந்து விளையாண்டு இருக்கிறாங்க ஸ்பெயின் டீம்.
0: இதுல ஃபீபா வந்து அர்ஜென்டினா கால்பந்தாட்ட சம்மேளனம் வந்து நிதியை வந்து முறைகேடாக பயன்படுத்தினார்கள் என்பதற்கு எதிராகத்தான் அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் வந்து குறிப்பாக மெஸ்ஸி மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சி என்பது சமூக வலைதளங்களில் இப்பொழுது அதிகமாக வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது ரொனால்டோ
1: ஒரு ஃப்ரீ கிக் வேற வந்திருக்கு சஞ்சீப், ஸ்பெயினுக்கு வந்து ஃப்ரீ கிக் வந்திருக்கு. நம்ம ஜமால் ஜமால் தான் வந்து அடிக்க போறாரு. அவருக்கு பாட்டு ரெடியா வச்சுக்கோங்க சஞ்சயன், அவர் கோல் போட போற, நீங்க பாட்டை போட போறீங்க
0: ஜமால் இப்பொழுது கோல் அடிப்பாராக இருந்தால் போட்டியினுடைய ஆக்ரோஷம் இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லி சொல்லலாம்.
1: இல்ல, என்ன இது எக்ஸ்ட்ரா டைம் முடியும், சோ கோல் முடிஞ்சது, கோல் போட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கேம் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் மீறி இப்ப 7 நிமிஷத்துக்கு மேல போயிருக்கு. மேபி திஸ் இஸ் த லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் திஸ் ஃபுல் டைம்
0: மேலதிகமாக 4 நிமிடங்கள். போட்டி 97ஆம் நிமிடத்தை இப்பொழுது எட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினா ஸ்பெயின் இறுதி போட்டி உலக கிண்ணத்தினுடையது. 2026ஆம் ஆண்டு அர்ஜென்டினா 2வது முறையாக கிண்ணத்தை சுவீகரிக்குமா அல்லது ஸ்பெயினுடைய அடுத்த கனவுக்குரிய ஆண்டா இது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜமால் மெஸ்ஸிக்கிடையிலான உலக கிண்ணமாக இது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
1: ஒரு டிசைடிங் கிக்கா இருக்க போகுது. விசில் ஊதிட்டார் ரெஃபரி, அடிக்க வர்றாரு நம்ம யமால். அருமையான தடுப்பு,
0: ஆட்டமும் மிகச்சிறப்பாக இருந்தது. பந்தை வளைத்து அதை சரியான இடத்துக்கு கொண்டு சென்றிருந்தார், ஆனால் அதை தடுத்தது வந்து மிகச்சிறப்பாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: ஓவரால் ஒரு நல்ல ஒரு ஃபுட்பால் பார்த்த மாதிரி வந்து திருப்தி, அது நல்ல ஒரு அடிப்பு, அதுக்கேத்த மாதிரி நல்ல ஒரு தடுப்பு, இரண்டும் சேர்ந்து
2: நல்ல ஒரு அடிப்பு, நல்ல ஒரு தடுப்பு.
1: பாருங்க, இதுதான் வருது பாருங்க, வார்த்தை அப்படியே வந்து உழுது. கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன், எல்லாம் வெளியே போறாங்க. மறுபடியும் ஒரு கேப்
2: விட்டுட்டு 15 நிமிடம் அங்கே இன்னொரு 15 நிமிடம் மொத்தமாக 30 நிமிடம்
0: வழங்குவதற்கு
2: வாய்ப்பு இருக்கிறது.
1: கொஞ்சம் பஞ்சாயத்து முடிங்க, பெனால்டி ஷூட் போனால் எனக்கு என்னவோ அந்த பெனால்டி ஷூட் அப்படின்றது ஒரு ஃபேர்னஸ் இல்லாத ஒரு விஷயம் நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் நீங்கள் ஆடினது கடைசியில் வெறும் அந்த 4 இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் 5 நிமிஷம் மட்டும் முடிவு பண்ணுவாங்க.
2: அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லுங்க.
1: இல்லை ஒரு கோல்டன் கோல்லாம் சொல்லுவாங்க முன்னாடி, அது எல்லாம் ஆட விட்டு யார் ஃபர்ஸ்ட் கோல் போறீங்களோ அதோட கேம் முடிஞ்சது அவங்க தான் வின் அப்படின்ட்டு மாதிரி முருளை மாற்றி.
0: அடுத்த முறை நாங்கள் வேர்ல்ட் கப் கேட்க அப்படி செய்வோம் ராஜேஷ்.
1: அடுத்த 64 பேர் ஆட போகிறாங்களா சஞ்சயன்?
2: 64 பேர்
1: அதுக்கான பரிசுகளுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ 48 தாங்க முடியல, 64 அப்படின்னு சொல்லிட்டு
2: இருக்கிறாங்க. இல்லை இப்போ 48 பேரை கொண்ட இதிலேயே பார்த்தீங்கன்னா 48 பேரை கொண்டதிலே கிட்டத்தட்ட எத்தனை போட்டி நடந்திருக்கு? 1248 அவ்வளோ பிளேயர்ஸ், 104 போட்டி ஒட்டுமொத்தமாக நடந்திருக்கு. அப்போ இதே பெரிய விஷயம். இதில் இன்னும் 64 சொல்லி சொல்கிறது
1: 7
0: அர்ஜென்டினா 7 முறை இறுதி போட்டியில் பங்கு பெற்றிருக்கின்றது. அதில் 2014 90 1930 2022 1986 1978 ஆனால் 78 86 2022 வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்திருந்த அணி என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் 2010. எனவே இந்த கேப் மறுபடியும் மாறுமா என்பது இனி வருகின்ற அடுத்த 15 நிமிடங்கள் சொல்லப்போகுது.
2: 5:17 சிறப்பு ஒலிபரப்போடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம்.
3: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM, the greatest radio
4: station. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3-5899-9. 6472-9-3-5899.
6: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 August 1st-2nd திகதிகளில். இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜின் விஜயநாதன், வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன். August 1st-2nd ஃபயர்ஸ் இன் சூப்பர் சென்ஸ் இசையிலும், August 2nd அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில். ஜோதி விழா 2026 416-321-6104.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
11: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். சேலம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
8: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்க.
7: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
8: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
12: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.
13: ஆல் மை பிளைண்ட்ஸ், சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ், நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ, 416-841-5301, 416-841-5301.
14: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
15: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
16: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379.
17: அப்படின்னா கேளுங்க, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
18: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: பெயின் தனது முதல் கோலை போட்டுட்டாங்க.
1: ஆனா அந்த கோல் உறுதிப்படுத்துவதற்கு கோல் போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த கோல் வந்து சரியான கோலா என்பது வந்து உறுதிப்படுத்தப்பட போகின்றது. காரணம் கோல் கீப்பருடைய கைகளில் இருந்த பந்து பின்னர் அதை நழுவி போகின்ற பொழுது அந்த கோல் போடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் பர்வேஸ் கைகளில் பட்டும் அந்த பந்து சென்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 96வது நிமிடத்தில் இப்போது விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். கால்பந்தாட்ட இறுதிப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நியூஜெர்சியில் ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகள். இந்த மேலதிக நிமிடத்தின் போதுதான் இந்த கோல் இப்பொழுது போடப்பட்டிருக்கின்றது. அந்த கோலை உறுதிப்படுத்துவதற்கு நடுவர் இப்போது பேசிக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பார்க்கலாம் பொறுத்திருந்து இது உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கோலா அல்லது இல்லையான்னு. இதுவரை 16 தடவைகள் வந்து இந்த கோலுக்கான டார்கெட்டை வந்து ஸ்பெயின் எடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினா இதுவரைக்கும் ஒரியுண்டு தான் எடுத்திருப்பது குறிக்கிறது. அதே நேரம் வந்து 4 எல்லோ கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அர்ஜென்டினாவுக்கு ஒரு ரெட் கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது. 19 முறை ஃபவுல் கேம் விளையாடி இருக்கிறது அர்ஜென்டினா என்பது குறிப்பிடத்தக்கது.
0: 20 பயிற்சி இப்ப பண்ணதோட சேர்த்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஃபவுல் மட்டும்தான் வந்து முன்னிலை எடுக்கிறாங்க. மற்ற எல்லா பாசிட்டிவ் ஸ்டாட்டிஸ்டுமே வந்து ஸ்பெயின் தான் இந்த ரீடியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கேமுக்கு த மோஸ்ட் டிசர்விங் வின் யாருக்கு போனோம் அப்படின்னா ஸ்பெயின் தான். ஏன்னா அந்த அளவுக்கு கடின உழைப்பா 90+ minutes 97 minutes ஆயிருக்கு. எல்லாமே தொடர்ச்சியா வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்காங்க ஸ்பெயின்.
1: ஆமாம், அர்ஜென்டினாவுடைய கோல் கீப்பர் மார்டினஸ் நினைக்கிறேன் உபாதைக்குள்ளாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுவரையிலும் ஒரு தனி ஒரு மனிதராக 16 கோல்களை தடுத்து நடத்தி இருக்கின்றார்.
0: சீன பிரிஞ்சவரை விட நீளமான சுவர் அவர்கிட்ட இருக்குது போல இருக்குது. அதை வச்சு
1: அவர் அந்த அந்த கையுறை சிறந்த கையுறை வீரனுக்கான விருதுக்கு மிக தகுதியானவர் என்று சொல்லலாம். கடந்த ஆண்டு வரக்கூடியது அது, இந்த ஆண்டு மிக தகுதியானதை சொல்லலாம்.
0: இல்ல ஃபெவிக்விக் ஒட்டியதுல நினைக்கிறேன். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது ஸ்பிரிங் வச்சுக்கிறாங்க பேட்ல, அதனால 6-4 வாங்க. நான் மறுபடியும் கிரிக்கெட் பாத்தீங்க பக்கத்துல உட்காந்து கிரிக்கெட் உள்ள வந்துச்சு. அதே மாதிரி இவர் ஏதோ ஃபெவிக்விக் போட்டு உள்ள வச்சுக்கிற போல இருக்கு. கிளவுஸ்ல பால் தானே பச்சைக்கணு குச்சிக்கிறாரு.
2: சரி, இப்ப நாங்கள் ஆடி விழா பற்றிய தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: மார்னிங் சைடன் பின் சந்திப்பு ஸ்காப்ரோ முற்றவெளியில் சிறந்த அரங்குல தான் ஆடி விழா 2026 நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 3வது நாளாக மிக கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்க நிகழ்வு மைதானத்துக்குள் வருவதற்கு அனுமதி இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க உள்ளே வரும்போது பாரம்பரிய உணவு சாவடிகளாகட்டும், வணிக சாவடிகளாகட்டும், கலாச்சார நிகழ்வுகள், அது மட்டுமல்லாமல் சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் கூட காணப்படுகின்றது. அதையும் தாண்டி 1 அல்ல 2 அல்ல 5 எல்ஐடி ஸ்கிரீனை வச்சு இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் ஃபைனலை வந்து ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க. நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட குடும்பம் ஆகட்டும், எல்லாப்படையும் சேர்ந்து நமது தாயகத்து உணவையும் சுவைத்து கொண்டு இந்த மேட்சை வந்து மிக லைவ்ல பாக்குற மாதிரியே பார்க்கக்கூடியதா இருக்கும். நீங்க நேரடியாக வரலாம். மார்னிங் சைரன்ஸின் சந்திப்பில் காப்ரோ முற்றவெளியில் அமைந்திருக்கின்றது ஆடி திருவிழா. அதே போன்று மாலிவேளையிலே தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் அதே போன்று ஈழத்து எங்களுடைய எண்ணடப்படிகள் வழங்குகின்ற, அதாவது வாகிசன் மற்றும் குழுவினரோடு வழங்குகின்ற இசை நிகழ்ச்சியும் உங்களுக்காக தயாராக இருக்கின்றன. அதையும் தாண்டி ஏராளமான கலாச்சார நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறுவர்களினாலும் கூட உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது. மாத்திரமல்ல நீங்கள் இங்கே வரும்போது இந்த சொன்ன மாதிரி இந்த மேட்ச் வந்து இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படியே வந்து நாங்க மைதானத்துக்குள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலோடு நீங்கள் வெளியிலே உணவுகளை வாங்கி கொண்டு எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை சுவைத்துக் கொண்டு நீங்கள் இந்த மேட்சையும் பார்த்துக்கொண்டு நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்க முடியும். இது வந்து இன்று இப்போது சுடச்சுடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உணவு வேலைக்கு நீங்கள் சுடச்சுடை பெற்றுக் கொள்ளலாம். அதை தாண்டி இந்த தமிழர் பாரம்பரியம் கலாச்சார பெருமையை போற்றுகின்ற நிகழ்வுகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஆமாம், நீங்கள் நேரடியாக வரலாம். மார்னிங் சரின் பிஞ்ச் சந்திப்புக்கு அருகே இருக்கின்ற ஸ்காபரோ முற்றவழிக்கு ஆடி உலா 2026.
4: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
5: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
6: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangalai Sandhikkindreergala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolamudiyam, Ungal Loan Processing Nei, Udanakudan Email Udaga Update Seyyapadam, Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
2: கனடாவிலிருந்து பரவும் காட்டுத்தீ புகையினால் அமெரிக்க நகரங்கள் பாதிக்கப்படுவதற்கு கனடாவே பொறுப்பென குற்றம் சாட்டி இதற்காக மேலதிக வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தி வருவதை ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் கண்டித்துள்ளார். அமெரிக்கா காட்டுத்தீ பரவல்களை சந்திக்கும் தருணங்களில் கனடா உதவிகளை செய்வதை நினைவூட்டிய அவர், அதுவே அயல் நாட்டின் செயற்பாடு எனவும் அவ்வுதவிகளை டிரம்ப் நிர்வாகம் மறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தலை நிராகரித்துள்ள கனடிய பிரதமர் மாக்ரானி, காலநிலை மாற்றத்திற்கு அமெரிக்கா அடங்கலான அனைவரும் தான் பொறுப்பென சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: தமிழ்நாட்டில் லஞ்சம் இல்லாத காமராஜர் ஆட்சியைப் போல தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியிலும் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் ஒழிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அதேவேளை முன்னைய திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல் மலிந்து போயிருந்ததாக சாடியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார், பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலத்தினை முறைகேடாக தனிநபர்கள் பதிவு செய்த சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறியுள்ளார். கோயில் நிலங்களை மட்டுமல்லாமல் நீர்நிலைகளையும் ஆக்கிரமித்து போலியான பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம் என்றும் இந்த ஊழல் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் உறுதியளித்துள்ளார்.
2: இலங்கையில் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள கூட்டணி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இணைய தலைமைகளுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் தமிழ் பேசும் மக்களின் அபிலாஷைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எடுத்துக் கூறி ஒரே இலங்கைக்குள் தீர்வுகளை பெறுவதற்கான சாத்தியப்பாடுகளை ஒருமித்து அணுகும் முகமாக அமைக்கப்பட்டுள்ள பொது மேடையை கூட்டணி என்றும் அவர் கூறியுள்ளார்.
4: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
7: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

0: 5:37 நிமிடம் விறுவிறுப்பான ஒரு போட்டியாக அமைந்திருக்கின்றது. 11:10 இப்படித்தான் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். 105 நிமிடங்கள் அதே போலவே எக்ஸ்ட்ரா 3 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் எந்த விதமான கோலும் புறப்படவில்லை.
1: ஆமா, அந்த சொல்லியிருந்தோம் கோல் போட்டாங்க அப்படின்ட்டு, ஆனா ஃபவுல் காரணமாக ஸ்பெயின் கோல் போட்டுதாங்க சொல்லியிருந்தோம், ஆனா ஃபவுல் காரணமாக அது கோல் இல்லை. ஸோ அதனால இன்னுமே வந்து 0-0, யாருமே வந்து கோல் போடல. யார் ஃபர்ஸ்ட் கோல் போட போறா, யார் வின் பண்ண போறா அப்படின்றது தெரியல. அர்ஜென்டினா பாத்தீங்க அப்படின்னா, ஸ்பெயின் பாத்தீங்க அப்படின்னா கோல் போறதுக்காக விளையாடுறாங்க, கோல் வேணும் கோல் வேணும்ட்டு. ஆனா அர்ஜென்டினா எல்லாமே எனக்கு கார்டு வேணும் கார்டு வேணும், எல்லோ கார்டு ரெட் கார்டு ஏதோ ஒன்று கொடு அப்படின்ற மாதிரி
0: விளையாண்டுருக்காங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா
1: இல்ல, சந்தைக்கு போன ஆட்டாவையும் காசு கொடுன்னு கமல் சொல்லுவாரு. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, நான் விளையாண்டது போதும் உள்ள போன எனக்கு கார்டு
0: கோல் போடுறதை விட ஆலையால் தாக்குகின்ற முறை என்பது, ஆக்ரோஷம் என்பது அதிகமாக கூடிக்கொண்டிருக்கின்றது. ஆலையால் குற்றம் சாட்டுவது, ஆலையால் விழுத்துவது, ஆலையால் இழுத்துவது என்கின்ற விஷயம் தான் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது பக்கம் இன்னொரு பக்கம் வந்து வீரர்களை உள்ளே எழுப்பதும் வெளியில் அனுப்புவதுமாக கோச்சஸ் அல்லது ஸ்டாஃப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் பெஞ்சில் இருக்கின்றவர்களும் வந்து இது அதாவது அவர்களை மீறி மைதானத்துக்குள் நுழைகின்ற ஒரு கட்டமாக மாறிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வாக்குவாதங்கள், ஒவ்வொரு அணிகளுக்கும் இடையிலான வாக்குவாதங்கள் என்பது அதிகமாக கலப்பாக மாறாமல் இருக்கும் வரைக்கும் இது விளையாட்டாக இருக்கும் என்று சொல்லி சொல்லலாம்.
2: இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது, அதாவது அணி விளையாடுகின்ற அணிகளுக்கு இடையிலான வீரர்களுக்கிடையிலான கைகலப்பாக அமைதோ இல்லையோ, ஆனால் பார்வையாளருக்கு இடையிலான கைகலப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் இன்னொரு விஷயம்.
1: யூரோப்பா யூரோப்ல இந்த யூஃபா லீக்ல வந்து ஒரு மிகப்பெரிய கலவரமே ஆச்சு அந்த கோல் சிட்டில.
0: ஆமா, இருந்தமே குறிப்பிடத்தக்க.
2: அர்ஜென்டினாவுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம், ஸ்பெயினுடைய ரசிகர்கள் இன்னொரு பக்கம், அப்படி எல்லாம் எல்லாம் கலந்துதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் வார்த்தை என்பது கைகலப்பாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் என்ற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி ஒரு விஷயம்
1: நியூட்ரல் வெனியூ அப்படின்றதால அந்த அளவுக்கு போகாது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா யூஎஸ்ல நடக்குது, ரெண்டு டீமுமே வந்து வேற வேற நாட்டுல இருந்து வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க கேம் நடந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமா நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கு.
0: சில வேளை இடம் களம் என்பது வந்து கரெக்டா இல்லாமல் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்போது ஹாஃப் டைம் மறுபடியும் அவர்களுக்கான ஒரு சின்ன ஒரு இடைவெளி ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது.
1: போட்டியினுடைய அந்த ஐஸ்லாம் வச்சு வச்சு போதும்பா, கொஞ்சம் வந்து கூல் கூல் கூல் அப்படின்றாங்க.
2: பேர் வச்சிருக்காங்களா ஹைட்ரேஷனுக்கு பார்த்த வேற எதுவும் இல்ல.
0: இது அவர்கள் மறுபடியும் அந்த போட்டி உத்தி பெற்றி தெரிந்து கொள்வதற்கான விஷயமாக இருக்கின்றது. அதனால் கலந்தாலோசிக்கப்படுகின்றது. ஒரு பக்கம் இரண்டு அணிகளுடைய பயிற்றுவிப்பாளர்கள் அணிகளை உள்வாங்கி தங்களுக்கான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருப்பதை
1: காணக்கூடியதாக
2: இல்ல. ராஜேஷ், காலால கொண்டு முடியாத கடத்துல கையில
1: அப்படி சொல்றீங்க நீங்க. ஸ்பெயின்ல பேசிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் ரணங்களா மாறிட்டு வராங்க.
2: நீங்களே சொன்னீங்க, அதாவது அர்ஜென்டினாவுடைய கோச் வைஃப் ஒரு வாலிபால் பிளேயர், கால்பந்து அங்க கைப்பந்து,
0: நீங்க அங்கேயோ தொடுக்குறீங்கன்னு தெரியல. ஆனா இருந்தாலும்
1: விளையாடி
0: கொள்ளும் மெஸ்ஸி இதுவரைக்கும் கவனித்த விடயங்களை வைத்து சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னால், அவருடைய பந்து வந்து காலில் நிற்கதில்லை. அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் கொண்டு செல்லுகின்றார், மறுபடியும் அந்த பந்து ஸ்பெயினால் பறிக்கப்படுகின்ற மாதிரி குறிப்பிடத்தக்கது. வயதா அப்படி இல்லாவிட்டால் களமா, இது என்னன்னு தெரியாது.

0: பேசுங்க நீங்க
1: என்னது
0: லட்சுமி அம்மா லட்சுமி அம்மா சொன்னா புரியும் அவரோட வயசு சின்ன பையன்
2: லட்சுமி அம்மாளுக்கு அடிச்சீங்களே நீங்க இப்ப கடைசியில
3: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ ஸ்டெபன் 102.7
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும் 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய் சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-226
0: அந்த ஹிஸ்டாரிக்கல் கோல் போடப்பட்டு விட்டது. ஸ்பெயின் முதல் கோல போட்டுக்கிறாங்க. இதுதான் இந்த கேமுடைய கடைசி கோலா இருக்குமா, இந்த ஃபிஃபாவோட கடைசி கோலா இருக்குமா அப்படின்னு தெரிய போது. இன்னும் 14 minutes தான் பாக்கி.
2: 106th நிமிடத்துல இந்த கோல் போடப்பட்டிருக்கு. நம்ம குறிப்பிடத்தக்கது
0: அந்த அளவு வெற்றி கொண்டாட்டம். கோல் போட்டவர் அப்படியே உள்ள ஆடியன்ஸ் குள்ள போயிட்டாரு. இன்னும் கையில கடைகள் தான் கால கடையில எடுத்து விட்டு போயிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு
1: ஃபைனல்ல கோல் அடிக்கிறேன்னா சும்மா சாதாரண விஷயமா
2: இல்ல. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, உண்மையில இந்த கோலிலேயோ அல்லது அங்க இருக்கின்றவர்களையோ இந்த தப்பு மில்லியன் சொல்ல வேண்டாம். மிக ஒரு சிறப்பாக, அதாவது கண்ணிமைக்கு நூறத்துல வந்து அந்த தடுக்கப்பட்ட பந்தை மறுபடியும் அவர்கள் போட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அப்படித்தான் இந்த கிக் ஆஃப் ஆக அந்த கோல் போடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது ஸ்பெயினை கிடைத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கோல் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். எனவே பார்க்கலாம் இதோடு அடுத்த நிமிடம் எதுவாக அமைய போகின்றது அப்படி என்று சொல்லி. என்று
1: அர்ஜென்டினா வீரர்கள்
0: ஃபெரன் டோரஸ் அந்த கோல் போட்ட ஸ்பெயின் வீரர். இருந்தாலுமே வந்து சஞ்சய் அந்த டமால் போடுங்க நினைக்கிறேன். ஸ்பெயின் கோல் போட்டாங்க, இன்னும் ஒரு 9 நிமிஷம் கேம் தான் பாக்கி இருக்கு. அந்த 9 நிமிஷத்துல கண்டிப்பா அர்ஜென்டினா இன்னுமே வந்து வெறி கொண்டு விளையாடுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வரேன். அதான் வந்து அர்ஜென்டினோட டாக்டிக்ஸ்.
1: என்னைக்குமே
0: கோல் போட விட்டு
1: நடக்கலாம், எதுவும் நடக்கலாம்.
0: 93rd minute கோல் போட வின் பண்றாங்க அர்ஜென்டினா. அவங்களுக்கு புதுசு கிடையாது. அது
5: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
6: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 project ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
7: தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1317 Don Mills Road. தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும் அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள் 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க 416-645-3027. தம்பி பிரபா.
8: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன் 437-860-7002.
6: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 to 8 மாணவர்கள் மேத், இங்கிலீஷ் பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 to 12 மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
9: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
10: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
9: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
10: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
11: என்றும் இசையுடன் இஸ்டெஃப்எம் உங்களுடன். 102.7.

0: இரண்டாவது கோல் போட்டாங்க ஸ்பெயின். வெற்றியை கண்டிப்பா முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், இதோட இன்னும் முக்கியமா 7 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அதுக்கு நடையில கிடைச்ச கேப்ல இரண்டாவது கோல்,
1: அந்த கோல் வந்து ஃபவுலோ என்று தெரியவில்லை. காரணம் இன்னும் அதற்கான
0: இன்னுமே வந்து ஒரு சுணக்கமா தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது
1: அர்ஜென்டினா.
0: முதல்ல நில்லு அப்புறம் சொல்லுன்றாங்க அர்ஜென்டினா பிளேயர்ஸை பார்த்து, பாலை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, அப்பதான் உள்ள கொண்டு போக முடியும்.
1: ஸ்பெயினுடைய ஃபெரன் டோரஸ் தான் அந்த கோலை போட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படி என்று சொல்ல சொன்னால், மான்செஸ்டர் சிட்டியில இருந்து குறிப்பாக பார்சலோனாவுக்காக இப்பொழுது வாங்கியவர் வந்து ஃபெரன் டோரஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்சலோனாவரை மான்செஸ்டர்லேருந்து வாங்கியிருந்தது, வாங்கிய பிற்பாடு அவர் சிறப்பாக விளையாடவில்லை மிக நீண்ட நாட்களாக. எனவே எப்பவுமே இந்த விளையாட்டு உலகத்தில் ஒரு விஷயம் என்ன சொல்லுனா, கொஞ்ச காலம் பெர்ஃபார்ம் பண்ணாடி வந்து அவங்களை மொக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, போட்டு சைக்கோலஜிக்கலா அவங்களை வந்து
0: சொல்றாங்க.
1: அப்ப இப்படி நடக்க வந்து இது அவருக்கு கிடைத்திருக்கின்ற அவருடைய கிரிட்டிக்ஸ் அவர் மீதான விமர்சனத்தை கிடைத்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு முற்றுப்புள்ளியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. மெஸ்ஸி கொண்டு வந்த போல் இப்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அர்ஜென்டினாவுக்கான வாய்ப்பு,
0: மெஸ்ஸியோட அந்த ஃபேவரட் பெனால்டி கார்னர், மெஸ்ஸி கை வச்சா யோசிக்கிறதுக்குள்ள டக்குனு கிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அது பிளான் பண்ணி பண்ணல.
1: ஆமாம், நேரம் பற்றாக்குறையாக இருக்கின்றபடியால்
0: அர்ஜென்டினாவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கோல் மாதிரி இருந்தது, ஆனால் அந்த கோல் போஸ்ட்டுக்கு மேலே போனதால் உங்களுக்கு கிடைக்கல. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மீதி இருக்கிற நிலைமையில் இன்னும் 1-0 ஸ்பெயின் முன்னிலை இருக்கு.
1: அந்த மேஜிக் மெஜினுடைய மெஸ்ஸினுடைய மேஜிக் வேலை செய்யமானது இத்தான்
0: இந்த சமயத்திலையும் வந்து நடக்கலாம். அது இன்னும் சொல்ல போனா அந்த 120 நிமிஷம் முடிஞ்சு கொடுக்குற எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ்ல கூட அவங்க கோல் போடலாம். அந்த அளவுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு அர்ஜென்டினாவுக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு 3 தடவை உள்ள போட்டாங்க, ஆனா 1 தடவை தான் வந்து அது ஒரு லீகலான ஒரு கோலா இருக்கு.
1: ஆமா,
0: லக்ஷ்மி அம்மாளா நம்ம அர்னால்டு மெஸ்ஸியா அப்படின்னு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல தெரிய போது யாருக்கும் கப்பை வீட்டு கொண்டு போறாங்க அப்படின்னு. அந்த டூப்ளிகேட் கப்பு தானே சஞ்சய், நீங்க தானே சொன்னீங்க டூப்ளிகேட், அதுக்கே இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க. ஒரிஜினல் கொடுத்தா அவ்வளவுதான் போல இருக்குது. அந்த கோல் கீப்பர் இந்த ஒரு முனையில இருந்து இன்னொரு முனை அடிக்கிறதுக்கு கோல் இந்த ஸ்டேடியத்துட்டே வெளியே போயிரும் போல அடிக்கிறாரு போல இருக்குது. ஸ்பெயின் மறுபடியும் இன்னொரு அட்டம்ப்ட், ஆனா அது கொஞ்சம் அர்ஜென்டினா வந்து கிரவுண்ட் விட்டு வெளியே தள்ளனால மறுபடியும் ஒரு கார்னருக்கான வாய்ப்பு அவங்களுக்கு. ஆமா, ஸ்பெயின் கேம் முழுக்க ஸ்பெயினுடைய ஆக்கிரமிப்பு தான் இருந்திருக்கு. எப்படி வந்து அர்ஜென்டினா 300 வருஷமும் அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த கேம்லயுமே வந்து அவங்களுடைய ஆக்கிரமிப்பு தான் இருக்குது. 1816 அந்த ஆக்கிரமிப்புல இருந்து வெளியே வந்து அர்ஜென்டினா ஒரு ஃப்ரீ கண்ட்ரியா தன்னை அறிவிச்சாங்க. அதே மாதிரி இந்த கோல் போட்டு மறுபடியும் முன்ன வருவாங்க
1: நிறைய விஷயங்கள் வெளியில வருது.
0: அதில் நம்ம மெஸ்ஸியும் இழக்கலன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க சஞ்சீவன், ஆனால் அவர் கொடுக்காம தான் நல்லாயிருக்கும்.
1: போட்டி நினைக்கிறேன் ஓரளவு இறுதி நிமிடங்களை எட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லலாம். ஏனென்றால் 117ஆம் நிமிடம் ஆஃப் சைட் கோலாக அல்லது ஆஃப் சைடாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது ஸ்பெயின் 1-0 என்று முன்னிலையில் காணப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டினுடைய உலகக்கிணத்தின் இறுதிப் போட்டி விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதில் அந்த $50 மில்லியன் பரிசு தொகை வந்து இறுதி அணிக்கு இருக்கின்றது. இந்த முறைதான்
2: தங்க பதக்கம்,
1: தங்க மோதிரம் போன்ற இந்த முறை மோதிரம் வழங்கப்பட
0: இருக்கின்றமைமன்
1: தாய்மாமன் வீடு சீதனம் அப்படியா
2: தாய்மாமன் சீர்
0: தாய்மாமன் சீர்
2: அவர் சொல்ல அந்த தாய்மாமன் யாரு டொனால்ட் ட்ரம்பா
0: இந்த விவரம் அரசியல் பேச சஞ்சீவன்
2: அரசியல்
0: பேச
2: டொனால்ட் ட்ரம்ப்
1: பேசக்கூடாது பேசிட்டுமா?
2: இல்லையே, அப்படி இல்லையே. அப்படி எங்க நடத்துறாங்க? அமெரிக்காவில நடத்துறாங்க. மூணு நாடு நடத்துது, அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ. அப்ப கனடாவிலயும் மெக்சிகோலயும் இல்லது யூஎஸ்ல இந்த பைனல் நியூ ஜெர்சில
0: நடக்கும். அவர் தான் கீழே விழுந்த மெரினா வந்து வெளியே வந்துட்டாரு. 118 நிமிஷம், இன்னும் 2 நிமிஷம் தான் லீகல் டைம். ஆனா எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நிறைய டைம் வந்து இதுல லூஸ் பண்ணிருக்காங்க. அங்க போறது, இங்க பேசுறது, பஞ்சாயத்து பண்றது, பாலை கொண்டு போறது, அவங்களை கொண்டு போறது, கீழே படுத்து கிடைக்கிறது, தலையை சொல்றது அப்படின்ட்டு. இதனால ஒரு 3-4 மினிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு.
1: ஓரளவு அர்ஜென்டினாவினுடைய வேகம் வந்து மறுபடியும் அவர்களுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் போதிய அளவு நேரம் இருக்கின்றது. அவர்கள் ஒரு கோலை பெற்று சமநிலைப்படுத்துவதை என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும்.
0: உங்ககிட்ட வேகம் இருக்கிறதுக்கு விவேகம் இருக்கு இல்லையப்பா அப்படின்னு சொல்றாங்க ஸ்பெயின்காரங்க. நாங்கள் விவேகமா விளையாடுறோம், நீ வேகமா விளையாண்டு இருக்கிற. வேகம் மட்டும் பத்தாது, அது பந்த வந்து கால்குள்ள வச்சு கரெக்டா உள்ள கொண்டு போய் சாத்தணும். அது வந்து எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஸ்பெயின் வந்து அர்ஜென்டினா தலையில குட்டி குட்டி சொல்றாங்க. அர்ஜென்டினாவுக்கு ஒரு ஃப்ரீ கிக். நீங்கள் என்ன தான் ஃப்ரீயாக கிக் பண்ணாலும் சரி, இந்த பாலை வந்து எங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் ஸ்பெயின் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: மெஸ்ஸியிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
0: மெஸ்ஸியிடம் கொடுக்கப்பட்ட பந்து ஆனால் ரொம்பவும் ஒரு தூரத்தில் தான் இருக்கிறாரு, அதனால அவர் டைரக்டாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு குறையுது.
2: அவர் குறியை அடிப்பார்,
0: குறி வச்சு அடிப்பார். வச்ச குறி தப்பாது, இந்த குறி தோக்காது அப்படின்னு பாட்டு பாடிட்டே மெஸ்ஸி அடிச்சார் தான் வின் பண்ணலாம்.
1: அதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படுமாக இருந்தால் உண்மையில் போட்டியினும் சுவாரஸ்யமாக சில
0: மெஸ்ஸி அதை வந்து ஃப்ரீயா கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. இருந்தாலும் அர்ஜென்டினாணி ஆல்மோஸ்ட்
1: தடுக்கப்பட்டிருக்கிறது. மிகச்சிறப்பாக கொண்டு செல்லப்பட்ட பந்து முற்றுமுழுதாக தடுக்கப்பட்டிருக்கிறது.
0: அணையிற விளக்கு பிரகாசமா இருக்கும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி கடைசி 1 நிமிஷம் ஆக்ரோஷம் விளையாடுறாங்க அர்ஜென்டினா.
2: ஏய், 120 நிமிஷம் தந்த மேடா, அதுல விளையாடாம கடைசி நிமிஷத்துல மட்டும் இப்படி விளையாடி
1: என்ன செய்ய? முகத்தை பாக்கின்ற பொழுது தெரியுது கோச்சினுடைய முகத்தை பார்க்க விளையாடாம விளையாடலாம் இப்ப விளையாடுங்கன்ற மாதிரி இல்லையா?
2: இல்ல, அப்படி காட்டிக்கொள்றாரு தெரியல. என்ன அந்த வாலிபால் விஷயம்
1: இருக்கிறபடி
0: மாற்றப்படவில்லை, அது வெளியே போச்சு. அது யார் காரணம் தெரியல. பெனால்டி கார்னர் கிடைக்குமா கிடைக்கலையா?
2: பெனால்டில
0: முடிவு தெரிஞ்சிடும். ஸ்பெயினா இல்லாட்டி அடுத்த கட்டத்துக்கு போக போறோமா அப்படின்னு
1: சரியா 2 மணித்தியாலம் கடந்திருக்கிறது. போட்டி ஆரம்பமாகி 120 நிமிடங்கள், மேலதிகமாக 5 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 4.5 நிமிடங்கள் இருக்கின்றன அர்ஜென்டினா இந்த போட்டியை சமநிலைப்படுத்துவதற்கு.
0: அப்புறம் நோண்டவனுன்ற மாதிரி முதல்ல சமநிலைப்படுத்தணும், அப்பதான் வந்து அடுத்தக்கு போக முடியும்
1: இல்லையான்னு தெரியும். மீண்டும் மீண்டும் வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது.
2: வாய்ப்பு தவறப்பட்டிருக்குது.
1: ஆமா,
0: வாங்குற வாய்ப்பு எல்லாத்தையும் தவற விட்டீங்கன்னா அப்புறம் எப்படி கோல்டு உங்களுக்கு கிடைக்கும்?
2: நெட்டுக்குள்ள அடிக்கிறதுக்கு பதிலாக வெளியில அடிச்சு
1: வெளியில அடிக்கிறீங்க.
0: தாய்மாமன் சீர் ஸ்பெயினுக்கா இல்ல அர்ஜென்டினாவுக்கா? அந்த மோர கை யாரு போட போறது? உள்ள வாங்கி வெளி வைக்க போறது யாரு? கவுண்ட் மணி மாதிரி இதெல்லாம் யாருப்பா கையில அசிங்க போட்டு போவோம்.
2: நாங்க சொல்லிட்டு இருந்தாலே வந்து நாங்க நீங்க சொல்லிட்டு வந்தீங்க.
0: ஆமா, அது கோலிக்கு வேற மோர போட்டது மேல வேற க்ளோஸ் போடணும், அதெல்லாம் போட முடியாது இல்ல.
1: கோலி கூட இப்பொழுது களத்தில் இறங்கி இருக்கின்றமை காணக்கூடியதா இருக்கிறது அர்ஜென்டினாவுடைய.
0: அப்படிதான் கனடாலையும் போய் உள்ள ஆக்ரோஷமா உள்ள போனாரு, அப்படி விட்டு தான் வந்து எக்ஸ்ட்ரா கோல் வாங்கினாங்க. அதே மாதிரி மறுபடியும் ஸ்பெயின் கோல் போடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. 2வது கோல்
1: உங்களுக்கு?
0: ஆமா,
1: சரி, நல்ல விஷயம்.
0: இல்ல, ஏஐ சொன்னாங்கல்ல, அதை சொல்றேன் நானு.
2: என்ன ஒரு மாற்றம், அர்ஜென்டினாவில
1: இருந்து ஒரு மாதிரி நீங்க ஸ்பெயினுக்கு போயிட்டீங்க.
0: நான் எப்பங்க அர்ஜென்டினா இருந்தேன், எனக்கே தெரியாது.
2: அப்போ இவ்வளவு நேரம் ஏஐ சொன்ன ஏஐ சொன்னு சொல்லி தண்ட மனதில் இருந்து தான் சொல்லிட்டு இருக்கிறாரு சஞ்சீவன். சஞ்சீவன்,
1: ஆமா, அர்ஜென்டினாவுடைய வீரர்கள் களத்துல விழுந்து விழுந்து நம்புகிறார்கள். எப்படியாவது ஏதாவது ஒரு
0: மிராக்கிள் நிகழுமா அப்படின்னு
1: சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. 122வது நிமிடம் கடந்திருக்கின்றது. 1-0 என்ற ஸ்பெயின் முன்னணியில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகத்தினுடைய இறுதிப் போட்டி, மெஸ்ஸியிடம் இப்பொழுது பந்து வந்திருக்கின்றது.
0: மெஸ்ஸியின் கடைசி 3 நிமிடம் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்க போறாரு அப்படின்றது தெரியும். 2016 ரெஸ்ட் எடுக்க போறோம்னு சொன்னாரு, கொண்டு வந்தாங்க.
2: இல்ல, அவர் சொல்லல,
0: அவர் சொல்லலையா?
1: இந்த இந்த இந்த தோல்வியின் பிற்பாடு அறிவிக்கலாம் என்று வாய்ப்பு இருக்கு.
2: வாய்ப்பு இருக்கு. அவர் தோல்விதான முடிவு
1: எடுத்துருக்கீங்க.
0: இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்குது. 2 நிமிஷத்துல ஏதாவது ஒரு அதிசயம் நிகழுமா, சமன் செய்யப்படுமா, அடுத்த பெனால்டி ஷூட்டுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா தெரிய போகுது நம்மளுக்கு. அர்ஜென்டினா என்னதான் ட்ரை பண்ணாலும் வந்து ஒன்று பாலை வெளியே தள்ளுறாங்க, இல்லாட்டி யார்ட்டையோ தட்டி விட்டுறாங்க. கோல் போஸ்ட் உள்ள மட்டும் போட மாட்டேன்றாங்க.
2: போகுது இல்லை.
0: உங்ககிட்ட ஆரம்பம்லாம் நல்லா இருக்கு, பினிஷிங் சரி இல்லையாப்பான்ற மாதிரி தான் அர்ஜென்டினா சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ
2: ஆரம்பம் நல்லா கொண்டு போறீங்க,
0: அவங்க பண்றாங்களோ இல்லையோ நீ நல்லா பண்ணுற மாதிரி. மறுபடியும் ஸ்பெயின் கிட்ட தான் பால் கண்ட்ரோல் இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல வந்து ஓரளவு அர்ஜென்டினா கொஞ்சம் அவங்க கிட்ட பால் வச்சிருந்தாங்க,
1: சுதாகரிச்சிருக்காங்க.
0: அது முன்னாடியே ஓரளவு குறிப்பிட்டிருக்கோம். கடைசி நேரத்தில் வந்து
1: இறுதி அர்ஜென்டினாவுடைய அந்த இறுதி நிமிடங்கள் தான் எப்போதுமே கனதியானது என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது
0: இன்னும் ஒரு 60 வினாடிகள் மட்டுமே இருக்குது, 60-70 வினாடிகள் மட்டுமே இருக்குது.
1: இந்த 90 செகண்ட்ஸ்ல வந்து மெஸ்ஸி எதை சாதிக்க போகின்றார் என்பதை இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது.
2: மெஸ்ஸி சாதிக்கிறார் இல்லையா, அந்த கோல் கீப்பர் சாதிச்சுட்டு
1: பந்து அவரிடம் சென்று சேர்ந்திருக்கின்றது.
0: எல்லாம் வெளியே போங்கப்பா, நான் தச்சு விடன்னு உள்ள சொல்லியிருக்காரு, கை காமிக்கிறாங்க அவரு.
1: எப்போவுமே மிகப்பெரிய உலகின தோல்விகளை தொடர்ந்து அந்த அந்த அணிகளினுடைய பயிற்றுவிப்பாளர்கள் விலகுவது ஒரு வளமையாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த முறையும் அவ்வாறு சில அணிகளுடைய பயிற்றுவிப்பாளர்கள் விலகியிருந்தமை பிரான்ஸ் மிக முக்கியமானது. எனவே லயனல்ஸ் காலனியினுடைய இறுதி கணங்களா இது அப்படி என்பதையும் இந்த போட்டியினுடைய இறுதி தீர்மானிக்கும் என்று பார்க்கலாம்.
0: இன்னும் வெறும் 24 செகண்ட், 23 செகண்ட், 22 செகண்ட் FIFA 2026 வின்னராக போவது ஸ்பெயின் அப்படின்றது அபிஷியலா அறிவிக்க போறதுக்கு இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களே இருக்குது. என்னதான் சொல்லுவோம் நம்ம, அர்ஜென்டினா கடைசி நேரத்தில் வந்து கவுத்துருவாங்க கவுத்துருவாங்கன்ட்டு, ஆனால் அந்த கடைசி நேரத்தில் கவுக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறாங்க அர்ஜென்டினா.
1: அதை உருவாக்கி இருக்கின்ற மாதிரி குறிப்பிடத்தக்கது. இந்த ஃப்ரீ கிக் 1 நிமிடமாக இருக்கின்றது. இப்பொழுது இறுதி நிமிடங்கள்

0: எனி கேம் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு கன்சிஸ்டண்டா அவங்க பால் அவங்க கையில காலை விட்டு போவே இல்லை. மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா மறுபடியும் அடுத்த செகண்டே திரும்பி வந்துடும். அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க ஆக்கிரமிச்சு விளையாண்டாங்க. அதனால அருமையான வெற்றி. இந்த சமயத்துல நம்ம மெஸ்ஸியை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு ஃபேர்வெல் வந்து ஒரு பிட்டர் ஃபேர்வெல்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து இதுக்காக கண்டிப்பா ஒரு கப்பு வாங்கிட்டு வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு தோல்வி முகமா தான் வெளியே வந்திருக்காரு நம்ம மெஸ்ஸி.
1: இதுல இந்த உலகத்துல பேர் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பெயராக மாறி இருக்கிறது ஃபெரானுடைய பெயர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அவருடைய கோல் ஸ்பெயினுக்காக நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் கதைத்துக்கொண்ட யாருமே இந்த கோலை போடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் போட்டது வந்து ஃபெரான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபெரானுடைய கோலோடு தான் ஸ்பெயின் இந்த ஆண்டு வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்திருக்கின்றது. 2010 பிற்பாடு மறுபடியும் உலக கிண்ணத்தை சுவீகரித்திருக்கின்ற ஒரு அணியாக மாறி இருக்கின்றது. மைதானத்தில் எவ்வளவு தூரம் அவங்க ஆக்ரோஷமா விளையாடிருந்தாலும் சண்டை செய்திருந்தாலும் இப்போது ஆலையால் ஆரை தழுவி தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. எப்பவுமே சொல்லுவாங்க அந்த இந்த கேமராமேன் செய்கிற ஒரு குழப்படி என்னன்னு சொல்லி சொன்னா யாரை காட்டணுமோ அந்த அளவுதான் திருப்பி திருப்பி காட்டி கொண்டு பண்ற மாதிரி மெஸ்ஸியை சுத்தியே இனி கேமரா எல்லாம் பரவலாக மாறக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இனி இந்த கண்ணீரோடு விடைபெறக்கூடிய வாய்ப்புகள் பல இருக்கும் இந்த மைதானத்தில் வந்து அதை ஓரளவு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மெஸ்ஸியினுடைய அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து அவருடைய முகத்தில் தெரிகிறது. எவ்வளவு தூரம் எதிர்பார்த்த ஒரு விளையாட்டில் அது எவ்வளவு தூரம் எதிர்பார்த்திருந்தார் அதிலிருந்து விடைபெறுவதற்காக தெரியும். ஏனால் ஒஃபீஷியலாக இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை. ஆனால் இனி வரப்போகின்ற செய்திகள் தான் அதை சொல்லுகின்ற செய்திகளாக இருக்கும். சில வழிகளில் அடுத்த உலகத்தில் வருவாரா இல்லையா என்பதை அவரை இப்போ தீர்மானிக்கக்கூடிய தருணங்களாக இது இருக்கலாம்.
2: இப்பவே போல் கால் நினைக்கல.
1: ஆமா, ஓ முடிவெடுத்துட்டீங்க.
2: என்ன நடக்கும்னு சொல்லி தெரியல. ஆனால் இருந்தாலும் எமது வாழ்த்துக்களை ஸ்பெயின் அணிக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: லட்சுமி அம்மாளுக்கும் சொல்லிடுவோம். லட்சுமி அம்மாள் ஒரு மிகப்பெரிய பிரபலமான பேராச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு மூளை முடிக்கலாம். யாருப்பா அந்த லட்சுமி அம்மாள்ன்ற அளவுக்கு 19 வாலிபர் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. பெரிய ரோல் மாடலாகவும் இருக்காரு. சஞ்சீவ் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி மேல வந்திருக்காருன்ட்டு. இறுதி போட்டி கொண்டு வந்து அவர் வந்து கோல் போடல அப்படின்னா கூட அவருடைய அந்த ஒரு பவர்ஃபுல் கேம், அந்த ஒரு கண்டேஜியஸ் கேம் வந்து அவங்க எல்லா டீமுமே வந்து இம்பாக்ட் பண்ணி சூப்பரான விக்டரி அவங்களுக்கு கொடுத்துருக்கு. லமீன் யமாலுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுவோம். இப்பயாவது சஞ்சய் இந்த பாட்டை போடுங்களா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க.
1: போட்டுருவீங்க அப்படியா?
2: ஓவர ஆசைப்படுறாரு.
0: யமாலு யமாலு பாட்டு ஸ்பெயினுக்காக டெடிகேட் பண்றோம். ஈஸ்ட் எஃப்எம் ரசிகர் மன்றம் கிடையாது, சாக்கர் மன்றம் சார்பாக.
3: இஸ் எ ட்ரிபியூட் டு ஆல் தி ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ்.
0: பிளஸ் யமீன்
2: வில்லன் அர்ஜென்டினா.
1: அப்படியா?
2: ஹீரோஸ் ஸ்பெயின்.
0: சோத்தா வில்லனா? பாவங்க அவளை அழுதுட்டு இருக்கான். அவளை வில்லன்றீங்க நீங்க.
2: நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த சிறப்பு ஒலிபரப்பை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளும் சிறப்பாக 2026 ஃபீஃபா உலகின போட்டிகள் பற்றிய நேரடி அறிவிப்புகளை நாங்கள் இங்கிருந்து பிரத்யேகமாக தந்திருந்தோம். ரசிகர் மன்றமாக இருந்தது, சொக்கர் மன்றமாக மாறி இருந்தது. அடிஷனலாக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்
0: இருந்தோம்.
1: அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஜூன் மாதத்திலிருந்து ஃபீஃபா உலக கிண்ணத்துக்கான அத்தனை விடயங்களையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். கேட்டு மகிழ்ந்த உள்ளங்களுக்கு இந்த வழியில் நன்றியை சொல்லிக் கொள்ளலாம். இதுல ஒரே விஷயத்தை நாங்கள் பதிவு சொல்லலாம். ஜமால் வந்து இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பதாக அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து அவருடைய சகோதரருடைய படத்தை போட்டு உனக்காகவும் இந்த உலகுக்காகவும் விளையாடுகின்றேன் சொல்லி அவர் பரிமாறி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே ஒரு 18-19 வயது இளைஞனுடைய கனவு, 16 வயதிலிருந்து அவர் எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் சாதித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு நிலையில் இருந்து மீண்டெடுத்து ஒரு இளைஞராக கோப்பாவிலும் சரி ஈரோ கிண்ணமாக இருக்கலாம், மிக இளையவராக முதல் கோல் அடித்ததாக இருக்கலாம், வெற்றியை பெற்றுக் கொடுத்ததாக இருக்கலாம், இப்பொழுது வெற்றி பெற்ற அணியில் மிக மும்முரமாக அந்த அணியை தக்க வைத்துக் கொண்ட பொறுப்பையும் இன்றைய நாளில் 18 ஷாட்டுக்கான வாய்ப்பு வெற்றியும்
0: தோல்வியும் வீரனுக்கு சகஜம் அந்த வடிவேல் காமெடி போட்டு பாட்டுக்கு போட்டு அமைதியா போவாங்க. அது இல்லாம சண்டை போட்டு ரெண்டு பேரும் குறிப்பா அர்ஜென்டினா டீம் தான் வந்து அந்த ஆக்ரோஷம் தோற்றத்துல இன்னும் கொஞ்சம் வெறியாகவே மாறி இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஆட்களை தள்ளி விடுறது, அவங்கள கூட சண்டை போடுறது, வாயில அப்படியே வசை சொற்களை சொல்றது அப்படின்னு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் தனிஞ்சு மறுபடியும் எல்லாம் நார்மலா வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட 2030 ஃபீஃபால மறுபடியும் சந்திக்கலாமா? லட்சுமி அம்மாள் 23 வயசு ஆகுங்க அவருக்கு. லட்சுமி அம்மாள் பைனல் வருவாரு.
1: சரி, எனவே இதுல யாருக்கு என்னென்ன விருதுகள் வழங்கப்படுகின்ற என்பதையும் பிறகு நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம். அது வருகின்ற பொழுது உங்களுக்காக சொல்லிக் கொள்ள முடியும்.

0: நாங்க பரவாயில்ல, அங்கால பரபர பரபரன்னு இருக்கு.
1: தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா மெஸ்ஸி பாத்தீங்கன்னா தனியா உட்காந்துருக்காரு, யாருமே அவர் வந்து சீண்டாம இருக்கிறாங்க. இருந்தாலும் வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம். 2030 கண்டிப்பா அர்ஜென்டினா ஒரு ஃபைனலுக்கு வருவாங்க அப்படின்ற விளையாடுவாங்களா என்ன, அதுவே டவுட்டா சொல்றீங்க நீங்க.
2: மெஸ்ஸி விளையாடுவாங்களான்னு
0: கேக்குறேன். சொல்லிக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து நிறைவேறுகின்றோம். அடுத்தடுத்ததாக வருகின்ற தகவல்களை அடுத்தடுத்ததாக இங்கே இருப்பவர்கள் உங்களுக்கு தருவார்கள்.
2: ஆமா, யார்
0: அப்படின்னு
2: இவ்வளவு நேரம் பாத்துக்கொண்டு தான் பின்னால இருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பின்புல நாயகி அப்படியா
0: இல்ல இல்ல என்னெல்லாம் செய்யறாங்கன்னு பாத்துருந்து இனி பிரச்சனை தானே.
2: ஆமா,
0: இனி வர்ற அப்டேட்ல ஏசியா நிபாஜினி உங்களுக்கு தருவார்கள். அதே போல 7 வரைக்கும் நீங்கள் இணைந்து பாடலை கேட்கலாம். இசை எக்ஸ்பிரஸ் வருகிறது. அதுக்கப்புறம் 7 பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூன் டிரம்ல இன்னும் பல அப்டேட்டுகள், சோக்கரை பற்றி அப்டேட்டுகள் உங்களுக்காக தருவோம்.
1: அப்புறம் நாளைக்கு என்ன மார்னிங் வருது அதையும் சொல்லிவிடுங்க.
0: இல்லை அது சஞ்சீவன் தருவார், அது சஞ்சீவன் தருவார்.
2: சொக்கர திருவிழா முடிஞ்சு நீ ஆரம்பிக்கலாம் மறுபடியும்
0: வேறொரு திருவிழா.
2: ஆமாம்,
0: பழமையா திருவிழா,
2: திருவிழா தான்.
0: சொல்லிக் கொண்டு விடைபெறுகின்றோம். நாங்கள் விடைபெற நாங்கள்
2: செல்வேந்திரன் சஞ்சீவன்,
1: உங்கள் நண்பன் ராஜேஷ்,
0: சஞ்சீவன். வணக்கம் நேர்களே.
2: வணக்கம்,
1: நன்றி, வணக்கம்.

0: Weekend East FM 102.7 It's cool.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-508-9552.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahirar, 416-299-1020.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, touring Toronto, exclusive radio partner, East FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நன்றி சஞ்சயன், நன்றி ராஜேஷ் மற்றும் சஞ்சீவன். நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் சரியாக 6:17. தற்போதிலிருந்து நீங்களும் இணைந்திருக்கலாம் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியினூடாக. இது சிறுவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் விருப்ப பாடலை கேட்பதற்கு அழைக்கலாம் 416-554-4040 வாயிலாக இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 7 மணி வரை உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். ஜூனியர், சிறுவர்கள், கிட்ஸ், குட்டீஸ் எல்லாரும் நீங்களும் கால் பண்ணலாம் உங்கள் விருப்ப பாடலை கேட்பதற்கு 416-554-4040. ஈஸ்ட் எஃப்எம் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241-2212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் இணைந்திருக்க முடியும். வெளியே கால்நிலையை ஒரு தரம் பார்த்துட்டோம்னு சொன்னால், வெளியே பிரகாசமான ஒரு நாளாக இருக்கிறது. 21 டிகிரி செல்சியஸ், 22 உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருளின் விலையையும் பார்த்தோம் என்று சொன்னால், இன்று எந்தவித மாற்றங்களும் இல்லை. அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வளவு நேரமும் ஃபீஃபாவில் இருக்கின்ற சிறப்பு ஒளிபரப்பாக இடம்பெற்று கொண்டிருந்தது. சிறப்பு ஒளிபரப்பு முடிவடைந்த நிலையில், அது மட்டும் இல்லாமல் ஃபீஃபாவில் இருக்கின்ற போட்டி ஃபைனல்ஸுமே முடிவடைந்த நிலையில், ஸ்பெயின் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 சாம்பியன்ஸாக ஒரு கோலை பெற்று இந்த 2026 சாம்பியன்ஸாக ஸ்பெயின் இடம் பிடித்திருக்கின்றது. எனவே மேலதிக விவரங்களையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு. அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ், உங்கள் விருப்ப பாடலை கேட்பதற்கு அழைக்கலாம் 416-5544-4040.

0: ஆறு மணி 23 நிமிடம் எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி தரும் செகண்ட் இயர் அனிவர்சரி கொண்டாட்டம். மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சமைப்பு திட்டத்தில் சேரும் பொழுது கோல்ட் காயின், தங்க சங்கிலி அல்லது கை சங்கிலி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் அன்பளிப்பாக பெறுங்கள். அத்துடன் ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கொலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. இப்பொழுது 2500 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். தொடர்புகளுக்கு 4169004599 இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த பொழுதில் ஆடி விழா பற்றிய விவரங்களை கட்டறியலாம்.
1: ஆடி விழா 2026 இன்றைய 3வது நாளும் சிறப்பாக கோலாகலமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஃபிஃபா வேர்ல்ட் கப் பைனல்ஸ் நிறைவடைந்த கையோடி நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. இன்று இரவு குறிப்பாக வந்து தென்னிந்திய பாடகர் ஸ்ரீனிவாஸ் அதே போன்று ஈழத்து எங்களுடைய படிகள் எங்களுடைய படிகள் வழங்குகின்ற அதாவது வாகிசன் குழுவினரோடு வழங்குகின்ற இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெற காத்திருக்கின்றன. இப்படி ஏராளமான கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இன்றைய நாளும் மகிழ்விக்க காத்திருக்கின்றன. நிறைவு நாள் இன்றைய நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் நிலவு நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மைதானத்துக்குள் வருவதற்கான அனுமதி இலவசம் நம்பரை கவனித்துக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல பாரம்பரிய சுவையான உணவுகளோடு உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர்களுக்கான விளையாட்டுகள், விளையாட்டு சாவடிகள் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த விளையாட்டு பொருட்கள் வைக்கின்ற சாவடிகள் என்று ஏராளமான விடயங்கள் உங்களுக்கு அங்கே காத்திருக்கின்றன.
2: மார்னிங் சைட் அண்ட் சீன் சந்திப்பில் தான் ஸ்காப்ரோ முற்றவெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆடி விழா 2026. நீங்கள் நிகழ்வு மைதானத்திற்குள் வருவதற்கு அனுமதி இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உள்ள வரும்போது பாரம்பரியமான உணவு சாவடிகள், வணிகச் சாவடிகள், கலாச்சார நிகழ்வுகள், சிறுவர்கள் விளையாடுவதற்கான பவுண்டரி காசல் கூட இங்கே இருக்கின்றது. இது 3வது நாள் மிகவும் மும்முரமாகவும் மிகவும் மகிழ்வான ஒரு நிகழ்வாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வரலாம். சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற காப்ரோ உச்சவெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது 3வது நாளாக ஆடி விழா 2026.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள வடமேற்கு ஒன்றரியோ பகுதிகளுக்கு முதல்வர் டாக் ஃபோர்ட் விஜயம் செய்துள்ளார். அபாயம் உள்ள இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என கூறியுள்ள அவர், அது தீயணைப்பு பணிகளை சிக்கலாக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். காட்டுத்தீக்களை கட்டுப்படுத்த அரசாங்கங்கள் போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என அச்சம் வெளியிட்டு வரும் பூர்வக்குடியின சமூகங்கள் தீயணைப்பு முயற்சிகளை தாமே கையெடுத்து வரும் நிலையில் முதல்வர் டாக் ஃபோர்ட் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அதேவேளை ட்ரோன்டோ பெரும்பாகத்துக்கு விடுக்கப்பட்டிருந்த காற்று மாசுபாட்டுக்கான எச்சரிக்கையினை சுற்றுச்சூழல் கனடா அகற்றியுள்ளது. தமிழ்நாட்டில் இடம்பெறும் இடைத்தேர்தல்களிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்தே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடும் என அக்கட்சியின் சார்பில் அமைச்சராகிய ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடவுள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில், இடைத்தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் எந்த தீர்மானங்களையும் கம்யூனிஸ்டுகள் எடுக்கவில்லை என அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அதேவேளை புதிய அரசு தமிழ்நாட்டின் எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்க வேண்டும் என கோரி தாம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவளிக்கவில்லை எனவும் அவ்வாறு எதிர்பார்க்கவும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ள 6 தமிழ் மற்றும் முஸ்லீம் கட்சிகள் மாகாண சபை தேர்தல்களை நடத்த அரசை வலியுறுத்தும் செயற்பாடுகளை கூட்டாக முன்னெடுப்பது என்று தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை அரசாங்கம் மீளப்பெற முயற்சிப்பதற்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு திட்டம் ஒன்றையும் இணைந்து மேற்கொள்வதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படியலின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 416-7500-6
1: Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Mohammed Levy 437-477-7960 437-477-7960
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-779-2323
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131
6: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7

6:46 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, இறால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொருளுடன் 14.95. வாழை இலையில் ஊராடு, உர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்தலி பொரியல் இன்னும் பல. திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்டா 7.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. 6:46 மிஸ்ட் எஃப்எம் வானொலியில் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக 2026 உலக கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்ற ஸ்பெயின் அணியின் கேப்டன் இப்பொழுது உலக கோப்பை வெற்றி கோப்பையை, அதாவது ட்ரோஃபியை, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ஃபீஃபா பிரசிடென்ட் கியானி இன்ஃபான்டினோ ஆகியோரிடமிருந்து இந்த இணைந்து வழங்கியிருக்கிறார்கள். இந்த ட்ரோஃபியை க்ளோசிங் செரமனி வெகு சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நியூஜெர்சியில். அதைத் தொடர்ந்து ஸ்பெயின் அணி வீரர்களும் பதக்கங்களை பெற்று உலக கோப்பையை உயர்த்தி பிடித்து வெற்றி கொண்டாட்டமாக அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற தகவலோடு நாங்களும் இன்று இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்தும் டியூன் டாமல் நிகழ்ச்சியோடு நிரோஷ் உங்களோடு இணைந்திருப்பார் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் பாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம், நேர்களே.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
5: வெர்கோ வெட்ஸ் லோ குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
6: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
7: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
8: நல்ல பாட்டு நாலு விஷயம்
9: FM 102.7 ஈஸ்ட் FM.ca.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ.
3: மீனாட்சி மீனாட்சி
2: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
4: It's time to Toyota at Brimmel's Toyota Summer Savings Event.
5: நேர்களுக்கு வணக்கம். மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டாவில் இருந்து பி எஸ் சுதாகரன். July 16 to 20 வரை தெரிவு செய்யப்பட்ட வாகனங்கள்ல $8,000 வரை நீங்க சுமிக்கலாம். கையிருப்பில் இருக்கிற வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிட், $400 ஸ்டோர் கிரெடிட், எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ ஹோம் இவி சார்ஜிங் கிட், அதே மாதிரி 12 டெமோஸ் வாகனங்களை வாங்கிக்க அதிகமாக சுமிக்கலாம். பிரிமல் டொயோட்டா மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் அழையுங்கள். பி எஸ் சுதாகரன், 416-292-0033.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்மென் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
8: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் Home Comfort, Markham Street, Sandipil, Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
9: அவசர பணத்தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட்.

நன்றி நபாஜினி. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, நீங்கள் கொடுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். இன்றைய சண்டே நாள், July 19, 2026. பியூட்டிஃபுல் சண்டே ஈவினிங். இப்போ 23 degrees Celsius ஆன ஃபீல் பண்ணுறது. 24 degrees Celsius ஹியர் இன் தி சிட்டி ஆஃப் டொரோண்டோ. ஒரு ஸ்பெஷலான சண்டே நாள்னு நாங்கள் சொல்லலாம், பிகாஸ் தி அஃபிஷியல் என் டேட் ஆஃப் ஃபீஃபா வேர்ல்ட் கப் ஃபைனலாக முடிச்சாச்சு. இந்த வேர்ல்ட் கப்னு நாங்கள் பார்த்தால் ஒரு ஸ்பெஷலான விக்ட்ரியும் கிடைச்சிருக்குது ஃபார் அ ஸ்பெஷல் டீம். அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் இந்த ஷோவில் ஷேர் பண்ணி உங்களுக்காக காத்திருக்குது. முக்கியமாக இந்த சண்டே நாளில் உங்களுக்காக டூன் தமிழ் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்குது. ஸ்பெஷலாக உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், ஸ்பெஷல் அப்டேட்ஸ் வித் சிட்டி ஆஃப் டொரோண்டோ அண்ட் அக்ராஸ் கனடா. திஸ் வீக்ஸ் ஹாட் டாபிக்ஸை நாங்கள் எடுத்து பார்த்தா, வாட் வில் பி டிஸ்கஸிங் ஆன் டுடே ஷோ. இன்றைய ஷோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, மெயினாக டொரோண்டோ சிட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஏர் குவாலிட்டி இந்த பாஸ்ட் வீக், பாஸ்ட் டூ வீக்ஸில் சரியான வேர்ஸான ஏர் குவாலிட்டி இருந்திருக்குது. இந்த ரீசனுக்காக ஏன் இந்த ஏர் குவாலிட்டி இப்படியாக இருக்கிறது, அதோட சேர்த்து நாங்கள் வேர்ல்டு வைடாக கம்பேர் பண்ணியிருக்க வேர்ஸ்ட் ஏர் குவாலிட்டி டொரோண்டோ சிட்டி தான் இந்த வீக்காக இருந்திருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து நாங்கள் கண்டினியூஸாக இந்த டாபிக் ஒரு ஃப்ரீக்வெண்டாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்குறது பெர்மனெண்ட் டே லைட் சேவிங்ஸ் டைம். யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும், டொரோண்டோ ரீஜனில் நீங்கள் இருந்தால் இந்த ஃபால் சீசனில் நாங்கள் டைமை மாற்றுவோம், அண்ட் அஸ் ஆல்சோ ஸ்ப்ரிங் சீசனில் நாங்கள் டைமை ரிவர்ஸ் பண்ணுவோம். அப்படி நாங்கள் பார்க்க இந்த டே லைட் சேவிங் டைம் அஃபிஷியலாக ஒரு புது அப்டேட் வந்திருக்குது. இது மெயினாக யூஎஸ் ஸ்டேட்டில், நியூயார்க் ஸ்டேட்டில் ஒரு டிசிஷன் போட்டிருக்காங்க. அது ஆன்டேரியோவை எஃபெக்ட் பண்ணுமோ, இது நாங்கள் அஃபிஷியலாக ஒரு பெர்மனெண்ட் டே லைட் சேவிங்ஸ் டைமை கொடுக்க போகிறோம்ண்டு ஒரு டிசிஷன் வரலாமண்டு ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் ஃபீஃபா வேர்ல்ட் கப் அஃபிஷியலாக ஒரு எண்டுக்கு வந்துருக்கிறது. அண்ட் டொரோண்டோ சிட்டி, அஃப்கோர்ஸ் வேங்கூவர் சிட்டி, கனடா, நார்த் அமெரிக்கா, பார்க்க யூஎஸ், மெக்சிகோ, திஸ் இஸ் தி அஃபிஷியல் வேர்ல்ட் கப் ஆஃப் 2026 அக்ராஸ் கனடா, யூஎஸ் அண்ட் மெக்சிகோ. அப்படி பார்க்க நிறைய பேர் இந்த ஹோஸ்டிங் சிட்டிஸை பார்த்துருக்குறாங்க. மெயினாக இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், முக்கியமான இண்டிவிஜுவல்ஸை பார்க்க ஃபீஃபா வேர்ல்ட் கப் சிட்டிஸ்ன்னு பார்க்க வேர் டிட் டொரோண்டோ ரேங்க். நிறைய பேர் டொரோண்டோ இது ஒரு குட் சிட்டியாக இருந்திருக்குதோ ஃபார் ஹோஸ்டிங் தி வேர்ல்ட் கப். அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். கனடாஸ் பெஸ்ட் கம்பெனி

ரீசெண்ட்டாக நாங்கள் பார்த்தால் நிறைய பேருக்கு தெரியும், கனடா ஹேஸ் மெனி ஆஃப் தி க்ரோயிங் கண்ட்ரீஸ் ஃபார் 2026. நாங்கள் பார்த்தால் 2026 நிறைய கம்பெனிஸ் எக்ஸ்பான்ஸ்லி க்ரோன் இன் கனடா, அதோடு சேர்த்து கனடா மட்டுமில்லை பட் ஆல்சோ அக்ராஸ் இன்டர்நேஷ்னலி. ஆனால் பேஸ் மெயின் பேஸ் கனடாவில் இருக்கிறபடியால் இது கெனடியன் கம்பெனி என்று நாங்கள் சொல்லலாம். அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். நீங்கள் மேபி ஒரு ஒர்க் பிளேஸுக்கு நீங்கள் பார்க்குறீங்க என்றால் கனடாஸ் பெஸ்ட் கம்பெனிஸ் ஃபார் 2026 அந்த லிஸ்ட் திஸ் வீக் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக நிறைய ஹெட் சாங்ஸும் காத்திருக்கிறது. ஸ்டே டியூன் வித் அஸ் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca. அங்கே சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்ல @ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். அதோட அங்கே யூடியூப் பேஜுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், www.youtube.com/ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட்ரன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3-5899.
5: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
6: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் 29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை 29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் 9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் 129.99, வெட் கிரைண்டர் 199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலி ஈஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
7: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வெளிச்சத்துல நாங்க முன்னேறி வருவோம் உயரத்துல வாழ்ந்த கூட ஒருமையில வரலாறு.

0: கனடாவிலிருந்து பரவும் காட்டுத்தீ புகையினால் அமெரிக்க நகரங்கள் பாதிக்கப்படுவதற்கு கனடாவே பொறுப்பென குற்றம் சாட்டி இதற்காக மேலதிக வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தி வருவதை ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் கண்டித்துள்ளார். அமெரிக்கா காட்டுத்தீ பரவல்களை சந்திக்கும் தருணங்களில் கனடா உதவிகளை செய்வதை நினைவூட்டிய அவர், அதுவே அயல் நாட்டின் செயற்பாடு எனவும் அவ்வுதவிகளை டிரம்ப் நிர்வாகம் மறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தலை நிராகரித்துள்ள கனடிய பிரதமர் மார்க் கார்னி, காலநிலை மாற்றத்திற்கு அமெரிக்க அடங்கலான அனைவரும் தான் பொறுப்பென சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் லஞ்சம் இல்லாத காமராஜர் ஆட்சியைப் போல தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியிலும் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் ஒழிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். அதேவேளை முன்னைய திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல் மலிந்து போயிருந்ததாக சாடியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார், பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான நிலத்தினை முறைகேடாக தனிநபர்கள் பதிவு செய்த சர்ச்சைக்குரிய விவகாரம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறியுள்ளார். கோயில் நிலங்களை மட்டுமல்லாமல் நீர்நிலைகளையும் ஆக்கிரமித்து போலியான பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம் என்றும் இந்த ஊழல் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ந்திருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் உறுதியளித்துள்ளார்.
0: இலங்கையில் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள கூட்டணி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் ஏனைய தலைமைகளுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் தமிழ் பேசும் மக்களின் அபிலாஷைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எடுத்துக் கூறி ஒரே இலங்கைக்குள் தீர்வுகளை பெறுவதற்கான சாத்தியப்பாடுகளை ஒருமித்து அணுகும் முகமாக அமைக்கப்பட்டுள்ள பொது மேடையை கூட்டணி என்றும் அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவ் உடனும் 10-year வாரண்டி உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமின்
1: குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462
7: மலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 108.8 சம்பளது ஈஸ்ட் எஃப்எம் டூ தமிழ் கிடைக்கிறது ஈஸ்ட் எஃப்எம் இன்று டூ தமிழ் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பில் கேட்கலாம் அல்லது நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் நீங்கள் கேட்டு வரலாம். எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் @ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக் அதோட நீங்கள் யூடியூப் பேஜுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் www.youtube.com/eastfm102.7. திஸ் வீக் ஒரு புது நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்குது. கனடாஸ் பெஸ்ட் கம்பெனிஸ் ஃபார் 2026. மெயினாக நீங்கள் ஒரு 2026 ஒரு புது வேலையை நீங்கள் பார்க்குறீங்க என்றால் நிறைய கம்பெனிஸ், கெனேடியன் கம்பெனிஸ், அஃப்கோர்ஸ் இது இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸாக இருக்கலாம், ஆனால் இது மெயினாக ஹோம் பேஸ் பிரான்ச் கனடாவில் இருக்கிற என்றால் கெனேடியன் கம்பெனிஸ் தான் சொல்கிறது. அதில் டைம் மேகசின் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க கனடாஸ் பெஸ்ட் கம்பெனிஸ் ஃபார் 2026. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன், எக்கனாமிக் சுச்சுவேஷன், அதோடு சேர்த்து யூஎஸ் டெரிஃப் இருக்கிற சுச்சுவேஷன், ஸ்மால் அல்லது லார்ஜ் பிஸ்னஸஸ் அப்படி டோட்டலாக நாங்கள் பார்க்க டைம் மேகசின் பார்த்துருக்குது கனடாஸ் பெஸ்ட் கம்பெனிஸ் ஃபார் 2026. அப்படி நாங்கள் பார்க்க மெயினாக எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன், எப்படி இந்த எம்ப்ளாயிஸ் ஹாப்பியாக இருக்கிறாங்களோ இந்த கம்பெனியில் வேலை செய்யக்க, அதோடு சேர்த்து சஸ்டெயினபிலிட்டி, ரெவன்யூ, சேலரி இப்படி எல்லாம் நிறைய வேரியபிள்ஸ் பார்த்துருக்குறாங்க. டோட்டலாக கனடாவில் இருக்கிறது 125 கம்பெனிஸ் இதில் ரேங்க் பண்ணுறது பெஸ்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறது 125 கம்பெனிஸ் பார்த்துருக்குறாங்க. அப்படி நாங்கள் பார்க்க மெயினாக கனடாவில் இருக்கிறது பெஸ்ட் கம்பெனின்னு சொல்கிறேன்டால் நிறைய கம்பெனிஸ் இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கம்பெனிஸாக இருக்கிறாங்க. ஸோ இருக்கிறது கனடாவில் பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் லோன் கம்பெனிஸ் என்று சொல்லலாம். ஸோ இதில் டோட்டலாக வேரியபிள்ஸ்ன்னு பார்க்க 37,000 எம்ப்ளாயீஸை கேட்டிருக்காங்க கெனடியன் கம்பெனிஸ்லேருந்து ஓவர் த லாஸ்ட் 3 இயர்ஸ் இந்த டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக ரெக்கமெண்டேஷன்ஸ், இமேஜ், அட்மாஸ்பியர், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், சேலரி, ஒர்க் பிளேஸ் இக்வாலிட்டி இப்படி மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்த அப்புறம் இதில் மெயினாக இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கம்பெனிஸ் தான் மெயினாக கனடாவுக்கு பெஸ்ட் கம்பெனிஸாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நாங்கள் டோட்டலாக டாப் 10 பார்க்க நம்பர் 10 நேஷனல் பேங்க் ஆஃப் கனடா அந்த ரேங்கிங் சிஸ்டமில் 92.05% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஐபிசி நம்பர் 9 பொசிஷனில் சிஐபிசிக்கு கொடுத்துருக்காங்க. நம்பர் 8 ராயல் பேங்க் ஆஃப் கனடா. நம்பர் 7 நாங்கள் பார்க்க ப்ரொஃபஷனல் சர்வீஸ் கம்பெனி இது ஸ்டான்டெக் என்ற ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. நம்பர் 6 நாங்கள் பார்க்க ஷோப்பஃபாய், நிறைய பேருக்கு தெரியும் ஷோப்பஃபாய். நீங்கள் ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணினால் நிறைய கம்பெனிஸ் இந்த ஷோப்பஃபாய் பிளாட்ஃபார்மை தான் பாவிக்கிறது. இது ஒரு டெக்னாலஜி மீடியா சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்பர் 5 நாங்கள் மீண்டும் நாங்கள் இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனில் ஸ்கோஷ பேங்கை நாங்கள் இதில் காணலாம். நம்பர் 4 டேஷா டேன் பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீசஸ். நம்பர் 3 டாப் 3 நாங்கள் பார்க்க நிறைய பேர் இந்த கம்பெனிஸ் உங்களுக்கு தெரிய வரும். அதோடு சேர்த்து நிறைய பேர் இந்த கம்பெனிஸுக்கு நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கலாம். நம்பர் 3 நாங்கள் பார்க்க சன் லைஃப் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இது ஒரு இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர், சோஷியல் சர்வீஸ் கம்பெனி. அதில் நாங்கள் பார்க்க சன் லைஃப் ஒரு 94.86% ஓவரால் ஸ்கோர் அவைக்கு கிடைச்சிருக்குது. நம்பர் 2 பார்த்தால் ஒரு ஸ்போர்ட்டிங் குட் அப்பேரல், ஃபுட்வேர், ஸ்போர்ட்டிங் குட் சர்வீஸ் லூலு லெமன். நிறைய பேருக்கு தெரியும் லூலு லெமன். இது நீங்கள் இந்த மேஜர் ஸ்காபர் சவுண்ட்ரோ மார்க்வெல் மோலில் நீங்கள் இதில் லூலு லெமன் ஸ்போர்ட்வேர் எக்யூப்மெண்ட் கம்பெனின்னு நீங்கள் பார்ப்பீங்க. அதில் 95.3% கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்பர் 1 கம்பெனி 2026 நீங்கள் பார்த்தால் இது டிடி கனடா ட்ரஸ்ட் தான் நம்பர் 1 கம்பெனி ஃபோர் கனடா என்று சொல்லலாம். இதிலுக்கு டோட்டலாக 96.89% ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 2026 டைம் மேகசின் ரிசல்ட்ஸை பார்த்தாப்புற டோட்டலாக ஒரு 37,000 எம்ப்ளாயீஸை கேட்டாப்புற டிடி கனடா ட்ரஸ்ட் இஸ் தி பெஸ்ட் கம்பெனி டு ஒர்க் ஃபார் in 2026 here in Canada. இது ஈஸ்ட் எஃப்எம் 108.8 தசமொழி கடுகு ஈஸ்ட் எஃப்எம் இன் டூன் தமிழ்.

0: மாட்டு நாலு விஷயம்
1: நினைச்சுண்டமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன்.

0: Tiger ka hukum.
1: Stay tuned with East FM 102.7. We'll be right back with the super scene of the day.
2: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் சகல விதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379 1-819-322-1379.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908-5656
7: மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000
8: ஸ்கார்பரோவில் பாஸ்மோ அவென்யூவில் மார்க்கம் ரோடிற்கும் மிடில் பீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம். வார நாட்களில் காலை 7 முதல் 11 வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ, பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், மசாலா தோசை, மட்டன் பட்டர் சிக்கன் ரோல், சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன், மட்டன், பீஃப் கொத்து ரொட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோ அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690.

0: மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், such a warm evening. I am really proud of you. I am very happy to wish you all. Today night special program by
1: Rosh Kumar
0: proudly presents the name of
1: Tamara. A new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
2: East FM Lutier Ritha Samal, East FM in Tamil, currently sitting at 23 degrees Celsius here in Toronto. அதோடு நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்போடு நீங்கள் கற்றுக்கொண்டு வரலாம். ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸ் அல்லது ஐஃபோன் டிவைஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோருக்கு நீங்கள் போனால் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சர்ச் பண்ணினால் யூ கன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனி ஒன் ஆன் த கோ. அதோடு உங்களை சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் அட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், அதோட உங்களை யூடியூப் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் www.youtube.com/eastfm102.7. Like always, we start the second half of the show with the super scene of the day. Indrayan super scene, Jeans thirapadanadu varudhu. This film was released in April 1998. Idhu movie paathal starring Prashant and Ashwarya Rai. Movie is directed by Shankar and music by A.R. Rahman. So idhu ungalkaga varudhu super scene of the day, Jeans thirapadanadu.
3: Super scene.
2: Super scene.
4: Ani, நாராமு அண்ணி,
5: நீங்க இங்க
4: வைஷ்ணவிய பார்க்கலாம் வந்த?
5: வைஷ்ணவி உள்ள குளிச்சிட்டு இருக்கா? வைஷ்ணவி, ராமு ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? சீக்கிரம் வாடிமா, இன்னும் 1 hour ஆகும். கா
4: பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன்.
5: இல்ல இல்ல வேணா, அவ வந்த உடனே நான் உங்களை கூப்பிடட்டுமா?
4: உங்களுக்கு எது சிரமம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், போங்க. சரியான அலையாண்டி பிரதர்ஸ்.
5: கௌசல்யா சுப்ரஜா ராம.
4: ஹலோ,
5: நமஸ்காரம்.
4: நமஸ்காரம்.
5: நீங்க?
4: நான் ராமு. தேங்கா
5: சொல்லுங்க.
4: நான் உங்களை பார்க்க வரணும். அமெரிக்கால ஒரு நாள் பூரா அலைஞ்சி பார்த்து பார்த்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபேஷன்ல இருக்கிற லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ட்ரையர், மேக்கப் கிட், லிப்ஸ்டிக், இது ஹாலிவுட்ல இருக்கிற எல்லா ஹீரோஸ் யூஸ் பண்றாங்க. அப்புறம் பெர்ஃப்யூம் எல்லாம் ஆல் அப் டு டேட் ஃபேஷன். பிடிச்சிருக்கா?
5: எனக்காக ரொம்ப சிரமப்பட்டு தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருப்பேன்.
4: நோ நோ நோ ப்ராப்ளம்.
5: இல்ல நீங்க வருத்தப்படலனா ஒண்ணு சொல்றேன். நான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது இல்ல. முகத்துக்கு பயத்த மாவு, தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு கடலை மாவு, அவ்வளவுதான். தப்பா நினைச்சுக்காம இதெல்லாம்